பக்தியின் ராகம் காற்றில் கலக்க, இறைவனின் அருள் நெஞ்சில் நிறைய, இசை மலர்களால் இறைவனை துதித்து இனிய பொழுதை பக்தியால் அழகாக்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.

அகலத்திற்கு ஆதவன் விளக்கேற்று முன்பாக நம் வாழ்விலும் இருள் அகல நல் ஒளி பிறக்க இசை துணை சேர்க்கும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

மனதிற்கு அமைதியும் உடலுக்கு உற்சாகத்தையும் அள்ளித்தர. பக்தி பாடல்களின் அணிவகுப்பாக கோடை பண்பலை 100.5 இல் இது அருள் மாலை.

அன்பை இசைப்பாக்களால் இதயத்தில் ஊற்றி பக்தி மனம் கமல ஒழித்து சென்றது கோடை பண்பலையின் இன்றைய அருள்மாலை.

0: இனி வசந்த விடியல் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஃபைட்டிவில்லி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நேர்களே, சிறு புன்னகை தந்தாலும் சில நொடிகள் பேசினாலும் அது கேட்பவர் மனதில் நம்பிக்கையை விதைக்கும். எனவே எப்பொழுதும் மகிழ்ச்சியோடும் அன்போடும் புன்னகைத்து வாழ்ந்திட வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியில் முதலாவதாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் எண் 1189.

0: நைச்சியமாக பேசி என்னை உடம்பட வைத்து என்னை விட்டு பிரிந்தவர் அங்கு நல்லபடியாக இருப்பார் என்றால் என் மேனியில் இப்படியே பசலை நிறம் படர்ந்து என் அழகு கெடுவதாகும். குறள் எண் 1189 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: பசக்கமன் பட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவர் எனின்.
0: நைச்சியமாக பேசி என்னை உடம்பட வைத்து என்னை விட்டு பிரிந்தவர் அங்கு நல்லபடியாக இருப்பார் என்றால் என் மேனியில் இப்படியே பசலை நிறம் படர்ந்து என் அழகு கெடுவதாகும். குறள் எண் 1189 அதிகாரம் பசப்புரு பருவரல்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: அனைவருக்கும் அழகிய பரிசுகள்.
5: கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் நமது இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று காலை 6:25 ஆலய உலா, காலை 6:30 அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா, தீபாவளி வைப்ஸுடன், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். இன்று காலை 7:00 சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமான் சென்னர் வர்சேன் இன்று அன்று கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் காலை 8:00, 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம் இன்று தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம். காலை 9:00 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் முறுக்கு மாவு, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். இன்று காலை 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் நிகழ்வுகளின் நினைவுகள். முற்பகல் 11:00 பாட்டு பட்டாளம், நண்பகல் 12:00 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை விளம்பரதார நிகழ்ச்சி, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள், சட்டம் சம்பந்தமான விளக்கங்களுடன் இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். பிற்பகல் 1:00 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:00 அதிரடியான இசையில் ஆனந்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் டோல் தமாக்கா தோல் நிகழ்ச்சியில். இன்று பிற்பகல் 3:00 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் வளம்பெற காத்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் புதுசுப்லாபுரம் முத்துமாரி அவர்கள். நிகழ்ச்சியில் 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:40 பாட்டும் பதமும் கேட்கலாம். மாலை 4:00 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சிஸின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி, 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வண்ணத்தூரிகையில் கலக்கல் கேள்வி. மாலை 5:00 இடைக்கால இனிய மெட்டுக்களை சித்திரச வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேப்ஸின் சித்திரச வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் இடம்பெறும். இன்று மாலை 6:00 திரையிசை பாடல்களோடு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். கோடை பண்பலை

90.5 நிகழ்ச்சிகள் குறித்த நேயர்களின் விமர்சன கடிதங்களோடு வலம் வர காத்திருக்கிறது தங்கள் அன்புடன் இன்றிரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது இன்றிரவு 8 மணிக்கு. இரவின் தாளாட்டாய் வலம் பெற காத்திருக்கிறது 100.5 கொடைத்தீன்றல் இன்றிரவு 9 மணிக்கு. கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களுக்காக பயணிக்க காத்திருக்கிறது 100.5 நினைவே சுகம் இன்றிரவு 10 மணிக்கு. இடைவிடாத இனிய பாடல்களோடு இரவு சிறகு இன்றிரவு 11 மணிக்கு. இவையாவும் இன்று ஒளிபரப்பாகவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. இசை பாடம் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: எட்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வாட்ஸ் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: 90.5 என்ற காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளி.

0: நீங்கள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
2: அரியலூர் கலியுக பரதராஜ பெருமாள்

12 அடி கம்பத்தூண் மூலவராய் இருப்பதும் ருத்ராம்சம் கொண்டு ஆஞ்சநேயர் இந்த கம்பத்தை தாங்கி பிடித்தபடி இவர் கதையில்லாமல் வடக்கு முகம் நோக்கி இருக்கும் அதிசயமான ஆலயம் அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி எனும் ஊரில் அமைந்துள்ள கலியுக வரதராஜ பெருமாள் ஆலயம். இந்த கோவிலில் உள்ள பெருமாள் 12 அடி உயர கம்பத்தில் நாமத்தோடு உருவம் இல்லாமல் அருள் பாலிக்கிறார். இந்த கம்பத்தையே மூலவராக கருதி பூஜைகள் நடக்கிறது. இங்கு தாயாருக்கு தனி சின்னதி கிடையாது. காரணம், மூல பொறு பெருமாளோடு கம்பத்தில் உடன் ஐக்கியமாக இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது. பெருமாள் கல் தூணில் இருப்பதற்கு ஒரு சுவையான வரலாறு உண்டு. கோபாலன் என்பவர் சீத்தலவாடி என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் ஏராளமான வேளாண் பணிகளை செய்பவர், கால்நடைகளை வளர்ப்பவராக இருந்தார். பிறகு இவரால் உருவாக்கப்பட்டு தான் கோப்பிலங்குடிக்காடு என்கிறார்கள். கோபாலனுக்கு மாங்கன் என்று மகன் ஒருவர் இருந்தார். கோபாலனுக்கு பிறகு கால்நடிகளை கவனிக்கும் பொறுப்பை மாங்கன் ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் மேய்ச்சலுக்கு போன மாட்டு மந்தையிலிருந்து கருவுற்ற நெறிமாத பசு ஒன்று காணாமல் போக பசுவை பல இடங்களிலும் தேடியும் கிடைக்கவில்லை. பிறகு வீடு திரும்பிய மாங்கன் கனவில் தோன்றிய துறவி ஒருவர் வருந்தாதே, மேற்கு புறம் உள்ள காட்டில் ஆலமரத்திற்கும் மாவிலங்க மரத்திற்கும் இடையே பசு நிற்கிறது, அங்கு சென்றால் பசுவை காணலாம் என்று கூற பொழுது புலர்ந்ததும் மாங்கன் அந்த இடத்திற்கு சென்றார். அங்கு காணாமல் போன பசு தன் கஞ்சுடன் நின்று கொண்டிருந்தது. பசுவின் அருகில் ஒரு கம்பம் சாய்ந்து கிடந்தது. அதன் மீது பசு பால் சொரிந்திருந்தது. இதை கண்டு ஆச்சரியம் கொண்ட மாங்கன் பசுவையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். பிறகு மீண்டும் கனவில் தோன்றிய அந்த துறவியானவர் கல் கம்பத்தை அங்கேயே விட்டுவிட்டு வந்ததை தவறு என்றும், அது அவர்களது முன்னோர்கள் பெருமாளுக்காக கோவில் கட்டையில் நீ கொண்டு வந்த கல் கம்பம் என்று கூறினார். மீண்டும் சென்று அதனை எடுத்து வந்து கம்பத்தை நிலைநிறுத்தி வணங்குமாறு கூறி சென்றாராம். பிறகு தூணி தூக்கி நிறுத்தி பாலபிஷேகம் செய்தனர். கற்கம்பத்தையே கலியுகம் காக்க வந்த இறைவனாக கலியுக வரதராஜ பெருமாள் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினார்களாம்.

0: கலியுக வரதராஜ பெருமாள் என்னும் திருநாமம் கொண்ட ஒரு சிவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரராய் இருந்து அருள் பாலிக்கின்றனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. அன்று முழு நேரமும் கோவிலில் நடை திறந்திருக்கும். சித்திரையில் சித்ரா பௌர்ணமி, அட்சய திருதியை வைகாசி விசாகம், ஆடிப்பெருக்கு மாதத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள், புரட்டாசி நவராத்திரி, விஜயதசமி, சரஸ்வதி பூஜை, திருவோண நட்சத்திரம், மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, துவாதசி, அனுமன் ஜெயந்தி, மாசியில் மகம் என வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. அரியலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி எனும் ஊரில் அமைந்துள்ளது கலியுக வரதராஜ பெருமாள் திருக்கோவில்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.

0: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் இன்று காலை 8:00 8:30 வைக்கிங் பன்னியன் சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம் இன்று தூரத்து சொந்தங்களுக்காக. இன்று காலை 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் முறுக்கு மாவு, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில்.
1: 100.5
2: அணில் முறுக்கு மாவு,
3: அணில் முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யா ஏஜென்சிஸ்,
8: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3 and 4 மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
7: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் வசந்த விடியல்.
0: இசைப்பாடும் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது வசந்த விடியல்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: என்ன ஸ்பெஷல்
2: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
5: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
7: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல
7: ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: மான் போல் தாவி கிழிப்பீச்சு கொண்டு குறும்புகளால் ஈர்த்து மீன் போல நழுவும் செல்ல குழந்தைகளின் மழலை மொழிகேட்டு ரசிக்க கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
11: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

வானவீதி எங்கும் இசை வசந்தமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 பூந்தளிர் நேரம். இன்னைக்கு நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு பூந்தளிர் வந்திருக்கிறாங்க.

0: அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: பாப்பாவோட பேர் என்ன?
1: ஆஃபியா ஃபாத்திமா.
0: ஆஃபியா ஃபாத்திமா, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் டாடி.
0: வீட்டில் நீங்கள் சமத்தா இல்லை செல்லம்மா சேட்டையா?
1: சமத்து.
0: வீட்டில் யார் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா?
1: எங்கள் அண்ணன்.
0: அண்ணனோட பேர் என்னம்மா?
1: ஆத்திஃப்.
0: ஆத்திஃப் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காரு?
1: எனக்கு ரைம் சொல்லி கொடுத்துருக்கா.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் எங்களுக்காக என்ன சொல்ல போகிறீங்க?
1: நான் ஒரு ரைம் சொல்ல போகிறேன்.
0: சொல்லுங்க கேட்கலாம்.
1: இட் இஸ் மீ மை செல்ஃப், இட் இஸ் ஐ ஐ சே, ஐ லைக் மை செல்ஃப், ஹிப் ஹிப் ஹுரே, ஐ லைக் மை செல்ஃப், ஐ டூ யூ சி, ஐ லைக் மை செல்ஃப் பிகாஸ் ஐ எம் மீ, ஐ லைக் மை ஹேர், மை ஐஸ், மை ஸ்கின், ஐ லைக் தி செல்ஃப் தட் ஐ லிவ் இன், ஐ லைக் மை ஹார்ட், ஐ லைக் மை மைண்ட். And if you look closely, you will find that parts of me and are just like you. And you, and you, and you, and you. I like myself and I like you too.
0: உங்களை பிடிக்குமா? உங்களை உங்களுக்கே ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: உங்களை நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கிருவீங்களா?
1: கேர் பண்ணிப்பேன்.
0: உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிதானம்மா?
1: ஆமாம்.
0: அதே போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தானே?
1: ஆமாம்.
0: சரி, உங்களுக்கு எத்தனை நண்பர்கள்?
1: அஞ்சு பேர்.
0: அவங்க பேர்லாம் சொல்கிறீங்களா? சொல்லுங்க.
1: ரியா, எஸ்தர், ஜியான்சி, ஜெய்டன், ஷயான்.
0: சிறப்பு. நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: ரைன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்.
0: சிறப்பு. எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: சிறப்பாக கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் குட்டி தேவதையாக இருக்கீங்களா? படித்து வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகிறீங்க?
1: டெய்லர்.
0: ஒரு சிறந்த தையல் கலைஞராக போகிறீங்க. உங்களது ஆசை நிறைவேற கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.
1: நன்றி.
2: செடியில் பூக்கும் மலரை விட நொடியில் பூக்கும் மல்லையின் புன்னகையோடு மகிழ்வித்தது கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
1: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
4: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
6: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: கோடை பண்பலை 100.5
3: அனில் முறுக்குமாவு, மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
4: நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.

0: மானில் முறுக்கு இந்த வைப் செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க

0: இதில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: அக்டோபர் 2 முதல் 1000
4: மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அனில் முறுக்குமாவு, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி போனி அரிசியின் வானவில். இன்றைய வானவில் நமக்கு தரும் தலைப்பு, விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா? விவாதம் என்ற வானவிலாக. வானலைகளில் வர்ணஜாலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த வெடியல்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. வசந்த விடியல் நிகழ்ச்சி மீண்டும் வலம் வரும் நாளை காலை 6 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5
1: அணில் முறுக்குமாவு
2: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: மேக்னாசல் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை
5: மேக்னாசல் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: சத்யா ஏஜென்சிஸ்
6: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th மேக்சிமம் கேஷ்பேக் மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
0: சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப்ஸ் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: வழங்கிய வசந்த விடியல்.
9: இனி கேட்கலாம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

0: உங்கள் கோடை பண்பலை 100.5
1: இனிய காலை பொழுதி வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையின் மதிப்பு ஆண்டுகளின் எண்ணிக்கையில் இல்லை, அந்த ஆண்டுகளில் நாம் சேர்த்து வைத்த அர்த்தங்களில் உள்ளது. அதனால் ஒவ்வொரு நாளையும் நிறைவாய் வாழ்வோம், ஒவ்வொரு வார்த்தையையும் அன்பாய் வெளிப்படுத்துவோம் என கூறி இப்பொழுது தொடங்குகிறது கோடை பண்பலையின் சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: இசை மேகம், இது உங்கள் கோடை பண்பலை 100.5 செல்லும் நேரம் காலை 7:08 நிமிடம்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒன்பது மணிக்கு வரவிருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் முறுக்கு மாவு, மேக்னாசில்ஸ், பரமத் வேலூர், துறையூர், முசிறியின் வானவில். 9:30 மங்கான் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம், விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா? விவாதம் என்ற வானவிலாக இந்த ஒரு வார விடுமுறையிலே தெரிஞ்சிருக்கும் அவங்க யாரோட இருக்க அதிகமா விரும்பினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாங்க. இன்று காலை 9 வரக்கூடிய வானவில் நிகழ்ச்சியில் அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 வழக்கமான நேயர்கள் 24, 24, 26 மற்றும் 290, 333 முன் இணைப்புக்கு 0, 4, 5, 4, 2 அன்பு நேயர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலையின் சுகமான காலையில்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் நேரம் காலை 7:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
0: அன்பு நேயர்களே, இன்று முற்பகல் 11 மணிக்கு வரவிருக்கிறது பாட்டு பட்டாளம். சனிக்கிழமை அப்படின்னு சொன்னவ இன்றைய நிகழ்ச்சியில என்ன வரும், ஒரு பாடல் கொடுப்போம். அந்த பாடல் எந்த வரியில நிக்குதோ அடுத்த வரிய நீங்க தொடர்ந்து பாடணும். அதுதான் இன்றைய பாட்டு பட்டாளம். நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாட வேண்டும். இன்று முற்பகல் 11 மணிக்கு வாங்க பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில பாடுங்க. உங்களுடைய பாடலை கேட்க நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம்.

0: பாடல் நம் மனங்களை செல்லமாய் பறித்த நேரம் காலை 7:20 நிமிடம்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இன்று காலை 8 மணிக்கு வரக்கூடிய மனதுடராகம் அழைக்கிறது நம் தூரத்து சொந்தங்களே. வரலாம் கடலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்ட நேயர்களும் கேரள மாநில நேயர்களும் நியூஸான் ஏர்வழியை இணையத்தோடு இணைந்திருக்கக்கூடிய வெளி மாநில வெளிநாட்டு நேயர்களும் அன்போடு அழைக்கிறது உங்கள் அன்பலை கோடை பண்பலை.
1: ஐஸ்கிரீம் சிலையே நீயா?

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்குவோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்குது மனதோடு ராகும் நிகழ்ச்சிக்கு. அன்பான தூரத்து சொந்தங்களே, வாங்க பேசி உங்களுக்கு பிடிச்ச பாடலை அந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிங்க. இன்று பிற்பகல் 3 மணிக்கு நாம ரசிக்க வருது சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் புதுசுப்பிலாபுரம் முத்துமாரி அவர்களின் பாடல் தொகுப்போடு வலம் வரப்போகுது. என்ன தலைப்புல என்னென்ன பாடல்கள்லாம் தொகுத்து அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்குமே ரொம்ப ஆர்வமா இருக்கு இல்லையா? காத்திருப்போம் பிற்பகல் 3 மணி வரை.

0: சுவாசத்தோடு கலந்த இனிய அலைவரிசை கோடை பண்பலை 100.5 செல்லும் நேரம் காலை 7:37.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: அண்ணா வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
9: என்னமண்ணா, காலையிலேயே தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள், தலைவலியோ?
10: ஆமாம் அமைச்சரே, பாருங்களேன், நீங்களே இப்போதுதான் வருகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பே எனக்கு தலைவலி வந்து விட்டது. அதுதான் எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன்.
9: இவரை பிறகு பேசிக் கொள்ளலாம். சரிமண்ணா, தலைவலிக்கு காரணத்தை கண்டுபிடித்தீர்களா இல்லையா?
10: அமைச்சரே, எனக்கு தெரிந்த ஒருவர் எனக்கு

0: தெரியாத அவருக்கு தெரிந்த இன்னொருவருக்கு கூகுள் பே மூலம் பணம் அனுப்ப சொல்லி அந்த நபரின் பெயரை குறிப்பிடாமல் வெறும் நம்பரை மட்டும் அனுப்பியிருந்தார்.
1: சரி, அனுப்ப வேண்டியதுதானே, உங்களுக்கு தெரிந்த அந்த நபருக்கு ஏதாவது நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்திருக்கும்.
0: எல்லாம் சரிதான் அமைச்சரே, ஆனால் சரியான கூகுள் பே நம்பரை அனுப்பவில்லையே.
1: அப்படியா, என்னமண்ணா சொல்கிறீர்கள்?
0: அமைச்சரே, அவர் அனுப்பிய நம்பருக்கு நானும் அவர் சொன்னதை போலவே 500 ரூபாய் அனுப்பிவிட்டேன். அமைச்சரே, நான் அனுப்பிய அடுத்த நிமிடமே அடடா, அதற்குள் அனுப்பிவிட்டீர்களா? நான் வேறு ஒரு நம்பரை மாற்றி அனுப்பிவிட்டேனே. அந்த கடைசியாக 0 என்று சொன்னேன் அல்லவா, அதற்கு பதிலாக 8 வர வேண்டுமே என்று கூலாக சொல்லுகிறார் அமைச்சர்.
1: அடடா, பிறகு என்ன ஆனது பண்ணா?
0: என்ன அமைச்சரே செய்வது, 500 ரூபாய் பட்டை நாமம் தான், யாருக்கோ சென்று விட்டது. இதற்கு யார் பொறுப்பெடுத்துக் கொள்வது? அந்த நபரிடம் மீண்டும் எப்படி அந்த பணத்தை நான் வாங்குவேன்? குழப்பமாக இருக்கிறது.
1: மன்னா, இதுதான் உங்கள் குழப்பத்திற்கு காரணமா? கவலையை விடுங்கள், இது போன்று தவறுதலாக UPI டிரான்சாக்சன்களை செய்து விட்டால் முதலில் நாம் எந்த செயலி மூலம் பணத்தை அனுப்பினோமோ, அதாவது கூகுள் பேவா போன் பேவா எந்த ஆப் மூலம் அனுப்பினோமோ, அந்த ஆப்பில் இருக்கும் கஸ்டமர் கேருக்கு முதலில் புகாரை கொடுக்க வேண்டுமாம். அந்த புகாருக்கு சரியான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் ஹெல்ப்லைன் நம்பர், அதாவது NPCI ஹெல்ப்லைன் நம்பரான 1800 120 1740 1800 120 1740 என்ற எண்ணிற்கு அழைத்து நம்முடைய புகாரை பதிவு செய்யலாம்.
0: அப்படியா அமைச்சரே, அந்த எண்ணை குறித்துக் கொண்டேன், சரியாக குறித்திருக்கிறேனா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். 1800 120 1740 சரிதானா?
1: மிகச்சரியாக சொல்லிவிட்டீர்கள் மன்னா. அந்த எண்ணிற்கு கம்ப்ளைண்ட் செய்யலாம், இல்லை என்றால் NPCI உடைய அபிஷியல் வெப்சைட் NPCI சப்போர்ட் .org.in என்ற வலைதளத்திலும் புகாரை பதிவு செய்யலாம். கூகுளில் NPCI என்று டைப் செய்தால் முதலிலேயே அந்த வெப்சைட் தான் வருகிறது.
0: ஓ, அப்படியா அமைச்சரே. சரி, அந்த வெப்சைட்டுக்குள் சென்று என்ன செய்ய வேண்டும்?
1: அதில் மெனு என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். மொபைல் வாயிலாக இதை பயன்படுத்துபவர்கள் இடது மேல் முலையில் பார்த்தால் 3 கோடு இருக்குமே, அதுதான் மெனு ஆப்ஷன். அதில் கஸ்டமர் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்குள்ளே சென்றால் UPI கம்ப்ளைண்ட் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்குள் சென்று டிரான்சாக்சன் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்து கொள்ள வேண்டும்.
0: பிறகு அமைச்சரே,
1: அதில் கேட்கப்பட்டிருக்கும் விவரங்களை எல்லாம் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். முக்கியமாக டிரான்சாக்சன் ஐடி, நாம் எந்த செயலியில் அனுப்பினோமோ அந்த செயலியில் அந்த டிரான்சாக்சன் ஐடியை எடுத்துக்கொள்ள வேண்டும். டிரான்சாக்சன் ஐடி, எந்த வங்கிக்கு சென்றிருக்கிறது, எவ்வளவு தொகை, எந்த தேதி போன்ற பல்வேறு விவரங்கள் அதில் கேட்கப்பட்டிருக்கும். அதையெல்லாம் பூர்த்தி செய்து சப்மிட் செய்து விட வேண்டும்.
0: அப்படி செய்தால் நாம் அனுப்பிய பணம் திரும்ப வந்து விடுமா அமைச்சரே?
1: 72 மணி நேரத்திற்குள் கஸ்டமர் கேர் எண்ணிலோ அல்லது இந்த வலைதளத்திலோ நம்முடைய புகாரை பதிவு செய்திருந்தால் கண்டிப்பாக நம்முடைய பணம் ரீஃபண்ட் ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள் மன்னா.
0: ஆஹா, அருமை அருமை அமைச்சரே. UPI செயலி வாயிலாக பண பரிவர்த்தனை செய்யும் போது ஏற்படும் தவறுகளுக்கு இனி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று நினைக்கிறேன்.
1: அதற்காக எப்போது பார்த்தாலும் அசால்ட்டாக தவறாகவே அனுப்பிவிட்டு இதை செய்யக்கூடாது மன்னா, கவனமாக இருக்க வேண்டும்.
0: அதுவும் சரிதான் அமைச்சர்.
1: எனக்கும் கூட நாள்தோறும் காலை எழுந்தவுடன் தர்பாருக்கு சென்று இவரோடு பேச வேண்டுமா என்று நினைக்கும் போதே தலைவலி ஆரம்பித்து விடுகிறதே மன்னா. அப்படியானால் அதற்கு என்ன காரணமாக இருக்கும்?
2: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
5: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கிக் கொண்டிருப்போர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் காலை 7:45.
2: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அன்புநேர்களே, இன்று காலை 9 வரவிருக்கிறது வானவில். வானவிலின் இன்றைய வண்ணம், விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா? விவாதமன்ற வானவிலாக

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று அக்டோபர் 3 சர்பியா குரோசியா ஸ்லோவினிய பேரரசு என்று அழைக்கப்பட்ட 20th century பெரும் பகுதியில் ஐரோப்பாவின் பால்கன் தீபகற்பத்தின் மேற்கு பகுதியில் இருந்த 3 அரசியல் பகுதிகளை விவரிக்கும் ஒரு சொல் அதுதான் யுகோஸ்லாவியா. 1929 அக்டோபர் 3 இந்த பகுதிகள் 3 ஒன்றிணைந்து யுகோஸ்லாவியா பேரரசு என்று உருவான தினம் இன்று. கிழக்கும் மேற்கும் சந்திக்குமா, மேற்கும் கிழக்கும் இணைந்து விடுமா என்றெல்லாம் பேச்சு வழக்குகள் உண்டு. இங்கே 2 ராஜ்யங்கள் 19th century தொடக்கத்தில் இருந்து பல்வேறு போராட்டங்களில் பல இழப்புகளை சந்தித்து வந்தன. அன்றைய நாட்களில் அரங்கேறிய பிரான்ஸ் பிரஷிய போரில் பிரெஞ்சு படைகள் தோல்வி அடைந்தது. தொடர்ந்து பிரஷியாவின் வில்லியம்ஸை தங்கள் பேரரசராக அறிவித்தனர் ஜெர்மானிய இளவரசர்கள். அன்று முதல் 20th century இறுதிவரை கிழக்கு மேற்கு ஜெர்மனியிற்கிடையே பல்வேறு பிரச்சனைகள் தான். ஆனாலும் இணைந்தன தொடர் முயற்சிகளால் இந்த 2 நாடுகளும் பெர்லின் சுவர் இடிக்கப்பட்டது. கிழக்கு ஜெர்மனியும் மேற்கு ஜெர்மனியும் இணைந்து ஐக்கிய ஜெர்மனி உருவானது 1990 இதே தினத்தில் அன்று. மலேசிய எழுத்தாளர் இவர். தமிழ் வண்ணன் என்பது இவரது புனைப்பெயர். இதழ் ஆசிரியராகவும் தமிழ் நேசன், தமிழ் முரசு ஆகிய மலேசிய தமிழ் பத்திரிகைகளில் துணை ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். சிறுகதைகள், தொடர்கதைகள், கட்டுரைகள், கவிதைகள் என பல்வேறு இலக்கிய பணிகள். கண்ணதாசன் பரம்பரை என்ற தலைப்பில் தமிழ் கவிஞர்களை மலேசிய வாசகர்களுக்கு அறிமுகப்படுத்தும் தொடர் கட்டுரையும் எழுதியிருக்கிறார். மலேசிய எழுத்தாளர் முரு சோ நாச்சியப்பன் பிறந்தது 1940 இதே தினத்தின் அன்று. ரெங்கராஜ். இந்த பெயருக்குள் ஒளிந்திருக்கும் இன்னொரு பெயரும் உண்டு. இவர் ஒரு தமிழ் நடிகர், கோயம்புத்தூரில் பிறந்தவர். ஆரம்ப நாட்களில் துணை நடிகராக, பின்னர் மாபெரும் வில்லனாக, அவனை தொடர்ந்து கதாநாயகனாக, இன்று அவரது மகனும் ஓர் நடிகராக. நடிகர் சத்யராஜ். 1978 சட்டம் என் கையில் திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் துணை நடிகராக. தொடர்ந்து ஏணிப்படிகள், 3 முகம் என தொடங்கியது இவரது திரைப்பயணம். வில்லாதி வில்லன் திரைப்படத்தின் இயக்குநராக, பல தமிழ் திரைப்படங்களை தயாரித்தவராக, இப்படி பல பரிமாணங்கள். பெரியார் வேடம் புனைந்து பெரியார் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்து வெகுவாக பாராட்டுகள் பெற்றிருக்கிறார். எண்ணற்ற விருதுகளை பெற்ற நடிகர் இவர். திரைப்பட நடிகர் சத்யராஜ் பிறந்தது 1954 இதே தினத்தின் அன்று. இன்று நாம் உடுத்துகிற நவீன ஆடைகளை வடிவமைக்கும் தையல் இயந்திரம் தோன்றிய வரலாறு பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கைகளால் தைத்துக் கொண்டிருந்த நிலை மாறி எந்திரத்தில் தைக்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்தவர் தாமஸ் ஜெயின் என்பவர். ஆனால் அவர் அதற்கான காப்புரிமை பெறவில்லை. பல்வேறு கண்டுபிடிப்பாளர்களின் முயற்சிகளுக்கு பின்னால் நவீன தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த பெருமை அமெரிக்காவைச் சேர்ந்த எனியாஸ் ஓவே என்பவரை சாரும். உலகின் பல்வேறு நாடுகளில் பல்வேறு விதமான நவநாகரிக உடைகளை உடுத்துவதற்கு காரணமான நவீன தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்த எலியாஸ் ஓவே இவ்வுலகை விட்டு நீங்கியது 1867 இதே தினத்தில் அன்று. கூந்தல் குழந்தை என்று சொல்லுவார்கள் ஆண்களின் மீசையை. மீசைக்கு என்று ஒரு பெருமை இருக்கிறது. சில முக்கியமானவர்களின் பெயர்களை சொல்லும் பொழுது அவர்களின்

0: மீசை அவர்களை நினைவுபடுத்தும். அந்த வரிசையின் முதன்மை இடத்தை பிடிப்பவர் இந்த மாபெரும் தமிழறிஞர். மிக முக்கியமான சுதந்திர போராட்ட வீரர் இவர். இவர் பிறந்தது சென்னையின் சாவன் குப்பம் என்ற பகுதியில். வறுமையின் காரணமாக 3ஆம் வகுப்பிலேயே தன் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு நெசவு தொழிலில் குழந்தை தொழிலாளியாக தன்னை இணைத்துக் கொண்டார். படிப்படியாக வளர்ந்து உயர்ந்து நாட்டின் விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். விடுதலை போராட்டத்தில் 700 நாட்களுக்கு மேல் சிறைவாசம். சிறையில் அவர் கற்று தேர்ந்ததுதான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் மேல் அவர் கொண்டுள்ள பற்றின் காரணமாக சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். போசி என்ற மாப்போ சிவஞானம் இவ்வுலகை விட்டு நீங்கியது 1995 இதே தினத்தில் அன்று.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
6: வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
7: தன தகவல்களையும் கனிவான கானங்களையும் தந்து இவ்வேளையை சுகமான காலையாக்கி நிறைவுக்கு வருகிறது இன்றைய நிகழ்ச்சி. மீண்டும் சுகமான காலை மலரும் நாளை காலை 7 மணிக்கு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஆயுதம் இல்லாமல் கூட ஜெயித்து விடலாம், ஆனால் ஆர்வம் இல்லாமல் ஒன்றிலும் ஜெயிக்க முடியாது. விடைபெறுகிறேன், மகேஸ்வரி.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ். சிவா டெக்ஸ்டைல்ஸின் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: 1.5 இனி மங்களன் மங்கள்.

திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதுடராகும் நிகழ்ச்சியில் தூரத்து சொந்தங்களை சந்திக்கும் முன் உங்கள் செவிகளை சந்திக்கிறது செய்தி சுருக்கம். நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையை ஒட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின் போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. டச் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகாஷி காஷ்யப் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை இன்று எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். நேர்களே, வாழ்க்கை பயணம்

0: நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் கடந்து செல்லும் ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு தருணங்களும் ஒரு அழகான அனுபவம்தான். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சிறிய புன்னகையோடு கடந்து அனுபவ பாடங்களை கற்று தெளிய வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. நிகழ்ச்சியில் வழக்கமான மாவட்ட நேர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸானார் ஆப்பில் கேட்கக்கூடிய நேர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். அறிமுக நேர்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 பொதுவான நேர்கள் 24 24 26 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், நீங்க யாருங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: அதை நீங்க சொல்லும் போது தான் நல்லா இருக்கும். சொல்லுங்கய்யா. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்கோம்.
1: ஆமா,
0: சரிங்க. இந்த நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்கு.
0: சூப்பரா இருக்கா?
1: ஆமா, நேத்தைக்கு வர்ண பகவான் ரொம்ப பெரிய அளவுல
0: கொடுத்துட்டாரா,
1: வானம் மாறி பொழிஞ்சிட்டாரு.
0: சரிங்க, அப்பக்கப்ப நாங்க கொடுப்போம், நீங்க வாங்கிக்கணும்.
1: ஆமா ஆமா ஆமா, ஆனா நிறைய தரும்போது கொஞ்சம் பயமா இருக்கு.
0: சரிங்க, அதாவது எப்பயாவது ஒரு நேரம் தானே அந்த மாதிரி நடக்குது. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும் இல்லையா? இந்த நேரத்துல ஒரு காலையில உற்சாகமா உங்க தொழிலுக்கு சம்பந்தமா ஒரு அழகான பாடல் நீங்க பாடுங்களே.
1: ஆவி பறக்கும் தீக்கட அவ வந்ததினாலே பூக்கட என்கிற பாடல் வேண்டும்.
0: நிச்சயமா இந்த பாடல் உங்களுக்காக. கொடை பண்பலை 100.5 நன்றிங்கய்யா.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஓர் அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
8: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
9: நான் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டு
10: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அண்ட் 11 வெற்றி நடை போடுகிறது.
11: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
12: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நேரம் காலை 8:15.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: தமிழர்களுடைய உணவு உலக உணவு பழக்கங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒன்று. அதே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து வந்த தேனு திணைமாவு இதெல்லாம் நம்முடைய பழைய உணவு. அப்படியே வளர்ந்து வளர்ந்து வந்த உணவுல கொஞ்சம் பிற்காலத்தில் உருவான தமிழருடைய மிக நல்ல உணவுல ஒரு உணவு எதுன்னா இட்டலி. இட்டு அலி, இட்டு அவி, இப்படி எப்படியோ அது ஒரு உயர்ந்த உணவாக கருதப்படுகிறது. ஏன்? முதல் காரணம், அது வந்து எண்ணெயில் தயாராகலை, எண்ணெயில் பொறிக்கப்படலை. எப்போவுமே எண்ணெயில் பொறிக்கப்படுற உணவு எவ்வளவு உயர்ந்த உணவாக இருந்தாலும் எண்ணெயில் பொறிக்கப்படுகிற உணவு உடல் நலத்துக்கு அவ்வளோ நல்லதல்ல. நீராவியில் வேகிற உணவு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப உயர்ந்த உணவு. நீராவியில் வேகிற உணவு, அப்படி நீராவியில் வேகிற உணவு இடியாப்பம், நமக்கு இட்லி, இதெல்லாம் ஒரு வகை. அதில் இட்லிக்கு என்ன ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம்னு கேட்டால், உளுந்து வந்து மிக உயர்ந்த, அதாவது மாமிசம் உடம்பில் சேர்ந்தால் என்ன நன்மை பண்ண முடியுமோ, ஏன்னா மாமிசம் சாப்பிடாமல் இருக்க முடியாது, அதில் சில நன்மை இருக்குங்கிறாங்க இல்லையா, அப்படி மாமிசம் சாப்பிடாதவர்கள் மாமிசம் சாப்பிடுவதால் என்ன நன்மைகள் பெற முடியுமோ அத்தனையும் தரக்கூடிய அருமையான உணவு இட்லி. அதுலேயும் நீங்கள் ராவா அப்படியே உளுந்து மாவெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீரணம் ரொம்ப கஷ்டம். நம்ம தயாரிக்கிறோம் பாருங்க, அந்த மாவை அதை அரைச்சி அதை புளிக்க வச்சு இவ்வளவு நேரத்துக்குள்ள சில பாக்டீரியா, பாக்டீரியாவில் வளரலன்னு சொன்னால் அந்த புளிப்பு வரவே வராது. அந்த பாக்டீரியா நிறையா உண்டாகி அது செரிப்பதற்கு தகுந்த வகையில் அது நொதிச்சு போய் செரிப்பதற்கு தகுந்த மாவு பொங்கியிருக்கும், உங்களுக்கு தெரியும் அரைச்ச மாவு பொங்கும். அந்த பக்குவத்தில் இட்லியை பயன்படுத்துவதால் தலைசிறந்த உணவுகளில் தலைசிறந்த உணவு இட்லி. இன்னும் சார் இட்லியை பற்றி எங்களுக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறான் வர்றேன். இப்போ இந்த இட்லியை சாப்பிடுகிற பழக்கம் நமக்கு என்ன ஆகி போச்சு, முன்னெல்லாம் வீட்டில் உரலில் மாவு ஆட்டி ஆட்டுக்கல்ல ஆட்டி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம பாட்டியெல்லாம் அதனால தான் ஆஸ்பத்திரிக்கே போகாமல் இருந்தாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆட்டுக்கல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு கிரைண்டர் கேட்டோம். அப்புறம் மிக்சி, சரி எல்லாம் ரைட்டு மாவு ஆட்டுறதுக்கு. இப்போ பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல வீடுகளில் கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, மாவு அரைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் அரைக்க முடியாது, ஏன் இருக்கு, இது ஒன்றும் வேண்டாது, வேலை தேவையில்லாத வேலை, அரிசி உரை போட்டு உளுந்து போட்டு அரைச்சி கழுவி கிரைண்டர் கழுவி எடுத்து அந்த கல்லை யார் தூக்கி உள்ளே போடுறது அப்படிங்கிறாங்க. கல்லை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆள் வேண்டியிருக்கு, கல்லை தூக்கி போடுறதுக்குன்னு ஒரு ஆள் வேண்டியிருக்கு குடும்பத்தில். இந்த கல்லை தூக்கி யார் உள்ளே போடுறது அப்படின்னு எல்லாம் நான் முடிவு பண்ணாங்க. கிரைண்டர் இருக்குது, மிக்சி இருக்குது, எக்ஸிபிஷனில் வச்ச மாதிரி வச்சுட்டாங்க. ஒரு வீட்டில் எங்கள் வீட்லேயும் எக்ஸிபிஷனில் கிரைண்டர் இருக்குது, எங்கள் வீட்லேயும் மிக்சி இருக்குது, எங்கள் அந்தஸ்துக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நாங்கள் அரைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வீட்டில் நிறுத்திட்டாங்க. கடையில் மாவு வாங்கி சாப்பிட்டா என்ன கெட்டு போச்சு அப்படின்னு முடிவில் வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு வயசு குழந்தையிலேருந்து மரணம் அடைகிற வரையில் சாப்பிடக்கூடிய உணவுன்னு சொல்கிறான் இட்லியை. ஒரு வயசில் தொடங்கி மரணம் அடைகிற வரைக்கும் சாப்பிட்லாம் இட்லி. ஒரு ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆறார் என்ன சொல்கிறார், இட்லி கொடுங்க, தொந்தரவு பண்ணாது அப்படிம்பார் டாக்டர். அப்போ எவ்வளோ நல்ல மிருதுவான உணவு, ஒன்றும் வேணாம், 2 இட்லி கொடுங்க, 1 இட்லி கொடுங்க, இட்லியை வேணால் மோரில் பிசைஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. அப்போ நோயாளி சாப்பிட்லாம், மரணம் அடைகிற நிலையில் இருக்கும் சாப்பிடலாம், பிஞ்சு குழந்தை சாப்பிடலாம். அப்போ எவ்வளோ மிகச்சிறந்த உணவு அது. எனவே தரமற்ற உணவை பயன்படுத்தினால் பெரிய ஆபத்துக்கு நாம் உள்ளாகணும். நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, வார்த்தையை கவனிங்க, நோயாளிகளும் சாப்பிடுகிற உணவு, குழந்தைகளும் சாப்பிடுகிற உணவு, மிக மிக கவனமாக கவனிக்க வேண்டிய உடல் நலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த விஷயம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்.

0: மற்றும்
1: நடைபெறவுள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நேர்களே, கோடை பண்பலையின் 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக, தூரத்து சொந்தங்களா யாருங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நிகழ்ச்சியில் வழக்கமான மாவட்ட நேயர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கக்கூடிய நேயர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். அவங்க மட்டும் இல்லாமல் மேலும் கடலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்ட நேர்களும் கேரள மாநில நேர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். அறிமுக நேர்கள் 24, 24, 24 மகளிர் 24, 24, 29 பொதுவான நேயர்கள் 24, 24, 26, 290, 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0452. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி தூரத்து சொந்தமாய் நிகழ்ச்சியோடு இணையும் நான் மயிலாடுதுறையிலிருந்து கார்த்தி பேசுறேன். மேடம், நலமா இருக்கீங்களா? மேடம்,
0: நலமா இருக்கோம். கார்த்தி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கு மேடம்.
0: சரி, ஓரமா நிப்பாட்டியாச்சா வண்டிய?
1: இல்ல மேடம், இன்னைக்கு என்ன கிளம்பல மேடம்.
0: இனிமே தானா?
1: ஆமா மேடம், 9 மணிக்கு மேலதான் மேடம்.
0: சரி, தூரத்து சொந்தமா கார்த்தி எங்களுக்கு, உங்களுக்கு தூரத்து சொந்தமா யாரு கார்த்தி?
1: நீங்க தான் மேடம்.
0: நாங்க தானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி. சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
1: எனக்கு வாத்தி படத்துல இருந்து ஒரு பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: சே, காலையிலேயே வா கார்த்தி, வாத்தி கேட்டுருவோமா?
1: கேட்டுலாம் மேடம்.
0: நன்றிப்பா.

0: பாகம்.
1: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
2: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
3: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
2: பண்பலை படைப்பாளிகள்.
1: சனிக்கிழமைகளில்
2: நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.
5: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
2: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
3: கோடை பண்பலை 100.5
1: பண்பலை படைப்பாளிகள்.
6: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
3: நிலைய இயக்குனர்,
6: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
3: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101.
2: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
1: பண்பலை படைப்பாளிகள்.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: நேர்களின் நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் முறுக்குமாவு, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். 9:30க்கும் கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சத்யா ஏஜென்சிஸ், சென்னை ரைஸ் கீச்சடி பொன்னி அரிசியின் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு, விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா? விவாதம் என்ற வானவில்லாக. இசைப்பாடம் தேன்றல் 100.5 தந்து கொண்டு இருக்கிறது மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்,
1: நமஸ்காரம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கோபி.
0: கோபி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: இடுக்கி, கேரளா.
0: கேரளால இடுக்கி மாவட்டமா?
1: இடுக்கி, இடுக்கி மாவட்டம். இடுக்கி.
0: ரொம்ப யோசிச்சு பேசுறீங்க.
1: ஃபர்ஸ்ட்
0: டைம் இல்லையா?
1: ஆமா.
0: சரிங்க கோபி, எந்த தயக்கம் இல்லாமல் நீங்க பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல் தான் நீங்க கேட்க போறீங்க, சரிங்களா? நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா ரேடியோ கேட்டுட்டு
1: இருக்கீங்க?
0: பாடல்கள் கேட்க பிடிச்சிருக்கு. அப்படிதானே பாடல்கள் கேட்டுட்டே நீங்க வந்து டிரைவிங் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? சரிங்க கோபி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மோனிகா சாங்.
0: இதோ அந்த உற்சாகமான பாடல் இப்போ உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும். நன்றிங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: ப்ராமிஸ் பண்ண ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
3: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அன்பில் அவன் வெற்றி நடை போடுகிறது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: காற்றலைகளில் கானம் பாடி மக்கள் மனதை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலின் 1.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் கடலூர், கள்ளக்குறிச்சி, சென்னை, செங்கல்பட்டு, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை, விழுப்புரம், மயிலாடுதுறை மாவட்ட நேயர்களும் கேரள மாநில நேயர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லைங்க. நிகழ்ச்சியோட வழக்கமான மாவட்ட நேயர்கள் தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகள் மற்றும் நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கக்கூடிய நேயர்களும் பங்கு பெற்று சிறப்பிக்கலாம். நீங்கள் வர வேண்டிய எண்கள் அறிமுக நேர்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, பொதுவான நேர்கள் 24 24 26, 290 333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. இப்போ இணைப்பில் வந்திருக்கக்கூடிய தூரத்து சொந்தம் யாருங்க?
1: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து ஃபாத்திமா.
0: ஃபாத்திமாமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்குமா. கோத்தகிரி இப்ப எப்படி இருக்கு?
1: வெயில் நல்லா வருது.
0: வெயில் அடிக்குதா?
1: ஆமா.
0: சரிங்கம்மா. நீங்க
1: மழை பெஞ்சிச்சு?
0: மழை பெய்யறது பிடிச்சிருக்கா, வெயில் அடிக்கிறது பிடிச்சிருக்கா, இல்ல குளிர் அடிக்கிறது பிடிச்சிருக்கா?
1: வெயில்
0: அடிக்கிறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து துணிகள் துவைக்கக்கூடிய துணிகள்லாம் காயணும். குளிர் அடிக்கும் போது வெயில் காஞ்சிக்கிட்டோம்னா ஒன்றும் அந்த குளிர் தெரியாது. மழை நேரங்களில் எப்படா அந்த துணிகளை காய வச்சு எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அதனால வெயில் தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு. சரிங்கம்மா, என்ன பாடுறமா வேணும் உங்களுக்கு?
1: ஒரு பாட்டு
0: எல்லாருக்காகவும் பாடல் கேட்கலாமா?
1: நன்றி.
0: நன்றிங்கம்மா.

வாயிடா, இனி பதுங்காத. தேடுடா, நீ தயங்காத.

0: நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
1: அன்றும் இன்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
2: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
2: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில். நேயர்கள்.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் நேரம் காலை 8:46.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட்

0: நேர்களே, இதய அலைவரிசை 100.5 இது கொடைக்கானல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோட ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக இப்ப இணைப்புல யாருங்க? வணக்கம்,
1: என்னோட பேர் கலையரசு.
0: கலையரசு, சொல்லுங்க.
1: பெங்களூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: பெங்களூர்ல எந்த ஏரியான்னு சொல்ல மாட்டீங்களா?
1: பெங்களூர்ல வந்து ஜலாலி கிராஸ் அப்படிங்கற ஏரியா.
0: சரிங்க, எங்களுக்கு அது கேக்குறதுக்கு புதுமையா தான் இருக்கு. இருந்தாலும் நாங்களும் அங்க பெங்களூர் வரும்போது இங்கே ஒரு நேயர் எங்களுக்காக இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்குவோம்ல.
1: கண்டிப்பா மேடம், கண்டிப்பாக.
0: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் டிசைன் இன்ஜினியரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேடம்.
0: எத்தனை வருஷமா செய்றீங்க?
1: நான் 15 வருஷமா ஆயிச்சு மேடம்.
0: 15 வருஷம் நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்களா?
1: கண்டிப்பா மேடம்.
0: முதன்முதலா நீங்க டிசைன் பண்ண அந்த டிசைன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: கண்டிப்பா இருக்கு மேடம். இப்போ வந்து கரண்ட்ல இருக்கிற ராயல் சீமான்ற ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்ல இருக்கிற ராயல் சீமான்ற பவர் ஸ்டேஷன் மேடம் நான் ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணது.
0: அப்படிங்களா, வாழ்த்துக்கள்ங்க. அத வந்து இப்ப நிறைய பேர் பாராட்டி இருப்பாங்கல்ல?
1: கண்டிப்பா மேடம்.
0: இப்ப இந்த புது டிசைன் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல? நீங்க அந்த ஆரம்பத்துல நீங்க பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிருக்காங்களா நிறைய பேர்?
1: அது வந்து எனக்கு வந்து புதுசு. நானும் எனக்கு லேர்ன் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல கிடைச்ச ஒரு அனுபவங்கள். இப்ப நிறைய அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு அதுலயும். அதுக்கேத்த மாதிரி நாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் எங்களோட தான் மாத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கோம்.
0: மாறிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை மாத்திக்கவும் மாத்தவும் செய்யறாங்க இல்லையா? இல்லங்க, எங்களுக்கு அது வேண்டாங்க, இதை கொடுங்க, இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்களா?
1: கண்டிப்பா மேடம், அப்படிதான் நடந்துட்டு இருக்கு.
0: சரிங்க, எதுவா இருந்தாலும் நாங்களும் மாறுவோம், நீங்களும் மாறிக்கீங்க அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டே இருக்கீங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க கேக்குறதுக்கு. தொடர்ந்து உங்களுடைய தொழிலை செய்யுங்க. இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு ஜெயிலர் படத்துல இருந்து ஏதாவது ஒரு பாட்டு மேடம்.
0: எல்லாருக்காகவும் பாடல் கொடைப்பண்பலை 100.5. நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடைப்பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்.
3: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கா சைபால், இதையில் அதையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
1: சைபால்
2: விளங்கும் இன்று ஒரு தகவல்.
4: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்குது. அதனால தான் விடாமல் பேய் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லோரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களானால் மாதம் 3 மாதிரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான். இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு ஊரில் இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம்? இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்களெலாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ருக்கான். என்ன

0: அப்படி சொல்கிறேன்னா நான் இவன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிகிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன்.
1: கோடை பந்தலை நொறுபுளியைதில் சைபால்
2: முகத்தில் அருவா சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக வலம் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. தூரத்து சொந்தங்களுக்காக நிகழ்ச்சி மீண்டும் எதிரொலிக்கும் எதிர்வரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் முறுக்குமாவு, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் வானவில். வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியின்போது விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு மாநில அரசு தலா 30 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் அண்டிம் பங்கல், மனிஷா பன்வாலா ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 2020 கிரிக்கெட் போட்டி இறுதியாட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோஷர் சன்ஃப்ளவர் ஆயில்,
1: அணில் முறுக்கு மாவு,
2: அணில் முறுக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
3: மற்றும் முசிறி
1: விளங்கும் வானவில்.
4: சிந்தனையின் நூற்றாய் என்ன சிகரத்திற்கு மகுடமாய் விரியும் பண்பலையின் தலையங்கன்.

0: நிகழ்ச்சியான வானவில் இன்று உங்களுக்கு தந்திருக்கும் வண்ணம், விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அம்மாவுடன் இருக்க விரும்புகிறார்களா, அப்பாவுடன் இருக்க விரும்புகிறார்களா? விவாதம் என்ற வானவிலாக இந்த காலத்தில் குழந்தைங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதே பெரிய விஷயந்தான். அதுலேயே யார் கூட அதிகமாக இருக்க விரும்புகிறாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கு இன்றைய விவாதம் என்ற வானவில். சொல்ல வாங்க, அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 வழக்கமானோர் 24 24 26 மற்றும் 290 333 முன் இணைப்புக்கு 0 45 42. வானவில் நிகழ்ச்சியில் சிறப்பான பங்களிப்பை தரும் நேயர், முத்தான நேயராக தேர்வு செய்யப்பட்டு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கப்படுவர். ஏற்கனவே பங்கு பெற்றவராக இருந்தால் ஒரு வருடத்திற்கு பிறகு அழைக்கப்படுவர். வானவில் நிகழ்ச்சியில் உங்களோடு ஜான் டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.

0: விடுமுறை நம் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. விடுமுறை, அதுவும் பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறை என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அளவிட முடியாதது, அளவுக்கு அதிகமானது. அந்த விடுமுறையை அந்த குழந்தைகள் வீட்டில் இருக்கின்ற பொழுது யாரோடு அதிக நேரம் செலவிட விரும்புகிறார்கள்? அப்பா. நாள்தோறும் காலையில் எழுந்து வேக வேகமாய் புறப்பட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம். இந்த நிலையில் சில குடும்பங்களில் குழந்தைகளோடு பேசுவதற்கே அப்பாக்களுக்கு நேரம் இருக்காது. ஆனால் சில குடும்பங்கள் இருக்கின்றன, அப்பாமார்கள் காலையில் எழுந்து தங்களது பிள்ளைகளோடு கொஞ்சி பேசி மகிழ்ந்து விட்டுதான் வேலைக்கு செல்கிறார்கள். அம்மா அடுப்படியின் ராணி. காலையில் எழுந்ததும் சமையல் செய்தல், பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல், கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கும் உணவு தந்துவிட்டு அவரும் வேலைக்கு போக வேண்டிய நிலை. அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் பிள்ளைகளோடு கொஞ்சி விளையாட அம்மாக்களுக்கு நேரம் இருக்குமா? இப்படிப்பட்ட சூழலில் வீட்டில் தாத்தா பாட்டிமார்கள் இருந்தால் பிள்ளைகள் பாடு ஜாலிதான். ஆனாலும் இந்த கால குழந்தைகள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை, அதாவது செல்போனோடு சேர்ந்து சங்கம் ஆகிவிடுகிறார்கள். இதிலிருந்து ஒரு தற்காலிக விடுதலைக்காகத்தான் அப்பாவும் அம்மாவும் விடுமுறை எடுத்து லீவு போட்டு தங்களோட குழந்தைகளோடு வீட்டில் இருக்கிறார்கள் அல்லது வெளியூர் செல்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரங்களில் குழந்தைகள் தங்கள் அப்பாவோடு இருக்க விரும்புகிறார்களா, அம்மாவோடு இருக்க விரும்புகிறார்களா? யார் இப்பொழுது இணைப்பில் விரும்பி வருவது? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள் யார்
1: ஐயா? தேனி மாவட்டம் குள்ளப்பவனமிட்டிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க ஐயா.
0: சொல்லுங்கள் ஐயப்பன்.
1: ஐயா அப்பாவே சொல்ல வரேங்க ஐயா. எப்படிண்டாங்க ஐயா? அப்பா அவங்க வந்து காலப்போக்கில் வேலைக்கு அங்கிட்டு வெளியில் போடுறாங்க ஆண்கள் வந்து.
0: சரி,
1: வெளியில் வேலைக்கு போகிறதால பார்த்தாலும் குடும்பத்து சூழ்நிலை அதிகமாக பார்க்க முடியல, எப்படியாவது பார்ப்பாங்க. அதே மாதிரி பொறுப்புணர்வு வந்து பெண்கள் கிட்ட இருக்கு.
0: சரி,
1: அம்மா அவங்க கிட்ட இருக்கு நிறையா. இருந்தாலும் அது விடுபுற நாட்கள்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கீங்க.
0: ஆமாம்,
1: அந்த நாட்கள்ல வந்து அந்த பிள்ளைய அன்னைக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா அப்பாவோட இருப்போம் சொல்லி சந்தோஷமா இருக்கு, சந்தோஷப்படுங்க.
0: சில வீடுகளில் அந்த விடுமுறை நாட்கள்ல அப்பா தான் சமைப்பாங்க, ஏன்னா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா, அது ஏதோ வித்தியாசமாக இருக்கும். வழக்கமான சாப்பாட்டை தாண்டி ஒரு புதுமையான உணவு வந்தபோது குழந்தைகளுக்கு இன்னும் ஜாலியாக இருக்கும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: காலை வணக்கம் சொல்பவர் குள்ளக்காம்பாளையம் சித்ரா மாணிக்கம்.
0: சொல்லுங்கள் அம்மா.
2: எப்படி நான் குழந்தைகள் அம்மாவோட இருக்கதான் தெரியப்படுவாங்க. காலையில இருந்துச்சு அம்மா அத்தை அது சமைச்சு இது சமைச்சு குழந்தைகளுக்கு குளிச்சு வலிச்சு எல்லாம் செஞ்சு அதுல பேக் பண்ணிக்குள்ள பள்ளிக்கூடம் போறதுக்கு எத்தனை வேலை அவதி அவதியா செய்யறாங்க. ஒரு ஒரு அப்பா நல்லா செய்வாங்க, ஒரு ஒரு அப்பா மாதிரி அவங்க அவங்க வேலைக்கு தான்

0: விடுமுறை நாட்களில் தான் கேள்வி. காலையிலிருந்து பள்ளிக்கு அனுப்புவதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண்களுக்கு எவ்வளவு அதிக வேலை இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கும் பிள்ளைகளுக்கு ஷூ மாட்டிவிடுவது, யூனிஃபார்ம் போட்டுவது, யூனிஃபார்ம் தேய்ச்சி தர்றது, எல்லா வேலையும் இருக்கிறது. கேள்வி, விடுமுறை நாட்களில் யார் இப்பொழுது இணைப்பில் வருக? சொல்லுங்கள்.
1: சத்தியமங்கலம் தட்டாம்பாளையத்துல கோயில பழனிசாமி பேசுறேங்க. ரொம்ப நாளைக்கு உங்க கூட
0: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க.
1: ஐயா, விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா அப்பா கூட தாங்க ஐயா குழந்தைகள் அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அம்மா கிட்ட ஒரு பொருள் கேட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் அவங்க வாங்கி கொடுத்துட மாட்டாங்க,
0: வாய்ப்பு இருக்காது.
1: ஆமா, அம்மா அப்பா வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கேட்டுட்டாலேங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கியா செஞ்சு கொடுத்துருப்பாங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த சிறப்பு வந்து மறக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க அந்த விடுமுறை நாட்கள்ல பாத்தீங்கன்னா தோல் மேலேயே ஏறி உட்காந்து இருப்பாங்க. திருவிழாக்கே போனா கூட அப்பா வந்து தன் தோல்ல குழந்தைய தூக்கி வச்சு எல்லாத்தையும் சுட்டி காட்டுவார்.
0: அதைத்தான் ஒரு கவிஞர் அழகாக எழுதியிருப்பார். தோல் மேல் அமர்ந்து அந்த குழந்தை வந்து சொல்லுதான், எனக்கு தேர் தெரியல, சாமி தெரியல, என்னை தூக்கி தோல்ல வைங்கன்னு. அதுக்கப்புறம் தான் எழுதுவார் கவிஞர், தோல் மீது இருந்து ஏறி கடவுளை பார்த்து கொண்டிருக்கிறான், தான் அமர்ந்திருப்பதே தெய்வத்தின் மீது என்பதை அறியாமல் என்று சொல்லுவார்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
4: ஃப்ரீ ஃப்ரீக்கு ஃப்ரீ.
6: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெல்லவன் வெற்றி நடை போடுகிறது.
7: என்ன ஸ்பெஷல்
8: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
9: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
8: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
9: சூப்பர்.
10: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
12: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
13: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
12: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,690

0: தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடி பண்பலையில் உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் முறுக்கு மாவு, மேக்னாசல்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
4: இசையரசன் 100.5 விவாத அரங்கத்தில் இணைவது யார் இப்பொழுது? வருக, வணக்கம்.
5: எங்கள் அனைவரின் அன்பிற்கினிய சகோதரர் ஜான்பிரித்தோ ஐயாவுக்கு இனிமையான

0: இசையரசன் 100.5 விவாத அரங்கத்தில் இணைவது யார் இப்பொழுது? வருக. வணக்கம்.
1: எங்கள் அனைவரின் அன்பிற்கினிய சகோதரர் ஜான்பிரிட்டோ ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மலைப்பட ராசேரி ஐயா.
0: ஐயா சொல்லுங்க. ஐயா
1: ஐயா விடுமுறை நாள் மட்டும் இல்லைங்கய்யா, சாதாரண ஒரு நாள் கூட குழந்தைங்களுக்கு
0: இருக்கிறது. 2 1.5 குழந்தைகிட்டெல்லாம் செல்ஃபோனை கொடுத்துட்டு இந்த அம்மா அம்மா படுத்துறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வேலைகளை நடத்தணும். குழந்தையை தூக்கி வச்சுருந்தா வேலை நடக்காது. வீட்டில் பெரியவங்க இருந்து அவங்களையும் பார்க்கணும். இந்த சூழலில் குழந்தைகளுக்கு செல்ஃபோனை கையில் கொடுத்துறாங்க. ஆனால் அதன் விபரீதத்தை பற்றி புரிந்து கொள்வதில்லை. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம். சொல்லுங்கள் சகோதரி. நலமா இருக்கிறோம், சொல்லுங்க.
2: அதாவது யாரு வந்து கைபேசி அதிகமா உபயோகிக்காம குழந்தைகளோட உறவாடுறாங்களோ, சந்தோஷமா பேசி சிரிக்கிறாங்களோ, அவங்களை அங்கீகாரம் கொடுத்து அவங்களை பாராட்டி அவங்களோட ஊக்கத்தை திறமைகளை வெளியே கொண்டு வர்றாங்களோ அவங்ககிட்ட தான் பண்ணா போகும்.
0: அந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
2: இல்ல அது இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. எல்லாமே அவங்க எல்லா பயிற்சிக்கும் அனுப்புறாங்க. வீட்டுல இருக்க விடுறதே கிடையாது. வீட்டுல இருந்தா தொந்தரவு, கைபேசிய பாக்க விட மாட்டா, புடுங்கிக்கிருமா கையில இருந்து. அப்ப நம்ம வந்து பாக்க முடியாம போகும் அப்படிங்கிற கோணத்துல இன்னைக்கு விடுமுறையா இருந்தாலும் சரி, வெளியேற்றணும், வீட்டை விட்டு வெளியேற்றணும். அப்ப வீட்டை விட்டு வெளியேற்றணும். அவங்களுக்கு யாரு நல்லது கெட்ட சொல்லி கொடுக்கறது?
0: அது உண்மைதான். இப்ப ராஜேஸ்வரி சொன்ன விஷயத்திலேயே நம்ம வந்து பார்க்கணும். பல முறை நாங்கள் இந்த வானவெளியில் சொல்லி இருக்கிறோம், சுற்றுலாவுக்கு வராங்க. நெற்றெல்லாம் கொடைக்கானல சரியான கூட்டம், அளவுக்கு அதிகமான கூட்டம். ஒரு குடும்பம் வந்து ஒரு ஓரமாக அந்த காரை நிப்பாட்டி ஒரு டீ கடைக்குள்ள போகிறாங்க. அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க. அப்பா அம்மா அந்த குழந்தைகிட்ட பேசுறதுக்கு தான் நீங்கள் வரீங்க. 4 ஆளுக்கு ஒரு செல்லை வச்சுட்டு நோண்டிட்டு இருக்காங்க டீ போகிற வரையும். அப்போ சந்தோஷம் என்பது இங்கே வந்து கிடைக்கும் என்றால் அந்த இயற்கையை ரசிக்க வேண்டும், இந்த பசுமையை ரசிக்க வேண்டும். அதை விட்டு விட்டு எங்கேயும் செல்ஃபோன் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அப்பா அம்மாவட்ட பிரியமாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அதில் அவங்களும் உங்கள் மேலே பாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் யார் இப்பொழுது இணைப்பில் வருங்க?
3: ஐயா வணக்கங்கய்யா.
0: வணக்கம்.
3: ஆ, கரூர்ல இருந்து வெங்கமேட்ல இருந்து மணி மாஸ்டர் பேசுறேன். நலமாங்கய்யா?
0: நலமா இருக்கு மணி மாஸ்டர், சொல்லுங்க.
3: ஐயா, இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து குழந்தைகள் வந்து அம்மாவிட இருக்க விரும்புகிறார்களா அப்பா கிட இருக்க விரும்புறாங்கன்னு கேட்டிருக்கீங்கய்யா. ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு, மிகவும் சிறப்பான தலைப்பும் கூடயா.
0: அருமை, நன்றி.
3: ஐயா, குழந்தைகளை பொறுத்த மட்டும் பாத்தீங்கய்யா, உடல் நலம் சுகவீனம் அடையும் போதும், பள்ளி வரும் போதும், தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது அம்மாவிட்ட தாங்க நாடுவாங்க.
0: சரி,
3: இப்படி எந்த பல வகையில் இருந்தா கூட, அம்மா கூட நெருங்கி பழகி இருந்தா கூட, உடன் இருந்தா கூட, தனது விடுமுறை நாட்களை பாத்தீங்கன்னா தான் அப்பா கூட தான் பயணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்கய்யா. இந்த ஆர்டர் கூட அம்மா தான் கேட்டு வாங்கி கொடுத்தானுங்க. காரணம் என்னன்னா, போக்குவரத்து துறை அமைச்சரும் பொருளாதாரத்துறை அமைச்சரும் அப்பாவாச்சே.
0: சரி சரி சரி சரி.
3: அதனால பாத்தீங்கன்னா இது வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுத்தாதாங்க பண்ண முடியும்.
0: ஆக அடிப்படை என்பது அம்மாவாக மாறி விடுகிற சொன்னாங்க மணிமாஸ் அருமையாக சொன்னாங்க. எதற்கு எது தேவையோ, யார் தேவையோ, நம்ம உடல் நலம், சாப்பாடு, அம்மா, அப்புறம் வெளியே சுற்றுறதுக்கு வேறு ஏதாவது போகணும், சுற்றுலா போகணும், அப்பா, அருமையாக பிரித்தார்கள்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிகம் உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கான நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவிலில் இணைவது யார் இப்பொழுது? வருக, வணக்கம்.
6: ஜான் பிரிட்டோ ஐயா, காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் நினைவது சேலம் பேம்பிடிதாளத்தில் நண்டபான். ஐயா
5: சொல்லுங்க. ஐயா,
6: விடுமுறை நாட்கள் தாத்தா பாட்டி கூட இருக்கிறது இருந்தால் குழந்தைங்க விருப்பறாங்க, ஒடியாந்துறாங்க தாத்தா பாட்டி தேடிட்டு.
5: பரவாயில்ல,
6: இருந்தாலுமே கூட அம்மாவா அப்பாவா அப்பாவான்னா ஒரு குழந்தைக்கு அன்பும் அறிவும் ஒரு சேர கிடைக்கணுங்க ஐயா. அம்மா கிட்ட மட்டுமே அன்பு அன்பு மட்டுமே வாங்கிட்டு இருந்தா அறிவு வளர்க்கக்கூடியது தந்தை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்குமே கூட அம்மா கூட இருந்தாலும் சாயங்காலம் அப்பா வீட்டு வேலை இருந்து வந்தவன்னா அப்பா கூட போய் ஒட்டிக்குவாங்க.
5: அப்பா எப்படா வேலை விட்டு வராங்க, ஓடி வந்து அந்த கதவை திறந்து அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு. அதைத்தான், அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம் என்று எழுதினார். யார் இப்பொழுது? வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
5: சொல்லுங்களம்மா.
7: புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் என்னும் திருப்பெருந்துறையிலிருந்து கே ராஜராஜேஸ்வரி ஆசிரியர் பேசுறேன்.
5: சொல்லுங்களம்மா.
7: நல்லா இருக்கீங்களா?
5: நல்லாம்மா இருக்கிறோம். நீங்க வித்தியாசமா ஆசிரியர்களை பத்தி கூட சொல்லலாமே. ஆசிரியரா பேசுறீங்களா, அம்மாவா பேசுறீங்களா? அது சொல்லுங்க. முதல்ல
7: அம்மாவாவும் ஆசிரியராகவும் பேசுறேன், ரெண்டு பொறுப்புமே எனக்கு இருக்கு.
5: சொல்லுங்க, கேப்போம்.
7: மாணவர்களை காட்ட வேண்டிய பொறுப்பும் இருக்கு, என்னுடைய குழந்தையையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பும் இருக்கு.
5: மாணவர்களும் உங்கள் குழந்தைகள் தானே?
7: நம்மளுக்கே தெரியும், நம்மளே கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஒரு அப்பா சொல்லி தரக்கூடிய உழைப்பு, அதோடைய மேன்மைகளை வந்து கத்துக்கணும். அம்மா சொல்லக்கூடிய அந்த உறவுகளுடைய முக்கியத்துவம், அந்த சமையலறை, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்காம தானா ஒரு தனிமையில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாய உலகத்துல அவங்க இருந்துக்கணும். முகம் தெரியாத யாரோ ஒருவரிடம் பேசிக்கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தை அவர்களிடம் சொல்கிறார்கள். நம்ம வந்து நம்ம கிட்ட அதை சொல்லும் போது, முகத்துக்கு நேர சொல்லும் போது அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம சொல்லுவோம். ஆனா அந்த குழந்தைகள் வந்து அதெல்லாம் கடந்து யாரோ ஒருவரிடம் பேசிக்கிட்டு அந்த மாதிரிதான் இருக்காங்க. குட்டி உலகத்துல அவங்க சுருங்கி போயிருக்காங்க. இதை வந்து மாத்திக்கணும் குழந்தைகள். இந்த விடுமுறை நாட்கள் மட்டும் இல்ல, எல்லா நாட்களுடனே எல்லா விஷயங்களுமே, என்னோட பள்ளி குழந்தைகள்ட்டையும் என்னோட பெற்றோர்கள்ட்டையும் நான் சொல்லக்கூடிய விஷயம், பள்ளி விட்டு குழந்தை வீட்டுக்கு வந்தா பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது, அம்மா நம்மகிட்ட கேக்குறாங்க, அப்பா நம்மகிட்ட கேக்குறது, எல்லாத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லணும். அதனால குழந்தைகள் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு வேலை பழு இருந்தாலும் அந்த குழந்தைகளிடம் ஒரு 10 நிமிடம் பேசுங்க. ஆர்வத்தோட குழந்தை ஓடி வரும். அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்தோன்னு நான் சொல்ற முதல் விஷயம், வணக்கம் அப்படின்னு சாப்பிட்டீங்களா, என்ன சாப்பிட்ட, ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், என்ன சாப்பிட்ட, என்ன சாப்பிட்ட, இன்னைக்கு என்னடா அதிகமா, இப்ப இட்லி தான் இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டுருக்கீங்க, சூப்பர், அந்த மாதிரி அப்ப பேசும்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல்

0: குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம், அந்த விஷயத்தை நம்ம தான் குழந்தைகள்ட்ட உருவாக்கும்.
1: சொன்னாங்க, இதாவது குட்டி உலகம், தனி உலகம். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பையை தூக்கி போட்டுட்டு, நாங்கள்லாம் அந்த காலங்கள் என்ன செய்வோம், அந்த பையை போய் எங்கே விழுகுன்னு தெரியாது, அடித்த உடனே நேராக வாக்கியாக்காரை ஓடுறது, ஆலமரத்தில் தொங்குறது, அப்படியே புழுதியில் விளையாடுறது, அதே குளத்தில் குளிக்கிறது, திரும்ப வீட்டுக்கு வர்றது, வந்து படிக்கிறது. அதுதான் மாலை முழுவதும் விளையாட்டு என்று சொன்னார் பாரதியார். ஆனால் இவங்க எங்கே வச்சு விளையாடுறாங்க, வந்தோடனே செல்ஃபோனை பிடுங்கி செல்ஃபோனை விளையாடுறாங்க, தனிமையாக இருக்க விரும்புகிறாங்க. அருமையாக சொன்னாங்க டீச்சர், ஏன் அந்த தனிமையை விரும்புகிறாங்கன்னு தெரியல. ஒரு நாளாவது, ஒரு நாளில் ஒரு நேரமாவது ஒன்றாய் அமர்ந்து உண்ணுங்கன்னு ஒரு கவிஞர் அருமையாக பாடியிருப்பார். ஆக இதையெல்லாம் பெற்றோர்கள் செய்ய வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில்
2: வருகிறது?
1: வணக்கம்.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாசன் கருப்பசாமி.
1: சொல்லுங்கள் கருப்பசாமி.
2: இருவருமே இருந்தா தாங்க வாழ முடியும், நல்லபடியா இருக்க முடியும் பிள்ளைகள். அதாவது தந்தைக்கு தலைமையில சுமை, தாய்க்கு மடியில் சுமைன்னு இருக்கான். அப்ப இருவருமே பாசமா இருந்தாத்தே அந்த குழந்தை என்னைக்கு வந்து ஒற்றுமையா இருக்க முடியும்.
1: ஆக அந்த இருவருமே முழுமையாக குழந்தை வளர்ப்பில் அதிக அக்கறை எடுத்து கொண்டாலும், அந்த இருவரையும் குழந்தைகள் அதிக அக்கறையோடு இணைந்து சந்தோஷப்பட்டு சாயந்தரம் வராங்களா, அம்மா அப்பட கொஞ்சம் நேரம் பேசணும், போட்ட பிள்ளையாக இருந்தால் அம்மாவை கிச்சனில் போய் என்னம்மா செய்ய, என்ன உனக்கு ஏதாவது உதவி செய்வான்னு பேசலாம். இதையெல்லாம் விட்டு விட்டு வந்த உடனே அந்த டீச்சர் சொன்ன மாதிரி தனிமையை விரும்பினால் என்ன செய்வாங்க, அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு போயிட்டு வராங்க, சரி பரவாயில்லை அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
3: நாமக்கல் மாவட்டம் போர்வந்தூர் மெக்கானிக்கல் மூர்த்திங்க.
1: ஆ சொல்லுங்கள் மூர்த்தி ஐயா.
3: அம்மா இடம் தான் விரும்புவாங்க அதிகமா.
1: ம்,
3: அவங்க தான் பாசம் என்ன ஏதுன்னு தெரியுங்க.
1: அப்பா பாசம்
3: பண்ணாரா சரி இல்லையா அப்படின்னு அவங்க கரெக்டா கண்டுபிடிப்பாங்க.
1: சரி.
3: ஆமா, அப்பா அந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்க,
1: ஏன்னா அவருக்கு நேரம் இருக்காது. அப்படித்தானே?
3: அதேதான் அதேதான்.
1: அருமையா சொன்னாங்க. ஏன்னா அப்பாவுக்கு வந்து ஆனால் வந்து வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பாசத்தை வைத்துக்கிற ஒரே ஒரு கதாநாயகனார் அது அப்பா தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: தேனி மாவட்டம் காமராட்சிபுரத்திலிருந்து நாகக்கண்ணி பேசுறேன்.
1: சொல்லுங்களம்மா.
4: பொதுவா அம்மா அப்பா எல்லாம் தான் இருப்பாங்க, எல்லா வேலையுமே எல்லாரும் தான் செய்யறாங்க, பசங்க அவங்களோட தான் இருக்காங்க. இருந்தாலும் விடுமுறை அப்படின்னு வரும்போது அப்பா கூட தான் வெளியே போகணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்கதான் ஒரு வண்டி ஓட்ட பழக்கிடவோ சைக்கிள் ஓட்ட பழக்கி விடவோ இப்படி எதுக்குனாலும் அவங்கதான் முன்னோடியா நிப்பாங்க. ஏதாவது வாங்கி தரணும்னா அம்மா வந்து வாங்கி தர யோசிப்பாங்க, அப்பா வந்து யோசிக்க மாட்டாரு. பசங்கள கூட போய் இருக்கணும் அப்படின்னு அவருமே ஒரு நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட இருப்பாரு. அதனால அப்பா
1: அதாவது மணி மாஸ்டர் சொன்ன மாதிரி பொருளாதார அமைச்சர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், போக்குவரத்து அமைச்சர் எல்லாம் அப்பா தானே. அப்போ விடுமுறை நாட்களில் அம்மாவை தொத்துறதை காட்டிலையும் அப்பாவோட தொத்தி இருந்தால் தான் நாம் தேவைகள் நிறைவேறும்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: அனில் முறுக்கு மாவு
2: அனில் முறுக்கு இந்த வயல் செம்மையா இருக்கு.
3: மற்றும்
4: வழங்கிய வானவில் கோடைப்பண்பலை 100.5.

0: இனியும் ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: சத்யா ஏஜென்சிஸ்,
3: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th, மேக்ஸிமம் கேஷ்பேக், மேக்ஸிமம் ஆஃபர்ஸ்.
2: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: வழங்கும் வானவில்.
5: ராகமேகம் உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவிலில் இணைவிற இப்பொழுது வருக.
6: கோடை பண்பலை 100.5 நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி தெல்லவயிர் வண்டி தங்கவேல் பணிகிறேன்.
5: சொல்லுங்கள் ஐயா.
6: விடுமுறை நாள்களில் ஐயா குழந்தைகள் இன்னும் போது 2 ரகங்கள் உள்ளனங்க ஐயா, குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை. விடுமுறை நாள்கள் அப்பா கூட தான் இருக்கணும்னு அதிகமா ஆசைப்படுதுங்க. ஆனா ஆண் பிள்ளைங்க வந்து அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க. ஆனா 2 குழந்தைகளையுமே தாத்தா பாட்டி கூட தான் அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுதுங்க. நன்றி ஐயா.
5: அருமை. எவ்வளவுதான் இருந்தாலும் தாத்தா பாட்டி இருந்தா கூட இருப்பாங்க. அப்பா அம்மா வேலைக்கு போகணும், அங்கிட்டு போகணும், கடைக்கு போகணும், சோறாக்கணும், அப்பா திடீர்னு யாரா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா அங்க போயிடுவாரு. தாத்தா பாட்டி கூட இருப்பாங்க, கூட இருக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காரவேல் பேசுறேன் ஐயா. நலமா இருக்குல்ல ஐயா?
5: நலமா இருக்கிறோம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
7: ஐயா, குழந்தைகள் வளர்ப்பு வந்து எத்தனை இது இன்னல்கள் இருந்தாலும் அவங்க தாய் தகப்பை மதித்து நடந்தால் வாழ்க்கை முன்னேறும். நாங்களாம் அந்த காலத்துல வந்து பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே வயக்காட்டுல என்ன வேலை இருக்கு, தென்னை மரத்து தோட்டத்துல என்ன வேலை இருக்குன்னு அதுக்கு தாய் தந்தையோட கொஞ்சம் உதவியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப காலகட்டம் வந்து உள்ளங்கையில எல்லாத்தையும் அடங்கி போச்சு.
5: சரி,
7: தனக்குன்னு ஒரு ரொம்ப தேவைப்படுது அவங்களுக்கு. தனிமையில் வாழ்வதுதான் இப்பத்து இளைஞர்கள் என்னுடைய குழந்தைகளினுடைய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதனால எந்த காலகட்டத்திலையும் அவர்கள் இனிமேல் அவங்க உலகத்தில் வாழ்வார்கள், நம்ம நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டு நம்ம கதையை பார்த்து கொண்டு செல்வது தான் நம்மளுடைய கடமை. நன்றி, வாய்ப்பு.
5: அருமையா சொன்னாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் உண்மையிலேயே விடுமுறை விட்டு நாங்கள்லாம் வேலைக்கு போவோம். அந்த வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த கூலிய சிறு கூலியை வைத்து அடுத்த டேர்முக்கு ஃபீஸ் கட்டுவோம். ஆக அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்று அப்படி இல்லை. அப்பா அம்மாவும் அப்படி அவங்களை அனுப்புறது இல்லை. ஆனாலும் அப்பா அம்மாவை மதித்து அவர்களோடு இணைந்து வாழ குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில் வருகிற? வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, நான் ராமநாதபுரத்திலேருந்து ரிஃபாயா.
5: சொல்லுங்கள் ரிஃபாயா.
8: பெரும்பாலும் பசங்க வந்து அப்பா கூட இருக்கிறத விரும்புறாங்க. ஏன்னா அவங்க வெளிப்புற சூழ்நிலையை வந்து சுற்றி பாக்குறது விரும்புறாங்க. அம்மா வந்து கொஞ்சம் கண்டிஷனா இருப்பாங்க. எது தேவை எது தேவை இல்ல அப்படின்ற மாதிரி பொருள்களை வாங்கி கொடுக்கறதுக்கு. அதனால அப்பாவை வந்து அவங்க விரும்புவாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இருந்தாலும் என்ன முடிச்சுட்டு கடைசியா தேடுறது என்னவோ அப்பாவை தான்.
5: என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா வந்து தேவையான பொருளை மட்டும் வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில வீடுகளில் தேவைக்கு அதிகமாக ஆடம்பரத்துக்காக பொருள்களை சேர்த்து அப்பா அம்மார்களை கடனாளியாக்கக்கூடிய அம்மா அம்மாரும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அதையும் யோசிக்க வேண்டி இருக்கிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
9: கற்றலையில் ஒரு நூலகம், அது எங்கள் கோடை பண்பலை ஊடகம். ஐயா வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க.
9: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமன். ஐயா
5: சொல்லுங்க. முத்துராமன்.
9: விடுமுறை நாட்களில் அதிகம் செலவிடுவது பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட தான் குழந்தைங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து 1008 வேலைங்க. நம்ம கொஞ்ச நேரம் இருந்தாலும் வெளியில வந்து நம்ம வேலையை பூர்த்தி செய்யணும். அவங்களுக்கு உண்டானதை நம்ம பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கு.
5: ஆமா.
9: பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா
5: ஆண் பிள்ளைகளை வளர்க்கும் போது அப்பாவை பற்றிய அந்த உயர்வான சிந்தனையை அம்மா தான் எடுத்து சொல்லுவாங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: நம்ம சார
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: சங்கீத சாம்ராஜ்யம் உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவிலில் இணைவது யார் இப்பொழுது? வருக.
1: அண்ணா வணக்கம்ண்ணா.
0: வணக்கம், சொல்லுங்கள். யார்? நலமா இருக்கிறோம் ராஜேஸ்வரி, சொல்லுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் சொல்றேன்னா, திருமணம் நாளைக்கு பிள்ளைங்க யார் கூட இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: எது?
1: அம்மா வந்து சமைச்சு போடுறதுல உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஆர்வம் பாப்பா அம்மாவை தேடுவாங்க, இதை சுத்தி பாக்குறது அப்பாவை தேடுவாங்க. விடுமுறை விட்ட வச்சுக்க பிள்ளைங்க நம்ம சுட்டு கூட்டு குடும்பத்துக்கு போகலாம், தாத்தா பாட்டி போலாம், அத்தா மாமா கிட்ட போலாம், எல்லாம் ஒன்னா வரச்சு இல்லையே, ஒன்னா இருக்கலாம், சமைச்சு சாப்பிடலாம், கோயிலுக்கு டூருக்கு சுத்தி பாக்குறதுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்னா போகலாம்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அத்த பிள்ளைங்க மாம பிள்ளைங்க சுத்தம பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்றாங்களே, ஒன்னா சேர்ந்து அதை பாக்குறதுக்காக சந்தோஷப்படுவாங்க. அதே நம்ம பக்கத்துல இருக்க குழந்தைங்க, தாய் தந்தை இல்லாத குழந்தைகள், அவங்களும் சேர்த்து நம்ம ஆதரிச்சு வச்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா.
0: அருமை அருமை அருமை அருமையா சொன்னாங்க. அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு நம்மளால் ஆன ஆறுதலான வார்த்தைகள், ஆறுதலான ஒரு கூட்டு வீட்டை வச்சுக்கலாம், சந்தோஷப்படுத்தலாம், அவங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கரூர் மாவட்டம் பல்லவட்டி தண்டபாணி பேசுறீங்களா?
0: சொல்லுங்களம்மா.
2: ஆனா குழந்தைங்க வந்து, எங்க குழந்தைங்க வந்து ரெண்டு பேர்த்து கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்கண்ணா. நான் வெளியில போனா நான் எங்கோட கூட்டிட்டு போய் நான் எல்லாம் பாத்துக்குவேன். அவரு சினிமா இந்த மாதிரி வெளியில கோயில்
0: இருவருமே சமமாக அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்கள். வாழ்த்துக்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்?
3: ஐயா காலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இளங்கோ பேசுறேங்க.
0: சொல்லுங்கள் இளங்கோ.
3: ஐயா என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா கூட தாங்க ஐயா பிள்ளைங்க இருக்க விரும்புறாங்க.
0: ரெண்டு பெண் பிள்ளையாச்சு உங்களுக்கு?
3: இல்ல

0: இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு பெண் பிள்ளையாச்சு, பெண் பிள்ளை அப்பா ஆட்டம் தானே பிரியமா இருப்பாங்க.
1: அப்பா
0: வந்தா போதுங்கிறாங்களா?
1: அம்மா மட்டும் வந்தா போதும், தாத்தா விட்டுக்குங்கிறாளா?
0: நல்லா இருக்கு. சரி சரி.
1: ஆமா, ஏன்னா அப்பா வேணாம்
0: இருக்கும். இருந்தாலும் அந்த கண்டிஷனும் கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒன்று. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்கள். யார்?
2: சிவகாசி, பூமாரி.
0: ஆ சொல்லுங்கள் பூமாரி அம்மா.
2: அம்மா அப்பா ரெண்டு பேருமே முக்கியம் சார். ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் அந்த பிள்ளையோட மனசூழ்நிலையும் நல்லா அமையும். ஏன்னா அம்மா மட்டுமே முக்கியம் நினைச்சோம், நம்ம தனியா வளர்த்துடலாம், அந்த பிள்ளைக்கு அதே மனசூழ்நிலை வந்துரும். நாளைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் அந்த பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் நினைச்சு ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்.
0: இந்த இரண்டு பேரும் வீட்டில் பிள்ளைகளுக்கு முன்னாடி சண்டை போடுவது, ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக் கொள்வது, சுட்டி காட்டுவது, இதெல்லாம் குழந்தைகளுடைய மனநிலையை பாதிக்கும். அதனால தான் அருமையாக சொன்னாங்க பூ மாதிரி, அம்மா அப்பா வந்து சந்தோஷமாக இருந்து குழந்தைகளையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். யார் இப்பொழுது இணைப்பில்?
3: வணக்கம் சார். வணக்கம்.
0: நாசர் பேசுறேங்க. சொல்லுங்க
3: சார். அப்பா கூட தான் சார் அதிகமா இருக்கிறதுக்கு விரும்புவாங்க விடுமுறை நாட்கள்ல. நான் சொல்றேன் கேட்டீங்கன்னா, அவங்க தான் வெளியே கூட்டிட்டு போறதுல இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட போய் சொன்னா முதல்ல அப்பா கிட்ட முதல்ல போய் கேளு அப்படிம்பாங்க. கேட்டாங்கன்னா அப்பா உடனே சரி அப்ப பிள்ளைய கேட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கண்டிப்பா வந்து அப்பா கூட இருக்கிறதுக்கு தான் அதிகமா விரும்புவாங்க சார். என்னுடைய பெண் பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க.
0: அம்மா வந்து அம்மாட்ட போய் கேட்டாங்க கூட அனுமதி கொடுக்கறது அவர் தானே, அழைத்து செல்வது அப்பா தானே.

0: கோடைப்பன் விலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
1: சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
2: இசைவாடும் சோலை உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவில். வணக்கம்.
3: வணக்கம்.
2: சொல்லுங்கள்.
3: தேனி மாவட்டம்
2: என்ன பேருங்க?
3: சர்மிளா அன்பர்வழி.
2: சர்மிளா சொல்லுங்க.
3: பிள்ளைகள் வந்து அப்பாவோட நட்கள் அதுவே சந்தோஷமானதா இருக்குங்க. ரெண்டு சுற்றுலா வந்து கூப்பிட்டு போனோம், பிள்ளைகளை கூப்பிட்டு போனோம், ஆனா சந்தோஷமாவும் இல்லை. ஒரு நீர் நிலைகளுக்கெல்லாம் பிள்ளைகளை கூப்பிட்டு போகல, அப்பாவோட கூட்டு போனதுமே அது வந்து ஆனந்தமா இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து நீச்சல் தெரியாது, பிள்ளைகளை பாதுகாப்ப கூட்டு போய் வர முடியாது. அது வந்து அவன் அப்பாவோடும் போது அது சந்தோஷமானதா இருக்குங்க. எனக்கு பெரும்பாலும் நான் பிள்ளைய வந்து விடுமுறை நாட்கள் விரும்புறது அப்பாவோட உங்களே
2: பெருமை. அருமையா சொன்னாங்க சர்மிளா. இந்த ஒரு குளிக்க ஒரு ஒரு அருவிக்கு போறது, இப்போ உதாரணத்துக்கு கடற்கரை ஓரம் போனால் கடலில் அப்படியே இறங்கி போகிறது, இன்னும் சில முக்கியமான ராட்டினங்களை ஏறுறது சுற்றுறது, ஏன்னா அந்த அப்பா இருக்கும்போது ஒரு தைரியம் இருக்கும். ஒரு குழந்தையும் அப்பா வந்து ஒரு 10 அடி தூரம் தூக்கி போட்டார்,

0: திரும்ப அந்த குழந்தை அப்பா கைக்கு வரும்போது அந்த குழந்தைக்கு தெரியாது, ஆனால் அந்த அப்பாவுக்கு தெரியும் பிள்ளை எந்தவித அப்படி சரிக்கிறக்கூடாதுன்னு. அந்த பாதுகாப்பு அப்பாவிடம் மட்டும்தான் இருக்கிறது. அருமையாக சொன்னாங்க ஷர்மிளா. யார் இப்பொழுது இணைப்பில் வருகிறது?
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகருங்க ஐயா.
0: சொல்லுங்கள் சுதாகர்.
1: எங்கள் வீட்டில் வந்து எங்கள் குழந்தைங்க வந்து அப்பாவை தாங்க ஐயா இப்போ தேடுவாங்க. சாயந்தரம் ஒரு 8 மணி ஆகிட்டா 7 மணிக்கே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
0: என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
1: வீட்டுக்கு வாப்புன்னு கூப்பிடுவாங்க. அது சின்ன மகள் கடைசியே இருக்கிறா. அப்பா காது பிடிச்சிட்டு கை சூப்பணுமேன்னு போன் மேல போன் பண்ணுவான். காது ஒரு பக்கம் கையில பிடிச்சிக்கோ.
0: இன்னும் வேலை முடியலமானா இன்னும் வேலை முடிய சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வாப்பா அப்படின்வாங்க. அந்த ஒரு அரை மணி நேரம், அந்த ஒரு மணி நேரம் அப்பா கூட இருக்கிறது, அவன் நாள் முழுக்க அம்மா கூட இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் அப்பா கூட செலவழிக்கிறத பெண் பிள்ளைகள் அதிகமாக விரும்புகிறார்கள். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள்
2: ஐயாவுக்கு. வணக்கம் ஜான்பீட்டா ஐயாவுக்கு.
0: சொல்லுங்க யார் பேசுறீங்க?
2: கொடும்படி பெருமாம்பாளையம் குணசேகரன்.
0: குணசேகரன் சொல்லுங்க.
2: அப்பா தான் ரொம்ப விரும்புறாங்க. அப்பா வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க. இப்ப பாருங்க, பேரனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்காங்க. மிதிவண்டி அஞ்சு பேர் ஆயிட்டு.
0: சரி சரி சரி.
2: ஒரு நாள் பார்த்தா கொண்டாண்டங்க 25-9 ஒரு நாளுக்கு சைக்கிள் தான் வேணும்னாங்க.
0: சரி,
2: சைக்கிள் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ
0: ஆக அந்த சைக்கிளை வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, அதை ஓற்ற, அதை ஓட்டுவது கற்றுத்தரக்கூடியது அப்பா தான். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். இணைப்பில் வந்தாச்சு. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம். ஒரு நாள் ராஜகுமாரி பழனிசாமி.
0: சொல்லுங்கள் அம்மா.
3: ஐயா, அம்மாவுகிட்ட ஒரு நாள் முழுவதும் இருந்தாலும் அப்பாட்ட ஒரு 10 நிமிஷம் இருந்தாலும் அப்பா பிள்ளை இருந்தானே சொல்ல முடியும்.
0: அருமை அருமை அருமை.
3: அதனால எவ்வளவே நம்ம பிள்ளைகளை பாதுகாத்து வச்சாலும் அப்பா பிள்ளை ரொம்ப பாசமா இருக்குங்க. பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையா இருந்தாங்க.
0: அதான், ஒரு நாள் முழுவதும் அம்மா கூட இருந்தாலும் சில நேரங்களில் போர் அடிச்சு போயிடும். அப்பா எப்போ வருவார், அப்பா எப்போ வருவார். அது ஏதாவது அப்பா ஒரு கேம்ப்புக்கோ இல்லை வெளியூருக்கு போக வேண்டிய கட்டாயம், ஒரு விசேஷத்துக்கு போயிடறாருன்னா திரும்ப வர வரைக்கும் இந்த பிள்ளையுடைய அந்த பார்வை, எதிர்பார்ப்பு, அந்த கண்கள் அவருடைய வருகையை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கும்.

0: முறுக்கு இந்த செம்மையா இருக்கு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இதுவும் நம் வசந்தன் கோ காலம்.
3: எந்த காலமானாலும் அது நம் வசந்தன் கோ காலம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: உங்கள் 100.5 இணைவது ஐயா இப்பொழுது வருக. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்.
4: வணக்கம்.
5: ஈரோடு வெட்டுக்காட்டு வருஷம் தங்கவேலுங்க ஐயா.
4: சொல்லுங்கள் தங்க வேலு.
5: விடுமுறை நாட்கள்னு கேட்டுக்கிறீங்க.
4: ம்,
5: அதனால தான் தமிழக அரசு விடுமுறை நாட்களில்
4: ம்
5: பள்ளி சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கு.
4: ஆமாம் ஆமாம்.
5: இந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இந்த மனிதர்களோட பழகட்டும்னு சொல்லி.
4: ம்,
5: ஏன்னா எல்லாமே இந்த செல்போனு குழந்தைகள் வந்து எங்க மகிழ்ச்சியா இருக்குமோ அங்க வந்து இருக்காங்க. அது குறித்த தாத்தா பாட்டி தான் மகிழ்ச்சிங்க. பெற்றோர்கள் இல்ல, பெற்றோர்கள் இந்த விடுமுறை நாட்கள்ல வந்து தாத்தா பாட்டி வீட்டை
4: விட்டுறாங்க. ஆக தங்கபேர் சொன்ன மாதிரி இயந்திரங்களோடு பழகுவதை தவிர்த்து மனிதர்களோடு, வீட்டில் உள்ளவரோடு, உறவுகளோடு, தோழமையோடு இணையலாமே. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
6: விளையாடும் வீடு 4 அன்பில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. வாழ்க வளமுடன் வளரக்கோடையப்பம், கரூர் மாவட்டம், நெரூர் தாமரங்க ஐயா.
4: நல்லா பாடுறீங்களே.
6: நல்லா இருக்கிறீங்களா?
4: நல்லமா இருக்கிறோம். சொல்லுங்க.
6: என்னங்கன்னா விடுமுறை நாள்ல வந்து எல்லாரும் நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இது சொன்னீங்க, குழந்தைகள் எல்லாம் உட்காந்து அந்த லீவு நாளில்தான் அம்மா அப்பாவை பார்த்து எல்லாத்தையும் உட்காந்து எல்லாம் ஒன்னா உட்காந்து சோறு சாப்பிட்டுட்டு குழந்தைகளுக்கு நம்ம ஊட்டம், நம்ம குழந்தைகளுக்கு
4: ஊட்டம்,
6: அங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு விளையா இது பண்றதாங்க லீவுல நடக்குங்க ஐயா.
4: அத இந்த குழந்தைகளோடு தாத்தா பாட்டி மார்ட்ட இருக்கிற அந்த ஒரு ஒரு ஈர்ப்பு, அருமையான வார்த்தை. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் ஐயா. தாராபுரம் அன்புமணி ஐயா.
4: சொல்லுங்க அன்புமணி.
7: எங்க எங்க பேர குழந்தைகள் எங்க கூட தான் இருக்குது, அவங்க அம்மா அப்பா கூட எங்க இருக்குது.
4: அதான்
7: அதுக்கு இந்த மூலல ஒன்னு செல்லு, அந்த மூலல ஒன்னு செல்லு பாக்குறாங்க.
4: அதுவும் செல்லு தானா?
7: ஆமா. அப்புறம் இந்த குழந்தை என்ன பண்ணுது, நம்ம கூட தான் வந்து நிக்குது. அதனால வந்து பெரும்பாலும் வந்து பெத்தவங்களை மதிக்கிறதுல அங்க போகறது இல்ல. பாட்டி பாட்டி கூட தாத்தா கூட தான் வந்து இருக்குதுங்க எல்லாமே.
4: அதான் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா சொன்னாங்க தாரா ஒரு அன்புமணி. குழந்தைகளோடு எப்படி செலவழிக்கிறாங்க, அதாவது எப்படின்னா தாத்தா பாட்டி மாட்ட போகும்பொழுது ஏதோ ஒரு முழுமை கிடைக்கிறது அவங்களுக்கு, அதனால் அங்கே இருக்க ஆசைப்படுகிறார்கள். ஆனாலும் விடுமுறை என்று வரும்பொழுது வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க? அப்பா அம்மா இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா, அம்மா இருக்காங்களா? மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம் எல்லாம் ஒரே அர்த்தம்தான். இதுவெல்லாம் எங்கிருந்து ஒருவருக்கு கிடைக்கிறது? வீட்டில் உள்ள சூழ்நிலை நம்மை சந்தோஷப்படுத்துகிறது. அதே வீட்டில் சூழ்நிலை சரியில்லை என்றால் நம்மை அது சங்கடப்படுத்துகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா அம்மா தங்களது குழந்தைகளுக்காகத்தான் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் சுகம் மறந்து, தூக்கம் மறந்து, தங்களது நலம் மறந்து, தங்கள் மகிழ்ச்சியை மறந்து, பிள்ளைகளின் மகிழ்ச்சியாக வாழ பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பாவும் அம்மாவும். இந்த காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போனால்தான் முழுமையான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ள முடியும் என்ற ஒரு கட்டாயத்திற்கு வந்துவிட்டது இந்த நாகரீக உலகம். இது ஒருபுறம் நியாயம் என்றால், இதையெல்லாம் தாண்டி குழந்தைகள் என்ன விரும்புகிறார்கள்? ஒரு நாளாவது, ஒரு சில மணி நேரமாவது அப்பா நம்மோடு இருக்க வேண்டும், அம்மா நம்மோடு இருந்து அந்த நேரத்தினை நிம்மதியாக, மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்பதுதான் குழந்தைகளின் விருப்பமாக இருக்கிறது. பல குழந்தைகள் அதைத்தான் விரும்புகிறார்கள். எவ்வளவு நேரம் தொலைக்காட்சியோடும் செல்போனோடும் லேப்டாப்போடும் இருந்துவிட முடியும்? அதிலிருந்து ஒரு விடுதலை வர வேண்டும் அல்லவா? அதற்கு நேரம் ஒதுக்கி குழந்தைகளோடு நேரத்தை செலவிட பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதே போல குழந்தைகளும் செல்போன் சிறையிலிருந்து விடுதலை வாங்கி அப்பா அம்மாவோடு சேர்ந்து பேசி சிரித்து மகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையை ஒரு வித்தியாசமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும்.

இயந்திரங்களே வாழ்க்கை அல்ல, இயந்திரங்களோடு இணைந்திருப்பதும் வாழ்க்கை அல்ல. இன்னும் பல வித்தியாசமான வாழ்க்கை முறையெல்லாம் இருக்கிறது. அதிலும் விடுமுறை என்று வந்துவிட்டால் ஏதோ தகவல் தொடர்புக்காக அப்பாவோட செல்ஃபோனை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற செல்ஃபோனை போன வீட்டிலேயே வச்சு பூட்டி விட்டு வெளியே வந்து குடும்பத்தோடு இணைந்து பேசி சிரித்து மகிழ்ந்து விளையாட வேண்டும். அந்த மகிழ்ச்சியில் உடல் நலம் மனநலம் சிறப்பாகும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த மகிழ்ச்சி குடும்பத்தோடு வெளியே வந்து சுற்றுலா போக வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளூருக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகலாம், ஆற்றங்கரைக்கு போகலாம், குளத்தங்கரைக்கு போகலாம், ஏதாவது தூரமாக உள்ள மலைகள் முகட்டுக்கு போகலாம், அங்கே உள்ள தோப்பு துறவுகளை பார்க்கலாம், பசுமை வெளிகளில் தங்கள் உள்ளங்களை பறிகொடுக்கலாம். வெளியூருக்கு சுற்றுலா செல்லும்போது கூட எல்லாத்தையும் மறந்துவிட்டு குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் வெளியூருக்கு போவோம்? அங்கே இருக்கக்கூடிய இயற்கை சூழல், அங்கே இருக்கக்கூடிய புதுமையான இடங்களை, வித்தியாசமான இடங்களை பார்க்க தான் போகணும். அங்கேயும் செல்ஃபோன் சிறையில் மாட்டிக்கொண்டு நம்மை நாமே கஷ்டப்படுத்த வேண்டுமா? யோசித்து பார்க்க வேண்டிய கட்டாயம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், சில நேர்பெரும் அருமையாக சொன்னாங்க, தாத்தா பாட்டி வாட போயிருக்காங்க. உண்மைதான், தாத்தா பாட்டிக்கு வந்து எந்த வேலையும் இருக்காது. எப்படா பேரம்பிள்ளை வருவாங்க, நமது புள்ள வருவாங்கன்னு யோசித்து கொண்டே இருப்பாங்க. இந்த சூழலில் மகிழ்ச்சியாக இரு கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிழ்ச்சிக்கு அடிப்படை இருவது அம்மாவை விட அப்பா தான் அதிகம். அதனால்தான் குழந்தைகள் அதிக நேரம் அப்பாவோடு இருக்க விரும்புகிறார்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: இன்றைய வானவிலின் முத்தான நேயராக புதுக்கோட்டை ராஜராஜேஸ்வரி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அன்னாருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வாழ்த்துக்கள்.
1: கோடைப்பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: சத்யா ஏஜென்சிஸ்
4: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3 and 4 மேக்சிமம் கேஷ்பேக் மேக்சிமம் ஆஃபர்ஸ்.
3: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி,
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: வழங்கிய வானவில்.
6: விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அப்பாவுடன் இருக்கவே அதிகம் விரும்புகிறார்கள் என சொல்லிச் சென்றது இன்றைய விவாதமன்றவானவில். நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு பொறியினுட்பம் பிவி பிஜு, எம் சரவணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணினியாக்கம் வி சக்திகுமார். 1.5 இனி பண்பலை வானவில். இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் நிகழ்வுகளின் நினைவுகள் முன்பாய் கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
7: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். சுகாதாரத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். நாடு சுதந்திரமடைந்து 100 ஆண்டுகள் நிறைவடையும் போது இந்தியா வல்லரசு நாடாக திகழும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு தெரிவித்துள்ளார். பண்டிகை கால விடுமுறையையொட்டி ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில

அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். செயல்திறனற்ற நிர்வாகம் காரணமாக மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சிறப்பு கதர் விற்பனையை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை 2 மணி முதல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீமை கருவேலை மரங்களை அகற்ற பொதுமக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ரீகவ் வில்வித்தை பிரிவில் இந்தியாவின் கும்கும் மஹோத் தங்கம் வென்றார். கோல்ஃப் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரணவி தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவு மல்யுத்தத்தில் 97 கிலோ எடைப்பிரிவில் தீபக் புனியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. நியூ சண்டிகரில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒலி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான்.
4: வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விதை மண்ணில் விழுகிறப்போ அது வெறும் செடியா மட்டும் வளர்றதில்ல, ஒரு நம்பிக்கையாவும் வளருது. மண்ணோட மனிதன் கொண்டிருக்கிற உறவுங்கிறது பல தலைமுறைகளை கடந்து செல்ற ஒரு அழகான பயணம். நாம அன்றாடம் பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாலும் யாரோ ஒருத்தரோட உழைப்பும் பொறுமையும் கனவும் இருக்குது. அந்த உழைப்ப மதிக்கிறதும் இயற்கைய பாதுகாக்கிறதும் அடுத்த தலைமுறைக்காக நல்லத விட்டுட்டு போறதும் நம் அனைவரின் பொறுப்பு. மண்ணின் மனமும் மனிதனின் ரசனையும் ஒரு கனவின் சுவையும் கலந்த இந்த பயணம் நம்மள அதிகம் உழைக்க வச்சு அந்த தேவைகளுக்காக ஓட செய்யுது. அந்த ஓட்டத்துக்கு நடுவ ஒரு சின்ன இளைப்பாறல் தர்றது ஒரு கோப்ப காஃபியா பலருக்கும் இருக்கும். அந்த காஃபிய பத்தி தான் இன்னைக்கு நாம அதிகம் தெரிஞ்சுக்க போறோம். கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் இன்று நம்மளோட ஒரு விருந்தினர் பேச போறாரு. ஒரு கோப்பை காஃபி என்ன

0: எல்லாம் செய்யும் அப்படின்னு நம்மளோட பகிர போறாரு. த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்களை நிகழ்ச்சிக்கு நேயர்களின் சார்பா வரவேற்கிறோம்.
1: வணக்கம் டாக்டர் சலீமா, நீங்க என்னை தேர்ந்தெடுத்து என்னோட பயணத்தை பேட்டி காண்றது எனக்கும் ஒரு சந்தோஷம்தான். என்னை இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நேயர்கள் எல்லாரையும் உங்க மூலமா ரீச் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்க இருக்கோம். அதுல முதல் கேள்வி, காஃபினா எனக்கு அவ்வளவு இஷ்டம், உங்களுக்கு காஃபி எவ்வளவு பிடிக்கும், ஏன் பிடிக்கும் கொஞ்சம் சொல்றீங்களா?
1: காபி ஒரு அருமையான சுவையான ஒரு பானம். சமீபத்துல ஒரு ஸ்லோகன் கூட நாங்க தயார் பண்ணியிருந்தோம், காபி ஒரு தெய்வீக பானம் அப்படின்னு. அதனால காபியை குடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுது, ஒரு சந்தோஷம் ஏற்படுது, கிரியேட்டிவான சிந்தனைகள், ஒரு படைப்பாளருக்கு ஏத்த ஒரு சிந்தனைகள் ஏற்படுது. ஏதோ ஒண்ணு எழுதணும்னு தோணுது, ஒரு கனவு காண தோணுது, அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிந்தனைகள் ஏற்படுது ஒரு காபி குடிக்கும் போது. அதனால எனக்கு காபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, நான் பிறந்ததுல இருந்தே காபி செடிகள், காபி பழம், காபி இந்த தளர், இந்த காபி பழத்தோட தொலி வாசனைகள் இதோட வளர்ந்ததுனால காபி மேல எனக்கு இருக்கிற ஈடுபாடு வந்து ரொம்ப ஆர்வமா போயிடுச்சு, தெரிஞ்சோ தெரியாமலோ. அதனால காபி என்னோட உயிரோடு கலந்த ஒண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லிக்கிறேன். ஆனா நிச்சயமா காபி வந்து ஒரு தெய்வீக பானம், அதுல மாறுதலே இல்லை.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்கள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் காஃபிய பத்தி நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி, சுவையும் ரசனையும் நிறைந்த ஒரு கலந்துரையாடல்.

கொடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி, சுவையும் ரசனையும் நிறைந்த ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல்ல த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்களை தான் சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். என்னோட அடுத்த கேள்வி, 1987 விவசாயத்துல இருக்கிற நீங்க 2015 இயற்கை விவசாயத்துக்கு மாறினதா சொல்றீங்க, அந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? இயற்கை விவசாயம் உங்க பண்ணையில ஏற்படுத்தின மாற்றங்கள் என்ன? உங்களோட சிந்தனை முறையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன? கொஞ்சம்

0: சொல்றீங்களா?
1: நான் 1987 பட்டப்படிப்பு முடித்த உடனே எங்களோட குடும்ப தோட்டத்துக்கு வந்தேன். அப்போ எங்கள் பாட்டனார், எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பா இவங்க மூணு பேரும் அந்த தோட்டத்தை வந்து நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்து கொஞ்சம் கணக்கு எழுதுறது, அப்புறம் தேவைப்பட்டால் தோட்டத்துக்கு போகிறது, விவசாயம்னா என்ன, தோட்டம்னா என்ன அப்படின்னு புரிய வந்தது. அப்போ நல்ல மகசூல் எடுக்கணும் அப்படின் தான் ரொம்ப பாடுபட்டோம். எங்கள் குடும்பத்திலேருந்து நல்ல மகசூலுக்கு என்ன கொடுக்கணும்னா நல்ல இடுபொருட்கள் கொடுக்கணும், இடுபொருட்கள் நல்ல முறையில் போய் சேரணும், செடிக்கு போய் சேர்ந்தால் நல்ல ஒரு மகசூல் கொடுக்குது செடி அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. உடனே அதை நோக்கி நான் வந்து பயணித்தேன். பயணிக்கும்போது ரொம்ப நல்ல மகசூல் நான் வந்து பார்த்துருக்கேன். அதாவது ஏக்கருக்கு வந்து 1 டன் காப்பி, 1 ஏக்கருக்கு வந்து 1000 கிலோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு சாதனை தான். அதை வந்து வருஷம் வருஷம் வராது, ஆனால் 1 வருஷம் விட்டு 1 வருஷமாவது அந்த ஏக்கருக்கு 1 டன் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். தொடர்ந்து ஒரு 5 முறை 6 முறை எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அப்பா பெரியப்பா அவங்களெலாம் அதை எடுத்துக்கிட்டே இருந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். என்னாச்சு, நாளடைவில் ஒரு படிப்படியாக ஒரு 95-96 வருஷத்துக்கு பிறகு படிப்படியாக அது வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன முயற்சி எடுத்தாலும் அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்வமாக நம்ம விவசாயம் செஞ்சா கூட இந்த படிப்படியா வந்து இந்த மகசூல் வந்து அந்த அளவுக்கு திருப்பி வரல. அந்த 1987, 1988, 1990, 1992, 1993 வரைக்கும் கூட நல்ல மகசூல் வந்தது. அதுக்கப்புறம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. எதுன்னே காரணம் எங்களுக்கு வந்து புரியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா வனவிலங்குகள் வந்துருச்சு. இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கிறாங்களே, தோட்டத்துக்கு செய்ய வேண்டிய சம்பளம் போடுறோம் இல்லையா, ரொம்ப கூடிருச்சு. அப்புறம் இன்னொரு பெரிய நிகழ்வு என்னன்னா, ஒரு 2014 வந்து ஒரு சொந்தக்காரங்களை வந்து பார்க்க போயிருந்தோம். அங்க போய் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. மனசுக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்துட்டேன், இனிமேல் நேத்தோட இதெல்லாம் போயிடுச்சு, நம்ம இடுபொருட்கள் அப்படிங்கிற பேர்ல நஞ்சுகளை வந்து செடிக்கு விட்டுறதெல்லாம் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மாதிரி நிறைய பேர் உறுதிமொழி எடுத்திருந்திருக்காங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே இயற்கை விவசாயத்தில் ஏற்கனவே இருந்தவங்க. அங்கே அடி உழுகுது, நோய்களும் பூச்சி தாக்குதலும் ரொம்ப அதிகமாயிருச்சு. பெஸ்ட் அண்ட் டிசீஸ், ரொம்ப நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஒரு கட்டத்தில் வந்து நான் நினச்சேன் வேண்டாம், இயற்கை விவசாயம் போதும், திருப்பி பழைய விவசாயத்துக்கே போயிடுவோம், திருப்பி மருந்தடிக்க ஆரம்பிச்சிருவோம், திருப்பி உரக்கடைக்கு போயிடுவோம், தோட்டத்தை நல்லா வச்சுருந்து நல்லா கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா தோட்டமும் இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு மாதிரி காட்டுத்தனமாக இருந்தது. இது இயற்கை விவசாயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்க காணலில் என்ன ஒரு சூழ்நிலை இருக்கோ அதே சூழ்நிலையை வந்து நம்ம தோட்டத்துக்கும் கொண்டு வர்றது தான் இயற்கை விவசாயம். செடிகள் எல்லாமே வந்து 100% வந்து எங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ஸ்டெம் போரர், தண்டு துளைப்பான், வெள்ளை தண்டு துளைப்பான் அப்படிங்கிற ஒரு பூச்சி தாக்குதலாகி எல்லா செடியுமே பாதிச்சிருச்சு. அப்போ வந்து சரி போதும், இயற்கை விவசாயமும் போதும், எல்லாம் போதும். அப்போ செடியை பூரா புதுப்பிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா செடியே போயிடுச்சு, இதுக்கு ஏதாவது ஒரு பதில் இருக்குமே. நிச்சயமாக வந்து சுபாஷ் பலேகர் ஐயாலாம் அவ்வளவு இதாக சொன்னார், அப்போ இவ்வளோதானா எல்லாருமே தோத்துட்டோம்னு திருப்பி போயிட வேண்டியதானா, இதில் என்ன நமக்கு பாடம், என்ன இதில் நம்ம வந்து நமக்கு கற்பிக்கலாம் ஒரு இதில் அப்படி தோட்டத்தை ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தேன். சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க தூரத்துல பார்த்தா ஒரு 2-3 செடி மட்டும் ரொம்ப நல்ல பாதிக்காம இன்னும் நல்ல இலைகளோட நல்ல ஹெல்த்தியா இருந்தது. உடனே எனக்கு வந்து அந்த செடி கிட்ட போய் பார்த்தேன். நிஜமாலே அந்த செடி வந்து நல்லா இருந்தது. அந்த இயற்கை விவசாய வகுப்புல எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது, எந்த செடி நோய்க்கும் பூச்சிக்கும் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்குதோ இந்த செடியிலிருந்து வித்துக்கள் எடுங்க, விதைகள் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மூலையில் பல வருஷத்துக்கு அப்புறம் இது ஞாபகம் வருது. ஒரு 5-6 வருஷம் இருக்கும் நான் சொல்றது இயற்கை விவசாயத்துக்கு மாறினது. ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த செடிகளை வந்து நம்ம தோட்டத்தில் நடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் முத முத ஆரம்பிச்சது. அந்த செடிகள் இன்னும் இருக்கு. ஸோ அந்த செடிகள் வந்து அது நல்ல ஒரு மகசூலுக்கு வர்றதுக்கு 1-7 வருஷம் ஆகும். அதே மாதிரி எல்லா தோட்டத்தை அனைத்தையும் 1 வருஷத்துல பூராமே மறுநடவு செய்ய முடியலை. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காவாசி இடத்த முத பிடிச்சி மறுநடவு செஞ்சோம். அந்த மறுநடவு செஞ்ச செடிகள்லாம் நல்லா வந்துச்சு. ஏன்னா புது செடிகள், புது இதில் இயற்கையிலே நல்லா வந்துச்சு. செலவு கம்மியாக இருக்கும் போது இந்த மற்ற மகசூல்கள், கான மிளகாய், மிளகு, பேஷன் ஃப்ரூட்டு, அவகேடோ, அப்புறம் இன்னொரு பொருள் இருக்கு சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நல்லா காய்ச்சிச்சு. காட்டுத்தனமாக முளைக்கிற இந்த சுண்டைக்காயை கூட நாங்கள் வந்து மகசூல் எடுத்து அதை வந்து இயற்கை விவசாய ஷாப்பு ஆர்கானிக் ஸ்டோருக்கெல்லாம் போய் போட்டு அங்கே ஒரு மாசல் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏகே

விவசாயத்துல ஜெயிச்சிருவோமா ஜெயிச்சிருவோமா ஜெயிச்சிருவோமா, திருப்பி வந்துருவோமா, நல்லா மகசூல் திருப்பிக்கு வந்துருமா அப்படின்லாம் இருந்தது. ஒரு 7 வருஷம் வரைக்கும் மனம் அலைமோதுச்சு, திருப்பி போயிடுவோம், ஒன்றும் முடியல அப்படின்னு ரொம்ப மனம் அலைமோதுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா பாதிப்புகளில் தான் இருந்துச்சு இயற்கை விவசாயம். செடிகள்லாம் நல்லா வந்த பிறகு அதே மாதிரி இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபின்னு ஒரு இது வந்து ஒரு 2019 வந்து கடைபிடிச்சோம். கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் வந்துச்சு, ஏன்னா ஒரு ஒரு புதுமையை வந்து கடைபிடிக்கிறோம், யாருமே செய்யாததை செய்கிறோம். அதை வந்து ரொம்ப ஆர்வமாக அதில் வந்து ஈடுபாடு கொண்டு அதில் வந்து போயிட்டோம். இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபியில் நாட்டுக்கு மக்களுக்கு நல்ல ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்கோம். நஞ்சில்லா உணவுப் பொருளை வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம், இதை வந்து கைவிட வேண்டாம் அப்படின்ற ஒரு இது வந்தது. அதனால் இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபி, இயற்கை விவசாயம், இந்த மதிப்பு கூட்டுதல், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு இதாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த நேச்சுரல் ஃபார்மர் அப்படின்ற ஒரு பிராண்டு 2018 வந்து ஆரம்பித்தோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தோம்.

ஸ்பெஷாலிட்டி காஃபி, இயற்கை விவசாயம், இந்த மதிப்பு கூட்டுதல், இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து ஒரு இதாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த நேச்சுரல் ஃபார்மர் அப்படின்ற ஒரு பிராண்டு 2018 வந்து ஆரம்பித்தோம், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தோம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவிந்த் வசந்தா இசையில் அன்பெல்லாவின் வெற்றி நடை போடுகிறது.
5: என்ன ஸ்பெஷல்
6: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
7: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
7: சூப்பர்.
8: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரெண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
9: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
10: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
9: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
12: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
14: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர்
15: வசந்தன் கோ. காலம் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
16: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
17: வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.

0: கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல்ல தி நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனம் கோடைக்கானலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி சுவையும் ரசனையும் நிறைந்த ஒரு கலந்துரையாடல். இந்த கலந்துரையாடல்ல தி நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்களை தான் சந்திச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஐயா, 150 வருஷ பழமையான குடும்ப பண்ணைய இன்னைக்கு வரைக்கும் நீங்க கட்டி காப்பாத்திட்டு இருக்கீங்க. தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வர இந்த பண்ணைய பராமரிக்கிறதுக்கு ஒரு பெரிய உணர்வு பூர்வமான அர்ப்பணிப்பு வேணும்னு நினைக்கிறோம். உங்களோட பொறுப்புகளை பத்தியும் அதை எப்படி நீங்க கையாள்றீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
1: என் முயற்சியால நான் கட்டி காத்துட்டு இருக்கேன்லாம் நான் சொல்ல முடியாதுங்க. அது வாட்டு வேலை நடக்குது, நான் ஒரு சாட்சியா மட்டும் இருக்கேன். வேலைகள்ல எல்லாரும் நல்லா செய்யறோம். நானு, எங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க, எங்க அதே மாதிரி நாங்க பதனிடும் சென்டர்னு ஒண்ணு வச்சிருக்கோம். பதனிடும் நிலையம் எங்க வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. இதுல ஒரு 6 பேர் வேலை செய்யறாங்க. அவங்க வாட்டு வேலையை செய்யறாங்க, நாங்க போய் நான் ஒரு சாட்சியா இருக்கேன். இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி போகுது, இந்த மகசூல் வருது, இந்த மகசூல் அவங்க உங்களுக்கு அனுப்புறோம். அவங்க அனுப்பின உடனே அவங்க கொஞ்சம் பணம் போடுறாங்க, அந்த பணத்தை தூக்கி நம்ம சம்பளமா போடுறோம், கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்குறோம், இது பண்றோம். ஏதோ மிச்சம் இருந்தா நம்ம வீட்டுக்கும் வச்சுக்கிடுறோம். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இதை வந்து செய்யறதுனால இது அதா நடக்குது. அத கொஞ்சம் ஒரு சின்ன முயற்சி எடுத்து நம்ம வந்து அதை செஞ்சிடறோம். இந்த மாதிரி வேலைகள் போய்கிட்டே இருக்கு. நம்ம கட்டி காத்துட்டு இருக்கோம், நம்ம தான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம் அப்படின்லாம் ஒரு நினைப்புலாம் இல்லைங்க. அது பாட்டு இயற்கையா நடக்குது, எல்லாம் ஸ்மூத்தா நடக்குதான்னு பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. இன்னொன்னு என்னன்னா, 87 வந்தேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அப்ப இருந்தே எனக்கு இந்த விவசாயத்து மேல, இந்த செடிகள் மேல, இந்த இதுல மேல வந்து ஒரு ரொம்ப ஒரு நேசம் வந்துருச்சு, ஒரு நேயம். அதனால ஒரு நேசத்தினால இது போறதுனால ஒரு நாள் கூட நான் வந்து போய் தோட்டத்துக்கு போய் உழைச்சேன், பாடுபட்டேன் அப்படின்லாம் எனக்கு வந்து ரொம்ப தோணலை. எல்லாமே வந்து ஒரு இன்பமா இனிமையா போகுது. வேலை செஞ்சோம் அப்படின்ற ஒரு உணர்வு இல்லை. போய் நல்லா நம்மகிட்ட தோட்டத்துல வேலை செய்யறவங்களோட நல்லா பேசுறோம், பழகிறோம், வர்றோம். இன்னொன்னு, இந்த இயற்கை விவசாயத்துக்கு முன்னாடி தோட்டத்துல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இயந்திரங்கள் நிறைய இருக்கும், ஸ்ப்ரேயர் மிஷின் இருக்கும், அதுல வந்து டீசல் ஊத்தணும், பெட்ரோல் ஊத்தணும், ஆயில் சரியா இருக்கணும், நட்டு போல்ட்டு எல்லாம் கரெக்டா டைட்டா இருக்கணும், டியூனிங் கரெக்டா இருக்கணும், அந்த உள்ள எதுவும் அடைக்க கூடாது, நாசில் நல்லா இருக்கணும், அந்த ஜாயிண்ட்டு கப்ளரு இது அதுன்னு எத்தனையோ பார்ட்ஸ் இருக்கும். ஒரு 2 ரூபா நட்டினால ஒரு நாளைக்கு ஸ்ப்ரேயே ஓடாமல் இருக்கும். மறுநாள் வந்து பஸ்ஸில் யாராவது கொடுத்து விடணும், போய் அந்த நட்டை வாங்கணும். ஒவ்வொருக்கும் நட்டு கிடைக்காது, அந்த நட்டு வரதுக்கு 2-3 நாள் ஆகும். இந்த மாதிரி பாதிக்கும். அதனால பல இது இருந்தது. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கப்புறம் வேலை செய்யறவங்ககிட்ட, நீங்கள் இவ்வளோ வேலையை செஞ்சுருக்கணும், எனக்கு இந்த இது இந்த இதுக்குள்ளே இவ்வளோ முடிஞ்சிருக்கணும், இவ்வளோ முன்னாடி வந்து இவ்வளோ உரத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்கள வந்து ஒரு வேலை பழு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இயற்கை விவசாயத்தில் நாங்கள், நீங்க உங்களால முடிஞ்சதை பார்த்து ஏதோ செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் சொல்றதும் இல்லை. அவங்களா வர்றாங்க, அவங்களா வேலையை செய்யறாங்க, அவங்களா போறாங்க, ஆனா சந்தோஷமா இருக்காங்க. முந்தி 2015 முன்னாடி கன்வென்ஷனல் விவசாயம் எப்பயும் போல மத்தவங்க முன்னாடி விவசாயம் செய்யும் போது இந்த சந்தோஷத்தை நான் வந்து அவங்க மூஞ்சில பாக்கல, தெரியல. அப்ப என்னால பார்க்க முடியலையா, இப்பதான் பாக்குறேன்னு தெரியல. ஆனா இப்ப நான் பார்க்கும்போது எங்கிட்ட வேலை செய்யறவங்க பூரா அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நான் வந்தா என்ன அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, என்னை வரவேற்கிறாங்க, வந்து என் கூட 2 வார்த்தை பேசிட்டு அப்படி போறாங்க. அவங்க பாட்டு வேலை செய்யறாங்க, நான் பாட்டு அவங்கள பார்த்துட்டு எல்லா வேலையும் நல்லா நடக்குதுன்னு நல்லா தோட்டத்தை ஃபுல்லா ஒரு சுத்தி பார்த்துட்டு இப்படி போய்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா வேலை செய்யறதுனால தான் ஃப்ளேவர்ஃபுல் காஃபி, அதாவது மிக சுவையான காஃபி எங்களால உற்பத்தி பண்ண முடியுதுன்னு நான் நம்புறேன். அதனால இந்த பயணம் எப்பயும் தொடரும், அதுதான் என்னோட பயணம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: நல்வாழ்த்துக்கள்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது துவக்க விழா அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
6: நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி. இன்றைய கலந்துரையாடலின் சிறப்பு விருந்தினர் த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்கள். 2018-19 காலகட்டத்துல ஸ்பெஷாலிட்டி காஃபி அப்படிங்கிற பயணத்தை தொடங்கினதா சொல்றீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய காஃபி பிளேவர்ஸ் தேடிக்கிட்டே இருக்கிறதாவும் சொன்னீங்க. சாதாரணமா நாம குடிக்கிற காஃபிக்கும் ஸ்பெஷாலிட்டி காஃபிக்கும் என்ன வித்தியாசம், ஒரு காஃபியோட சுவைய எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா?
7: இது ரொம்ப சிம்பிள்ங்க. மடக்கு மடக்குன்னு குடிச்சா அது சாதாரண காஃபி, சிப் பண்ணி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சா அது ஸ்பெஷாலிட்டி காஃபி. சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்தே காஃபினா நம்ம வந்து நல்ல ஒரு திக்கான பால், அப்புறம் நல்ல வாசனையுள்ள ஒரு காஃபி, காஃபி டிகாக்ஷன் காஃபி, அப்புறம் கொஞ்சோண்டு சீனி சர்க்கரை இதை வந்து போட்டு அம்மா வந்து நல்லா ஆற்றி கொடுப்பாங்க. அந்த நோரை அப்படியே மேலே டம்ளரில் நிற்கும், சுட சுட அந்த டம்ளர் கூட கையில் பிடிக்க முடியாது, அந்த விளிம்பில் தான் பிடிக்க முடியும். அப்படியே மெல்ல வாயில் வச்சு அப்படி குடிக்கும்போது அந்த வாசனையும் அப்படி மூக்குள்ளே போகும். அதுதான் அருமையான காஃபி. நம்ம சின்ன வயசில் வந்து நமக்கு நினைவு இருக்கிற காஃபி. ஆனால் நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமானவேன். அப்போ மொதல் வந்து எனக்கு காஃபி குடிக்கலாம் ரொம்ப பிடிக்காது போல. காஃபிலாம் இது கொடுக்குறாங்க, இல்லை காஃபி குடிச்சிக்கோ அப்போ தான் தெம்பாக இருக்கும். அம்மா வந்து விளையாட போக சொல்லுவாங்க, மைதானத்தில் போய் விளையாட போக சொல்லுவாங்க. விளையாட போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக காப்பி குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி காப்பினா கொடுங்க, நாங்கள் குடிச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அண்ணன் தங்கையெல்லாம் கேட்டு குடிப்போம். அப்போ குடிக்கும்போது நான் மட்டும் வந்து காப்பி குடிக்க ரொம்ப லேட் பண்ணுவேன். ஏன்னா ஒரு சூடுக்கு மேலே என்னால் என் நாக்குல வந்து தாங்காத, நாக்கு பொத்து போயிடும். உடனே கொஞ்சம் ஆற விட்டு குடிப்பேன். அப்போ எல்லாரும் முதல் சீக்கிரம் குடிச்சிட்டு போயிடுவாங்க, நான் மட்டும் கொஞ்சம் இந்த சூடு ஆறுறதுக்கு வெயிட் பண்ணி குடிச்சிட்டு போவேன். அப்பயே வந்து நான் நினைப்பேன், நான் வந்து ஆமா இந்த இடத்துல கொஞ்சம் இது கூடிருச்சு கரெக்டா சொல்லுவேன். எல்லாரும் வந்து ஏன்டா நீ மட்டும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்க, சாப்பிடுறா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. சூடா சாப்பிடும்போது குறைகள் நிறைகள் எல்லாமே வந்து ஈக்குவல் ஆயிடும், சமமாயிடும். ஆனா அது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா அது உணவா இருந்தாலும் சரி ஒரு பானமா இருந்தாலும் சரி அந்த சுவையை வந்து நல்லா உணர முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு மைண்ட்ல இருந்தது. அதனால் காப்பியும் வந்து குடிக்கும்போது நேற்றை கூட இன்றைக்கி கொஞ்சம் காப்பி நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து எனக்கு அப்பயே கொஞ்சம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இப்போ காப்பிக்கு எப்படி மதிப்பு கூடுதல் பண்ண முடியும்னா அந்த ஸ்பெஷாலிட்டி காஃபிங்கிறது வந்து அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் பிரபலமாச்சு, அது ஒரு சிலர்கிட்ட மட்டும். அப்போ ஒரு நண்பர் வந்தார், அவர் டெல்லியிலேருந்து வந்தார். டெல்லியிலேருந்து வந்தப்போ இந்த மாதிரி காப்பிலாம் வந்து இதுதான் காப்பியினுடைய எதிர்காலம், இதை வந்து நம்ம வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும், நான் இதை செய்கிறதுக்கெலாம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காஃபி இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி காஃபி செஞ்சிட்டு இருந்தாரு. நானும் செய்யணும்னு ஆர்வப்பட்டேன். அப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு. ஸோ ஸ்பெஷாலிட்டி காஃபின்னா என்னென்னா இந்த பால் இந்த சீனி இதெல்லாம் சேர்க்காம வெறும்

0: தண்ணியில் கரைச்சி ஃபில்டர் பேப்பர் வச்சு அந்த காபி பவுடரை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா அது அப்படியே உள்ளே இறங்கிரும், ஒரு இன்னொரு ஜாடிக்கு இறங்கிரும். அதனால் இந்த ஜாடியிலேருந்து நம்ம அந்த காப்பி எடுத்து குடிக்கும்போது அது ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம டிகாக்ஷன் காப்பியில் வந்து ஒரு 100 கிராம் காப்பி போட்டோம்னா ஒரு 200 மில்லி இல்லாட்டி 300 மில்லி டிகாக்ஷன் கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபியில் வந்து 15 கிராம் போட்டோம்னா 250 மில்லி வரைக்கும் அந்த இது எடுத்துடலாம். அப்போ ரொம்ப டைல்யூட்டாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்காது, லேசாக குடிச்சிக்கலாம். சுவை வந்து ரொம்ப கூடியிருது. ஒரு 10 அடிப்படையில் சுவை, வாசனை, பேலன்ஸு, யூனிஃபார்மிட்டி, சீராக இருக்கா, ஸ்வீட்னஸ் அது எவ்வளவு இனிப்புத்தன்மை இருக்குது, அந்த 10 ஒவ்வொருக்கும் ஸ்கோர் போடுவாங்க. ஸ்கோர் போட்டு 80 மேலே வர்ற காஃபி வந்து ஸ்பெஷாலிட்டி காஃபி. இதே இது வந்து 80 84 இருக்கிறது வந்து அடிப்படை ஸ்பெஷாலிட்டி காஃபி அப்படிம்பாங்க. 85 மேலே போனீங்கன்னா வந்து நல்ல ஒரு சுவையான ஸ்பெஷாலிட்டி காஃபி. 90 மேலே போச்சுன்னா நிஜமாலே இன்டர்நேஷ்னல் உலக அளவில் இல்லை ஸ்டாண்டர்டுக்குள்ள ஸ்பெஷாலிட்டி காஃபி. இதுதான் வந்து அதோட டெஃபினிஷன். ஸோ இந்த பாலையும் சீனியும் நீக்கிட்டோம்னா, கெடுதல் செய்யக்கூடிய இந்த ரெண்டையும் நீக்கிட்டோம்னா, நன்மை செய்யக்கூடிய காப்பியை மட்டும் அருந்தினோம்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு. நமக்கு ரொம்ப சுவையான காஃபி சுவைகளை வந்து நான் வந்து தேடி போறேன், காஃபி சுவைகள். அதுதான் ஸ்பெஷாலிட்டி, என்னுடைய பயணம் ஸ்பெஷாலிட்டி காஃபி பயணம் அது அப்படின்னு சொல்ல விரும்பிக்கிறேன்.
1: ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. சரி, இந்த பிளேவர் ஆஃப் இந்தியா ஃபைன் கப் போட்டியில உங்களோட காஃபி தான் தொடர்ந்து பல அங்கீகாரங்களை பெற்றிருக்கு. குறிப்பா 2026 அராபிகா வாஷ்டு பிரிவுல முதல் இடத்தை தட்டியிருக்கு உங்க நிறுவனம். ஒரு விவசாயியா உங்களோட உற்பத்தி தேசிய அளவுல அங்கீகாரம் பெற்ற அந்த தருணத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நேயர்கள் கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
0: பிளேவர் ஆஃப் இந்தியா ஃபைன் கப் அவார்டுங்கிறது வந்து பல வருஷமா காபி வாரியம் நடத்திட்டு இருக்கு, இந்திய காபி வாரியம். 2023 தான் இது கொஞ்சம் பிரபலமாச்சு. ஏன்னா உலக காபி மாநாடு, வேர்ல்டு காபி கான்பரன்ஸ் அப்படிங்கறது வந்து பெங்களூர்ல நடந்தது. அது வந்து ரொம்ப ஒரு உலக ரீதியில நடக்கிறதுனால இந்த பிளேவர் ஆஃப் இந்தியா ஃபைன் கப் அவார்டுக்கெல்லாம் காஃபி போர்டு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்துச்சு. பிளேவர் ஆஃப் இந்தியா ஃபைன் கப் அவார்டு. அப்ப வந்து எல்லாரும் வந்து காபி வாரியத்துல இருந்து எல்லா விவசாயிகளையும் அணுகி உங்களுடைய காபி சாம்பிள்லாம் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அவங்க நிறைய கேட்டகரி வச்சிருந்தாங்க. அரபிக்கால வாஷ்டு, அரபிக்கா நேச்சுரல்ஸ், அரபிக்கா எக்ஸ்பெரிமெண்டல், அதே மாதிரி ரொபஸ்டால 3 வகை, அப்புறம் அரபிக்கா ரொபஸ்டா தவிர்த்து வேற வகைகள் அப்படின்ற ஒரு 7 கேட்டகரி வச்சிருக்காங்க. 2023 சில கேட்டகரியில கொடுத்தோம், எல்லாத்துலயுமே கொடுக்கல. அப்ப கொடுக்கும்போது இது எல்லாம் நமக்கு எதுக்கு தேவையா, இது பெரிய அளவுல பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க, அதனால இதுல என்ன கிடைக்க போகுது அப்படின்னு ஒரு தயக்கத்தோட தான் அந்த இதை கொடுத்தோம். கொடுத்தப்ப வந்து பார்த்தா ஆச்சரியமா என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு தெரியும் எங்க காப்பி வந்து நல்லா இருக்குன்னு, ஆனா நம்மளை விட நிறைய நல்லா பண்றவங்க எல்லாம் இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ரொபஸ்டால வந்து 2வது இடமும், அரபிக்கா எக்ஸ்பெரிமெண்டல்ல வந்து 3வது இடமும் அந்த வருஷம் கிடைச்சிச்சு நம்ம காப்பிக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சரி பரவாயில்ல நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு. அப்புறம் தொடர்ந்து 2024 மொத்தம் 7 கேட்டகரிக்கு எங்களுக்கு வந்து 9 சாம்பிள் கொடுத்தோம். அப்ப 2024 அரபிக்கா எக்ஸ்பெரிமெண்டல்ல 3வது இடத்தை பெற்றோம். 2025 வந்து அரபிக்கா எக்ஸ்பெரிமெண்டல்ல 4வது இடமும் 5வது இடமும் பெற்றோம் நம்ம காஃபி. அதாவது இது வந்து பழனிமலை காஃபி. அப்புறம் 2026 இந்த வருஷம் வந்து நாங்க கொடுத்த காபிக்கு வந்து அரபிக்கா வாஷ்ட் அந்த கேட்டகரியில வந்து இந்த காபிக்கு முதல் இடத்தை வந்து இந்திய காபி வாரியம் வந்து வழங்கியிருக்கு. நிஜமாலே நல்லா உழைச்சோம், கொஞ்சம் நஞ்சம் இல்ல உயிரை கொடுத்து உழைச்சோம். ஏன்னா எவ்வளவு காப்பியை நாங்க வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் தெரியுமா? பழத்துல இருந்து முத மிதப்பு போடுவோம், மிதப்பு போட்டு அப்புறம் வந்து இந்த அடிபட்ட பழங்கள், கொஞ்சம் காயா இருக்கிறது, கொஞ்சம் அதிகமா பழுத்திருக்கிறது, அதனால ரொம்ப ரொம்ப நயமான பழங்கள் மட்டும் எடுப்போம். ரோதை அப்படிங்கிற ஒரு மிஷின்ல வந்து கொடுத்து கையிலேயே தண்ணி கொடுக்காம அந்த தோலை நீக்குவோம். தோலை நீக்கின பிறகு அந்த உள்ள இருக்கிற கொட்டை இருக்கு இல்லைங்களா, தளர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தளர்ல வந்து அந்த நொதுக்கிய வச்சு அந்த காப்பி கொட்டை மேல ஒரு விழுவிழுப்பு இருக்கும், அதுதான் காப்பியோட பல்ப் சதை சதைப்பகுதி. ரொம்ப மெல்லிசான சதைப்பகுதியா இருக்கும், ஆனா ரொம்ப விழுவிழுப்பா இருக்கும், அது சீக்கிரம் போகாது. அதை நொதுக்க வச்சா தான் அந்த விழுவிழுப்பை வந்து நம்ம எடுக்க முடியும். 2-3 நம்ம நொதுக்க வச்சு மெல்ல அதை வந்து அப்புறம் அதை கழுவி எடுத்து அது வெயிலையும் படாம அதே நேரத்துல ஒரு பூசணம் பிடிக்காம நிழல்லே காய போடுறது வந்து ரொம்ப ஒரு பெரிய கலை தான். ஸோ அந்த இதுல அப்படி உலர்த்துவோம். உலர்த்தின பிறகு நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கும், சில கொட்டைகள் வந்து உடஞ்சிருக்கும், பூச்சி தாக்குதல் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கையிலே பார்த்து பிறக்கணும். அப்புறம் அதை வந்து அரைச்சி கையிலே பிடப்போம். சுளகு இருக்கு இல்லைங்களா, நாட்டு சுளகு, சுளகுல வந்து நல்லா பிடைச்சி அப்புறம் ஒரு சலடை இருக்கும், அந்த சலடையில போட்டு ரொம்ப சின்ன பீன்ஸ் உடஞ்சது அதெல்லாம் வந்து பிரிச்சிருவோம். சலடையை போட்டு ஒரு நல்ல தரமான ஒரு சைஸ் இருக்கிற பீன்ஸ் மட்டும் எடுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன சின்ன சின்ன வேலை

0: கடைகள், அதே மாதிரி டிஃபெக்டிவ் பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், தேடி அதை எடுக்கும்போது நல்ல பீன்ஸ் மட்டும் வைக்கும்போது கிட்டத்தட்ட 40% பீன்ஸை வந்து நாங்கள் வந்து கழிச்சிருவோம். ஒரு 60% பீன்ஸ் தான் அதுக்கு வந்து தேரும் இந்த போட்டிக்கோ இல்லை இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபிக்கோ இதுக்கு போகிறதுக்கு. ஸோ இவ்வளவு பீன்ஸை வந்து கழிக்கும் போது உழைப்பும் அதிகம், அதே மாதிரி நமக்கு வர லாஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம போடுற முயற்சி வந்து கொஞ்சம் அதிகம்தான். அதனால அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து என்னை விட என்னுடைய தோட்டத்தில் பணிபுரியறவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னோடனே நான் மொதல் போய் நம்மகிட்ட பணிபுரியறவங்ககிட்ட சொல்லுவேன், அவங்ககிட்ட சொன்னோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்பா நம்ம உழைச்சதுக்கு பரவாயில்ல, என்ன நமக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்குன்னு அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நானே சந்தோஷப்படுவேன். அதனால எல்லாரும் வந்து பழனிமலை காப்பியை வந்து விரும்பி வர்றாங்க, இதுவே நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. இது வந்து எங்களுடைய தோட்டத்தில் பணிபுரிகிற எல்லாத்துக்கும் நான் வந்து அர்ப்பணிக்கிறேன்.
1: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்
2: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி சுவையும் ரசனையும் நிறைந்த கலந்துரையாடலில் இன்று நம்மோடு த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கோம். ஐயா, உங்களோட இன்சன் லிபெரிகா காஃபி 2026 ஒரு கிலோவுக்கு 105 அமெரிக்க டாலர்னு விலை நிர்ணயம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கப் போ ஓவர் காஃபி ₹1600 வரைக்கும் விற்கப்படுது. லிபெரிகா காஃபில அப்படி என்ன சிறப்பு இருக்கு? இன்சன் லிபெரிகா காஃபி உருவான கதைய எங்க நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்றீங்களா?
0: இன்சன் லிபெரிகா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. எப்படின்னா காஃபில வந்து அரபிக்கா ரோபஸ்டா ரெண்டு இருக்கு, இன்னொன்னு வந்து இருக்கு, அதுக்கு பேர் வந்து மரக்காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மரம் மாதிரி வரும், மரம் அளவுக்கு போகும், 50 அடி உயரம், 60 அடி உயரம் போயிடும் அந்த மரம். இந்த பழத்தை பறிக்க முடியாத காரணத்துக்குனால நாங்க வந்து அதோட சைஸை வந்து கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கோம், ஒரு 20 அடி 30 அடிக்குள்ள வச்சிருக்கோம். ஏன்னா 60 அடியில் போயெல்லாம் எடுக்க முடியாது பழத்தை. இந்த காப்பி வந்து லைபெரிகா காப்பி. இந்த லைபெரிகா காப்பி வந்து ரொம்ப ரேர், இதோட சுவையும் ரொம்ப அருமையா இருக்கு. நாங்கள் முத முத இந்த லைபெரிகா காப்பியை வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி காஃபியில் நிறையா நுணுக்கங்கள் இருக்குது, அதை பூரா வந்து நாங்கள் வந்து அரபிக்கா ரோபஸ்டாக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஏன் அதே நுணுக்கத்தை இந்த லைபெரிகா காப்பிக்கும் செஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக வந்து செஞ்சப்போ பார்த்தா அவ்வளோ சுவையாக இருக்குது, அரபிக்காவோட ரோபஸ்டாவோட அவ்வளோ சுவையாக இருக்குது. எங்களுக்கே ஆச்சரியப்பட்டோம், நாங்கள் அந்த முதல் கப்பை குடிச்சு பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சுவை காஃபியில் வர முடியுமா அப்படின்னு ரொம்ப வியப்படைஞ்சிட்டோம். என்னடா அது இவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு. ஆனா ரொம்ப ரொம்ப கம்மி, ஏன்னா ஒரே ஒரு மரத்தை, 3 மரம் இருக்கு, அதுல வருஷத்துக்கு ஒரே ஒரு மரம் தான் காய்க்கும், அது நினைச்சா காய்க்கும் இல்லாட்டி காய்க்காம விட்டுறோம். சில நேரம் நாங்க வந்து அதை பாக்குறதுக்கு முன்னாடி குருவியெல்லாம் தின்னுட்டு போயிடும், இல்லாட்டி பழம் கீழே கொட்டிடும். எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் மேல வந்து வரும் அந்த மரம் இருக்குன்னு நாங்க வந்து ஒவ்வொருக்கும் மரத்தை போயிடுவோம் திடீர்னு. அப்புறம் ஐயோ அந்த இதை பார்க்க முடியுமே, அந்த இதுல பழம் இன்னும் எடுக்காம இருக்கமே, போய் பழம் பழுத்துருச்சான்னு பாருங்க, போய் பார்த்துட்டு ஐயோ இன்னும் காயா இருக்குங்க, இன்னும் கொஞ்ச நாள் பழுக்கட்டும், அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படிம்பாங்க. அடுத்த வாரம் மறந்துடும், வேற வேலை வந்துடும், மறக்கணும்னு மறக்க மாட்டோம், வேற முக்கியமான வேலைகள் வந்துடும், அந்த மரத்தை போய் பார்க்க முடியாது, அது ஒரு மூலையில் இருக்கும், பொலி ஓரத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் அறுவடை செஞ்சு கொண்டு வர முடியுது. இதுதான் எங்களோட இன்சேன் லைப்ரரிக்கா கதை.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர்
5: அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும்

0: கோடை கண்மலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி சுவையும் ரசனையும் நிறைந்த கலந்துரையாடலில் நம்மோடு த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்கள். நீங்க விவசாயியா இருக்கிறது மட்டும் இல்லாம உங்க பண்ணையில விளை பொருட்களுக்கு மதிப்பு கூட்டி நேரடியா விற்பனையும் செஞ்சு ரீட்டைல் என்டர்பிரனராகவும் இருக்கீங்க. குறிப்பா உங்களோட பொருட்களுக்கு நீங்களே விலைய நிர்ணயிக்கிறத ஏன் ரொம்ப முக்கியமானதா நீங்க பாக்குறீங்க?
1: இது எனக்கு ரொம்ப பிடித்தமான கேள்விங்க. எப்பயுமே ஒரு பொருள் எடுத்து பாத்துட்டீங்கன்னா உற்பத்தியாளர் ஒருத்தர் இருப்பாரு. எப்பயுமே அந்த பொருளுக்கு விலை வந்து அந்த உற்பத்தியாளர் தான் இந்த பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணுவார். ஆனா விவசாய பொருளுக்கு மட்டும் பாருங்க, வாங்குறவங்க தான் அது விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. விவசாய பொருளுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதுதான் விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்குங்க. இதை வந்து இயற்கை விவசாயம் வகுப்பில் வந்து போனவங்க வந்து அவர் குரு சொல்லிட்டாரு, நீங்கள் தான் உங்கள் விளை பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ணணும், இதைத்தான் அவங்க வாங்கி வைக்கணும் அப்படின்னு. இவர் வாட்டி லேசாக சொல்லிட்டு போயிட்டாரு, நம்ம எப்படி இதை செய்யறது? ஏன்னா வியாபாரி என்ன சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போ யோசிச்சு பார்த்தேன், சரி மதிப்பு கூட்டுதல் வந்து நம்மகிட்ட ஒரு பெரிய ஆயுதம். மதிப்பு கூட்டுதல் பண்ணி அதை நல்ல ஒரு பேக்கேஜிங் பண்ணி ஒரு நல்ல முறையில் நம்ம எப்படி கடையில் போய் எல்லாரும் பொருளை வாங்குறாங்களோ அதே மாதிரி நம்ம விவசாய பொருளையும் கொடுக்கணும், நமக்கு அவங்களுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேல்யூடேஷன் பண்ணி பேக்கிங் பண்ணி FSSAI எல்லாம் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா எந்த ஊருக்கு வேணுமோ நாங்கள் வந்து உங்களுக்கு இதை அனுப்பிடுவோம். அதுவும் சின்ன குவான்டிட்டியில, கா கிலோ, அரை கிலோ, அரை லிட்டரு, 700 கிராம் அது மாதிரி. இப்போ ஒரு பாட்டில் தேன்னா அது 700 கிராம் தான் பிடிக்குது அந்த பாட்டில், அதனால அது 700 கிராம். தேங்காய்னா 500 மில்லி, அரை லிட்டரு. மிளகு அரை கிலோ, காப்பி அரை கிலோ, அது மாதிரி நிறைய பொருட்கள் வச்சிருக்கோம். அப்புறம் இந்த சர்வ சுகந்தின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதுவும் 100 கிராமா கொடுக்குறோம். கிராம்பு 100 கிராமா கொடுக்குறோம். கான மிளகாய் 100 கிராம் கொடுக்குறோம். நிச்சயமா அந்த விலைக்கான மதிப்பு அதுல இருக்கும், அதை விட கூடவே இருக்கும். அவ்வளவு தரம் நல்லா இருக்கு, பொருள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலதான் எனக்கு வந்து ஒரு உற்சாகமே வருது. அதனால இதுவும் ஒரு இனிமையான பயணம் தான்.

0: மானில் முறுக்கு
1: இந்த வைப் செம்மையா இருக்கு.
2: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-த்திற்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி. வேர்ல்டு பாரிஸ்டா சாம்பியன்ஷிப்பை வெல்லக்கூடிய ஒரு காஃபியை உருவாக்கணுங்கிறது தான் உங்களோட கனவுன்னு சொல்றீங்க. இந்த காஃபி எப்படி இருக்கணும்னு நீங்க கற்பனை பண்றீங்க? இந்த இலக்கை நோக்கி உங்க பண்ணையில என்னென்ன முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? ரகசியங்களை சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். நாங்க என்னென்ன தெரிஞ்சுக்க முடியுமோ அதை மட்டும் சொன்னா கூட போதும்.
8: ரகசியங்கள் தான் நம்மகிட்ட ஒண்ணும் இல்லைங்க. விவசாயியா இருந்துட்டு என்னங்க ரகசியம், எப்படி சொல்லலாம்னு நான் யோசிக்கிறேன். அதாவது பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு விளையாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேர்ல்டு ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன் அவர் தான் வந்து உலகத்திலேயே டாப்பான சாம்பியன். டென்னிஸ் போட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா, விம்பிள்டன் போட்டியை ஜெயிக்கிறவங்க தான் ரொம்ப பிரபலம் ஆகுவாங்க. அதே மாதிரி தடகள போட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் வாங்கினா அது ஒரு பெரிய சாதனை, அதை விட சாதனை எதுவுமே இருக்க முடியாது. அப்போ அதை சாதிச்சிட்டாருன்னா சரி, என் வாழ்க்கையில் நான் நினச்சதை சாதிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதே மாதிரி காஃபிக்கு வந்து இந்த பரிஸ்தான்னு இந்த கவுண்டருக்கு பின்னால் நின்று உங்களுக்கு காஃபி சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, காஃபி ஷாப்பில் இவங்க தான் வந்து நம்ம காஃபி என்னதான் நல்ல காஃபி கொடுத்தாலும் கடைசியாக மக்களை கொண்டு போய் சேர்க்கறது அவங்க தான். அவங்க வந்து ஒரு கதையை சொல்லி, இந்த காஃபி வந்து இன்னொரு தோட்டத்திலேருந்து வந்திருக்கு, 4000 அடி உயரத்தில் வந்து இது உற்பத்தி ஆயிருக்கு, பழனிமலையிலேருந்து வந்திருக்கு சொல்லி இயற்கை விவசாயத்தில் பண்ணிட்டு வர்றாங்க இப்படின்னு நம்மளோட கதையை சொல்லிட்டு அவங்க வந்து அந்த காஃபியை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம், ஓஹோ இந்த மாதிரி காஃபிலாம் நம்ம குடிக்கிறோமா அப்படின்னு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கவுண்டருக்கு பின்னால் நின்று நம்ம காஃபியை வந்து அவங்கள்ட்ட ஒரு கதையை சொல்லி விற்கிற ஒரு பேர் தான் பரிஸ்தா. பரிஸ்தாவுக்கு வந்து ஒரு போட்டி நடக்குது, எந்த பரிஸ்தா வந்து நல்லா காஃபியை வந்து மக்களுக்கு கொண்டு போறாரு அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டி வந்து இந்திய அளவுலையும் நடக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் நடக்குது, சென்னை, பெங்களூரு, மும்பை, டெல்லி இந்த ஊர்ல எல்லாம் வந்து இந்த போட்டி நடக்குது. போட்டி நடந்து அதுல வின்னரா இருக்கவங்க வந்து நேஷனல் லெவல், தேசிய அளவிலான போட்டியில கலந்துக்கிறாங்க. அப்ப நேஷனல் பரிஸ்தா சாம்பியன் அப்படின்னு இந்தியன் காஃபிக்கான ஒரு பரிஸ்தா சாம்பியன் நடக்கிறாங்க. அப்ப இந்தியன் காஃபில நடக்கிற பரிஸ்தா சாம்பியன் வந்து உலக சாம்பியன் போட்டிக்கு தகுதி பெறாரு. அங்க போய் அது பிரிலிமினரி ரவுண்ட்ஸ், அடிப்படை போட்டி, அப்புறம் அரையிறுதி, இறுதி போட்டி அப்படின்னு நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. அதில் ஒவ்வொன்றா ஜெயிச்சு ஜெயிச்சு வரணும். வேர்ல்டு பரிஸ்தா சாம்பியன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிரஸ்டீஜியஸான பட்டம். இதை வந்து ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் நிறைய பேர் வந்து போட்டிடுறாங்க. இந்த வருஷம் கூட நம்ம இந்தியாவிலேருந்து சுஹாஸ் துவாரகநாத் அப்படின்றவர் வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பனாமாவுக்கு போறாரு, அதெல்லாம் கொண்டு போறாரு. இதில் என்னன்னா, நம்ம காப்பி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நம்மளே சொல்லிக்கலாம், ஆனால் இந்த பரிஸ்தா வந்து கொண்டு போறது வந்து அவருடைய வாழ்க்கையே அந்த காப்பிக்குள்ள அடங்கியிருக்கு. நல்ல சுவையான காப்பியை கொண்டு போனாதான் அவர் வந்து வேர்ல்டு பரிஸ்தா சாம்பியன் பட்டத்தை வெல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி காப்பி அவர் கொண்டு போகலன்னா வெல்ல முடியாது. அதனால இருக்கிறதே நல்ல, இருக்கிறதுலே நல்ல காப்பி தான் அவர் வந்து தேர்ந்தெடுப்பார். முக்காவாசி வந்து இந்த 20-25 வருஷமா வந்து நடந்திருக்கிற வேர்ல்டு பரிஸ்தா சாம்பியன்ல ஃபுல்லாவே பனாமா கேஷா அப்படிங்கிற ஒரு காப்பி தான் வந்து எப்பயுமே ஜெயிச்சுட்டு வருது. இந்த போட்டியாளர்கள்லாம் அந்த காப்பியை தான் வந்து யூஸ் பண்றாங்க அவங்களோட போட்டிக்கு. ஸோ நம்ம காப்பியும் அந்த வேர்ல்டு பரிஸ்தா சாம்பியன் வந்து நம்ம வந்து எடுத்து அவர் அதை வச்சு வேர்ல்டு பரிஸ்தா சாம்பியன் ஆகணும், அதுதான் வந்து ஒரு காப்பிக்கே ஒரு பெருமை. ஸோ இந்த மாதிரி காப்பி வந்து நிச்சயமா நம்ம பண்ணையில என்கிட்ட இருக்குன்னு நான் நம்புறேன். நான் அதை நம்புறதுனால தான் இதை வந்து வேர்ல்டு பரிஸ்தா சாம்பியன் வந்து நம்ம காப்பியை ஒரு நாள் தேர்ந்தெடுப்பார் அப்படின்ற ஒரு ஒரு விஷன். இது ஒரு கனவு இல்லை, ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை. அதனால இதை நாங்கள் ஒரு விஷனாக வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இதுக்கான வேலையை செய்கிறோம். இதுக்கு என்ன

0: முறையை இது பண்ணுறோம்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அரபிக்கா ரோபஸ்டா தவிர இன்னொரு வெரைட்டி இருக்குது லைப்ரிக்கா அப்படின்னு. இந்த லைப்ரிக்கா மாதிரியே 133 காஃபி வெரைட்டி இருக்குது, அரபிக்கா ரோபஸ்டா லைப்ரிக்கா. அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டெனோஃபைலா இருக்குது, ஒயிட்டியானா இருக்குது, பெங்காலன்சிஸ் இருக்குது, ட்ரவன்கோரன்சிஸ் இருக்குது, இந்தியா காஃபியே அவ்வளவு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா காஃபிகள் இருக்குது. இந்த ஒவ்வொரு காஃபியை நான் வந்து கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் போட்டு ஒவ்வொரு காஃபியோட சுவையும் நான் வந்து அறிஞ்சு இந்த ஒவ்வொரு காஃபியையும் நான் வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு விஷன். ஸோ இது மூலமாக வந்து யாராவது நம்ம காஃபியில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, நம்ம காஃபியை வந்து நல்லா மேலே கொண்டு போவாங்க அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ போன வாரம் நடந்த விமென்ஸ் ப்ரூவர்ஸ் கப்பில் கூட நம்ம காஃபியை வந்து போட்டிக்கு ஒரு போட்டியாளர் எடுத்துகிட்டு சென்றாங்க. நேஷனல் பரிஸ்தா சாம்பியன்ஷிப்பில் நம்ம காஃபியை வந்து ஒரு பரிஸ்தா வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்கன்னு நான் வந்து வாழ்த்துக்கிறேன். வேர்ல்ட் பரிஸ்தா சாம்பியன் நம்ம காஃபியை யூஸ் பண்ணி அவர் வேர்ல்ட் பரிஸ்தா சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் எங்களோட தொலைநோக்கு பார்வை. இதுதான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் மக்களோட.
1: இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் தி நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்கள்ட்ட தான் பேசிட்டு இருக்கோம். காஃபியை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz-இல். ஒரு கோப்பை காஃபி சுவையும் ரசனையும் நிறைந்த ஒரு கலந்துரையாடல்.

0: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் ஒரு கோப்பை காஃபி சுவையும் ரசனையும் நிறைந்த இந்த அழகான கலந்துரையாடலோட நிறைவு பகுதியில நாம இருக்கோம். திரு மகேஷ் நாராயணன் அவர்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்ட கருத்துக்கள் மூலமா நாம ஒரு காஃபிங்கிறது வெறும் ஒரு பானமா மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற மண், இயற்கை, விவசாயிகளோட உழைப்பு, ரசனை, முயற்சி, கனவு அப்படின்னு பல விஷயங்களோட இணைச்சு அந்த காஃபிய பார்க்க முடியுது. ஐயா, இன்னைக்கு கோடை பண்பலையோட நிகழ்வுகளின் நினைவுகள்ல கலந்துகிட்டு காஃபிய பத்தியும் காஃபியோட உங்க அனுபவங்களையும் ரொம்ப அழகா பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப நன்றி. உங்களோட வேர்ல்ட் பரிஸ்டா சாம்பியன்ஷிப் காஃபி கனவு வெற்றி கனவு நிச்சயம் நிஜமாகும், அது பலருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்னு நம்புறோம்.
1: நன்றி டாக்டர் சலீமா, எனக்கும் உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லணும் உங்களுக்கு. அதே மாதிரி இது மக்களுக்கு எல்லாம் போய் சேரும்போது அவங்களுக்கு வந்து நம்ம பழனிமலையில நம்ம செய்யற வேலை, பழனிமலையோட முக்கியத்துவம், பழனிமலையோட மகிமை எல்லாமே இந்த இது மூலமா நீங்க வந்து கொண்டு போறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. அதனால நம்ம வாழ்ற இந்த பழனிமலைய நம்ம அனுபவிச்சு நம்ம இந்த பறவை சத்தம், இந்த வனவிலங்குகள் சத்தம் இதெல்லாம் வந்து கேட்டு காதல இனிமைப்பட்டு இதெல்லாம் அனுபவிச்சு ஒரு தோட்டத்துல வந்து இதெல்லாம் இருக்கு. வனவிலங்குகள் இருக்கு, பறவைகள், பல விதமான பறவைகள் இருக்கு, பல விதமான மரங்கள் இருக்கு. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மரங்கள் இருக்கு. இந்த ஒரு இயற்கையான சூழ்நிலையில தினமும் ஒரு நல்ல காற்றை சுவாசிச்சு நம்ம வேலை செய்யறது வந்து மிக மிக மிக மிக மகிழ்ச்சி கொடுக்குது. சொல்லப்போனா நான் ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில வேலை செஞ்சதில்லை, ஏன்னா என் வேலையே என்னுடைய இன்பம் அப்படிங்கும் போது நம்ம எங்க வேலை செய்யறோம், தோட்டத்துல போய் நல்லா சந்தோஷமா அந்த இயற்கையில இருந்துட்டு திரும்பி வந்துடுறோம், இதுதான் நம்ம செய்யறோம். சோ இந்த பயணத்தை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு, உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதாவது வேர்ல்ட் பரிஸ்டா சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம காஃபி போகணுங்கிறதுக்கான வாழ்த்துக்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்க

0: கூட இந்த கொஞ்ச நேரம் உரையாடினதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நன்றிங்க.
1: அடுத்த தடவை உங்க கையில ஒரு கோப்ப காஃபி எடுக்கிறப்போ அத டக்கு புக்குன்னு குடிச்சு முடிச்சிடாம அதோட ரசனை, சுவை, நறுமணம் எல்லாத்தையும் உணர்ந்து குடிக்கலாமா? அந்த சுவைக்கு பின்னால இருக்கிற உழைப்பையும் ஒரு நிமிஷம் நினைச்சு பாக்கலாமா? இன்னைக்கு கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகள்ல த நேச்சுரல் ஃபார்மர் நிறுவனத்திலிருந்து திரு மகேஷ் நாராயணன் அவர்களை சந்திச்சோம். வரும் வாரம் நிகழ்வுகளின் நினைவுகள் என்ன தர காத்திருக்கிறது, காத்திருப்போம். அதுவரை ரசனையும் சுவையும் கலந்த காஃபியின் சுவையோடும், மனமும் உணர்வும் மிக்க காஃபியின் உரையாடல்களோடும் உங்களிடமிருந்து நன்றியோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப் பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா

2 தங்கம் 1 வெள்ளி பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
2: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியா

0: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். நேர்களே, எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய திரை இசை பாடல்களின் நிறுத்திய வரியிலிருந்து அந்த பாடலை தொடர்ந்து பாடி அசத்தும் நிகழ்ச்சியாக பாட்டு பட்டாளம். நேயர்கள் பாட வரலாம். அறிமுகங்கள் 24/24/24 மகளிர் 24/24/29 100.5 பொதுவான நேயர்கள் 24/24/26 290/333 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. நிகழ்ச்சியில் உங்களோடு
1: மகேஸ்வரி,
0: நிர்மலா, அசோக்.
1: நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடணும், அதுதான் இன்றைய நிகழ்ச்சி.
0: ஆமாமா, கேட்டுட்டியா?
1: கேட்டுட்டேன்.
0: பாடு ரசாத்தி, பாடு ரசாத்தி, பாடு.
1: ஐயோ, இப்பெல்லாம் கேட்டீனா எனக்கு சிரிப்பு தான் வரும், பாட்டு வராது.
0: என்னமா அது? மானே தேனே பொன்மானே போட்டு தானே கவி வரிகளே உருவாகுது.
1: சரி, அதனால இப்படி சொல்றீங்களா?
0: பாடு ரசாத்தி, பாடு.

0: எனும் தீர்த்தத்தால் அதில் தீர்த்தங்கள் நீ செய்தாய் கண்ணே.
1: அடடே பாடிட்டியே ரசாத்தி, பாடிட்டியே. அப்படிதான்
2: யாரும் போடாமல் சரி,
1: என் கண்ணே அப்படிதான் இருந்துச்சு. எல்லாம் எல்லாம்
2: பாடிட்டு சரி வாங்க. இப்போ பாட்டு பாடுறதுக்காக நிறைய இடைக்கால பாடல்கள்லாம் எடுத்திருக்கிறீங்க, பழைய காவிய திரைகானங்களும் கூட எடுத்து வச்சிருக்கிறோம். வாங்க. வணக்கம்.
1: எந்த திரைக்காவியங்களா இருந்தாலும் பாட நாங்க தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருங்க? என்னாச்சு? சூ சூ, யார இங்க அங்க வரட்டீங்களா?
2: அந்த பக்கத்துல ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு, அவரை கொஞ்சம் ஒண்ணு நீங்க தள்ளி வந்துருங்க, இல்லாட்டி
1: இல்லைன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க.
2: அவருக்கு சொல்லுங்க, வாங்க.
1: பேர சொல்லுங்க.

0: தாஞ்சிரமுடிங்கிற கிராமத்துல இருந்து கலிதா பேசுற சகோதரி. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம் கலிதா. உங்க ஊர் பேர் மட்டும் சொல்லிருங்க.
0: காஞ்சிரங்குடி.
1: காஞ்சிரங்குடி. காஞ்சிரங்குடியில எது சிறப்பு இருக்குங்களா?
0: சிறப்பு கடற்கரை இருக்கு.
1: கடற்கரை. சரி, அப்ப அந்த பாட்டு பூரா அங்கிருந்து வந்ததுதான் கலிதாக்காவுக்கு.
2: ஏன்னா ஊர் பேரே வித்தியாசமா இருக்கு.
1: சரி, இப்ப உங்களுக்கான பாட்டு வருதுங்கம்மா, கேளுங்க.

0: அடுத்த வரி பாடுங்க.
1: அபிநயம் தலைகளில் அபிநயம் கண்ணே நீ காட்டு விழிகளில் வரிகள் மறந்துருச்சு,
0: மறந்துட்டீங்க. விழிகள்ல கவிநயம்ட்டீங்க, விரல்ல அபிநயம் வரணும், நீங்க வேற மாதிரி சொல்லிட்டீங்க.
1: மலரே மலரே மலரின் நலகே இதழின் நமுதே.
0: பாடல் வந்து அதே ராகம் தான்,

0: ராகத்தை வந்து நீங்க மாத்தல, ஆனா பாடல் வரிகளை மாத்திட்டீங்க சரிங்களா.
1: வரிகள் பயங்கரமா மாறிடுச்சு.
0: விழிகளில் கவிநயம்,
2: விரல்களில் அபிநயம், கண்ணே நீ காட்டு விடுகிற வரையினில் மடியில் உறங்கிடு பாடல் நீ கேட்டு. சரி, முதல் நேயர் ரொம்ப நாள் ஆச்சிருந்த பாடல் கேட்டு, அதனால கலிதாமாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம்.
0: சரி, இப்ப அதனால நம்மளை பாடி காமிச்சிருவோமா?
2: இப்பவே வா. அத பாடிட்டாங்கல்ல, அவங்க நல்லா பாடிட்டாங்க, வரி மட்டும் தான் மாறுச்சு.
0: இருந்தால் மாத்துன வரிகளை சரியா பாடிடுவோமா?
2: அப்படிங்களா?
0: ஆமாங்க.

0: அவ்வளோதாங்க. சரி அடுத்து வந்து வாங்க. வணக்கம்,
1: யார் வந்திருக்கீங்க?
2: என் பேர் பவித்ரா, ராமநாதபுரம் மாவட்டம், ஏத்தரக்குடி.
1: சரி,
2: நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நல்லா இருக்குமா.
0: உங்க ஊர் பேர் என்ன சொன்னீங்க? ராமநாதபுரம்,
2: ஏத்தரக்குடி.
0: ஏத்தரக்குடி, காஞ்சிரங்குடி, அதுக்கடுத்து தரக்குடி.
1: தரக்குடி,
0: சரி சரிங்க. சவித்ரா
1: அடுத்து தாண்டிக்குடி.
0: சரி, இப்போ உங்களுக்கான பாட்டு வரப்போது கேட்கலாம்.

0: அடுத்த வரி.
1: அடுத்த வரியா?
0: ஆமா அதுதான்.
1: எனக்கு ட்ரெண்டிங் பாட்டு அது மட்டும் தான் தெரியும், இந்த பாட்டுலாம் தெரியாது.
0: கேட்டதே இல்லைன்றீங்களா?
1: நான் வந்ததுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடவா?
2: சரி, ஒரு நாலு வரி பாடுங்க.
1: தேடல்
2: சுகமானது,
0: அந்த வெயில் குளைத்து செய்த மருதாணி போல பிக்கங்கள் வர வைக்கிறாய். இன்னும் கூட ஏன் உயிர் தாங்குது, காதல் சுகமானது.
2: சவித்ரா பொறுத்த வரைக்கும் இதுதான் ட்ரெண்டிங் சாங்குன்னு அவங்க சொல்றாங்க. சரி, நன்றி. இப்போ அக்கா என்னன்னே தெரியல, வெயில தான் அடிக்குது கொடைக்கானல்ல, ஆனா நம்ம கூட துண்ட ஒரு மாதிரி கரக்கரன்னு இருக்கு.
0: அதனால ஒரு பிரேக் எடுத்துக்கோமா?
2: எடுத்துக்கலாம்.
3: Raw materials, logistics, warehousing மற்றும் material handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் Raw Mat India 2026 Nations Prime Raw Material and

0: ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் நடிக்கும் கோவின் வசந்தா இசையில் அன்பில்லவன் வெற்றி நடை போடுகிறது.
5: என்ன ஸ்பெஷல்
6: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
7: சேலஞ்ச் அக்செப்டட்.
8: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
6: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
9: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
11: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்.
12: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
11: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
13: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 மட்டுமே.
14: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1,000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: Vincent Danko.
1: நேரம் 11:14. நிறைய நேயர்களுக்கு வந்து எப்படி இனிப்பை பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஒரு சில நேயர்கள் வந்து கேட்குறாங்க, எப்படி இது நாங்கள் போட்டோ எடுக்கவே மாட்டேங்குது, நம்ம ஆரம்பத்தில் சொல்லிடுறோம் இல்லையா 24 24 24.
2: அது வந்து அறிமுகங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும் நிர்மலா. ஆனால் என்னென்னா இப்போ ஃபோனில் அவங்க இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னா முதல்ல 0 4 5 4 2 போகவே போகாது. இது கூடவா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லாதீங்க. இது கூட தெரியாம தான் நிறைய நேயர்கள் வந்து இணைப்பில முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால பின்கோடு நம்பரை முதல்ல போட்டு 0 4 5 4 2 முதல்ல, அதுக்கப்புறம் 24 24 24 நீங்க அந்த 3 நம்பரை நீங்க முயற்சி பண்ணலாம்.
2: வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில பாடலாம்.
1: அதுக்கு முன்னாடி
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.

0: Tanco.
1: எந்த காலத்து இசையாக இருந்தாலும் எந்த காலத்து பாடல்களாக இருந்தாலும் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும்.
2: ஆமாம், அது நம்ம பண்பலையில் கேட்டாவே அது ரசிக்க தோணிடும். இப்போ 11:16 இணைப்பை காத்திருக்கக்கூடிய அன்புநேயர் வாங்க, வணக்கம்.
1: யாருங்க?
3: இனிய செங்கருமான கோடை பண்பலைக்கும் என்னுடைய அன்பு தங்கைகள் மூவருக்கும் நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிடிக்கல் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கங்கம்மா.
1: சரிங்கய்யா, நிறுத்திய வரியிலிருந்து தான் பாடலை பாட ஆரம்பிக்க போறீங்க, சரிங்களா?
3: ஆமாப்பா,

0: தாழ்ந்து போடம் போலே ஆடலாம் பாடலாம்.
1: நீங்க பாடலாம் அன்னைக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து விட்ட வரியிலிருந்து அடுத்த வரிய பாடணும். பாடலோட முதல் வரிய பாடுங்கன்னு நாங்க கேட்கல.
2: அப்படி கேக்குறதா இருந்தா செவ்வாய்க்கிழமை தான் அதை கேட்க முடியும், சரிங்களா?
1: சனிக்கிழமை நிறுத்திய வரியிலிருந்து நீங்க கரெக்டா எடுத்துட்டீங்க. ஆனா அங்கெல்லாம் அதுக்கடுத்து ஒண்ணு வரும், அதுதான் வரி. என்ன
0: அங்கெல்லாம்
2: பொங்கட்டும்,
1: அங்கெல்லாம் பொங்கட்டும் காதல் வெள்ளங்கள்,
0: அங்கெல்லாம்.
1: அதேதான், சரி பரவாயில்ல. அங்கெல்லாம் நீங்க எடுத்ததுனால நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு நாங்க சொல்லிருக்கோம்.
2: பாட்டு
1: பாடுவேன் இப்ப, ஒரு ஹம்மிங்கோட வருவேன், நீங்க பின்னாடி கோரஸ் வந்துடணும்.
2: சரி வந்துடுறேன்,
1: கேளுங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் முறுக்குமாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமதிவேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
1: அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடை பண்பலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ரொம்ப அற்புதமான இசையை கேட்டோம் அப்படின்னாலே அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி சந்தோஷம் ஆயிருது.
5: அதுக்காக தான் இப்படிலாம் இசை வர்றது. 11:26 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில பாட்டோட முதல் வரையெல்லாம் பாடக்கூடாதுங்க. அந்த பாட்டு எந்த வரையில நிக்குதோ அடுத்த வரி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பாடணும். அதுதான் இன்றைய பாட்டு பட்டாளம். 0-4-5-4-2 இதை வந்து முன்னெச்சிட்டு அதுக்கப்புறமா 24-24-24 அல்லது 24-24-26 அல்லது 24-24-29 இன்னொரு எண் கூட இருக்கு 290-333. வாங்க பேசலாம், பாடலாம்.
4: பாடலாம், குறைஞ்சது ஒரு 2 வரியாவது சரியா பாடுவோம்.
5: வாங்க.
4: யாருங்க?
6: பாட்டும் நானே, கோடை வானொலி நீயே. வணக்கம் அன்பு உள்ளங்களே.
4: உங்க பேர் சொல்லுங்க.
6: நான் தான் நிர்மலா அம்மா, குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து. நம்ம காத்தாயமாக பாட சொல்லுங்க, நீங்களும் பாடுங்க, எனக்கு ஒரு பாட்டை கொடுங்க.
5: இதோ பாட்டு வருதுங்க, கேளுங்க.

0: அங்கதான் நம்ம உதைக்குது.
1: இல்லை உறக்கம்னு சரியா எடுத்துட்டீங்கயா, அதுக்கடுத்து மாறிட்டீங்களேயா, இங்கிட்டோ போயிட்டீங்களே.
0: போடுங்க ஒரு காத்தாயம்மா.
1: இந்த ஒரு முறை
2: கேளுங்கய்யா.

0: பக்கம் ஒரே நீலை என் ஆசை பாடாதோ இன்ன இதழில்
1: அதுவே பெரிய விஷயம் தான்
2: கண்டுபிடிச்சிட்டாரு.
1: பாருங்க, இல்லை உறக்கம்
2: உறக்கமே இல்லைன்னு கிளம்பிட்டாரா?
1: பொன்மேனி தாராயோ ஆயிரம் நிலவேவா,
2: இப்ப கோடி பண்பலே பாடலே நீ வா.
3: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
4: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ. இந்தியாவின்

0: அப்படின்னு நம்ம கூப்பிட்டோம். அங்க இசையே வந்துருச்சு.
1: சரி வாங்க. வணக்கம்
2: நிர்மலா மேடத்துக்கும் மகேஸ்வரி மேடத்துக்கும் வணக்கம்.
1: சொல்ற மேடம் யாருங்க?
2: அருப்புக்கோட்டை மல்லிகா மாவட்டத்துல இருந்து.
1: சரி
0: இருங்க, உங்களுக்கு பாருங்க இப்ப பாடல் வரிகள் தேடி புடிச்சு எடுத்து வச்சிருக்கோம்.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோமா.
2: சரிங்க,
0: இப்ப உங்களுக்கான பாடல் வரிகளை கேளுங்க.

0: அந்த காதலன் சுகம் தருவானோ, இந்த காதலி சுகம் தருவாளோ, கனவோ நனவோ
1: எதுவோ. நான் பார்த்தலே பாருங்க,
0: நான் பார்த்ததிலே அவன் ஒருவனை தான் நல்ல அழகன் என்று, நல்ல அழகன் என்று
2: கேட்டதிலே அவன் வார்த்தையை தான்,
0: அவன் வார்த்தை தான் ஒரு கவிதை என்று, ஒரு கவிதை என்று.
1: அது என்னக்கா பாட போது அப்படி ஒரு வெக்கம்
2: தானா வரும்ல?
1: பார்த்ததிலே அவன் ஒருவனை தரிச்சனே, அவர் வந்துட்டாரு, அவர் மனசுக்குள்ள வந்துட்டாரு.
2: அது இல்லாம அவன் ஒருவனை அப்படின்ட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் வேற.
1: அவர் ஒருவரை இல்ல பாடி இருக்கணும், கவிஞர் அப்படி இருந்தாலும் நம்ம அப்படி எல்லாம் பாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அருமை அருமை அக்கா மல்லிகாக்கா நன்றிங்க. இப்போ இன்னொரு நேயர் இருக்காங்க, வாங்க.
2: கோடை பண்பலையின் 1.5 தந்து கொண்டு இருக்கிறது பாட்டு பட்டாளம். நிறுத்திய வரியில இருந்து பாடணும். இப்ப யாருங்க?
3: ஹலோ வணக்கம்க்கா.
2: பேர் சொல்லுங்கம்மா.
3: கரூர் மாவட்டத்துல சந்திரா பேசுறேங்கக்கா.
1: என்ன பண்றீங்க சந்திரா?
3: ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டுல தான்க்கா இருக்கேன்.
1: இல்ல தரசி, சரி இப்போ பாட்டு உங்களுக்காக வருது கேளுங்க.
3: ஓகேங்கக்கா.

0: அந்த லைன் வரும்
1: பாருங்க, பாடுமா சந்திரா.
2: பாட்டு படிச்சு ஏ ராசா கும்மன போத்து குழுங்கு ரோசா.
1: பக்கத்துல நிறைய இல்ல இல்ல, பக்கத்துல உங்களை யாரோ டிஸ்டர்ப் பண்றாங்க. போதுமா நீ பாடுன்னு தின்றாங்களா?
2: சரி, இப்ப இன்னும் ஒரு முறை அந்த அந்த விதத்தை கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வரிகள்லாம் வந்துடும். வருது, கேளுங்க கேளுங்க.

0: என்னென்ன வேணுமோ அத பூரா நானே சமைச்சு தரேன்.
1: ஒரே
0: அவரே பாடட்டும்.
1: வாங்கி கொடுத்துருங்க.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
3: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. Adoda Shiva Textiles sthapanathin 49th aandu thuvakka vizha. October 2 mudhal 1000-ku mela jawuligal vaangum anivarukkum alagiya parisugal. Shiva Textiles, pudhiya anubavam eppozhudhum.
7: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு பட்டாளம். இணைப்புல காத்திருக்கவங்க வாங்க. வணக்கம். 11:40
10: வணக்கம் மேடம்.
9: யாருங்க?
10: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி. பாச பண்பலைக்கும் நேச நேயர்களுக்கும் அன்புக்கு அன்பு காட்டுக் கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் உட்பகல் வணக்கம்.
9: உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம்.

0: இளஞ்சிட்டு உன்னை விட்டு என்றும் போகாது இள உள்ளம். மேடம் இன்னொரு போடுங்க
1: கேளுங்க.

0: என்னங்க
1: அதுக்கடுத்து அடுத்த சரணத்தோட பழகி போயிட்டீங்க. இரு உள்ளம்னு முதல்ல கரெக்டா தானே சொன்னீங்க. இரு உள்ளம் புது வெள்ளம்
2: அணை போட்டால் தாங்காது.
3: ஆரம்பிங்க
1: மெதுவா
0: மெதுவா மெதுவா. ஒரு காதல் பாட்டு மலரும் மலரும் புது தாளம் போட்டு
1: முடிச்சிட்டீங்க.
0: புதுசா புதுசா அதை காதில் கேட்டு புழுவாய் துடித்தால் இந்த மின்னல் கீற்று. சூப்பர் மேடம்.
1: அத நாங்க சொல்லணும், சூப்பரா பாடிட்டீங்க, நன்றிங்க. படுத்த நேர் வாங்க,
3: ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப இணைப்புல யாருங்க?
4: வணக்கம், நான்
3: எங்க உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்க, உங்க பேரை எங்களுக்கு சொல்லுங்க.
4: காங்கயம் திருவிக்கநகர், ரூபா வேலுமணி.
3: ரூபா வேலுமணி, சரிங்கம்மா. பாடல் வரிகள் காத்துக்கிட்டே இருக்கு.

0: உதய ராகம் வருதோ அதில் இனிய கானம் தருதோ, நீதானே நாதோறும் நான் பாட காரணம், நீ இன்றி நான் பாட வேறே கீர்த்தனம்.
1: உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு வசதியா எல்லா வரிகளையும் போட்டு நீங்க பாடிட்டீங்க,
2: உங்களுக்கு தெரிஞ்ச வரிகளை போட்டுக்கிட்டீங்க, அதுதான் உண்மை.
1: அப்படி பாடக்கூடாது. சரி, பருடி பாடல் வருது, கேளுங்க.
2: கேளுங்கம்மா.

0: புதிய ராகம் இல்ல இளைய ராகம் இதுவோ இன்று உதயமாகி வருதோ உனது தாகம் விளைய இது அடிமையான மனதோ பதினீங்க பதினாங்க
1: நான் தோறும் நான் பாட காரணம்
0: சரிங்க ஒத்துக்குறோங்க கோடை பண்பலைதான் நீங்க பாட காரணமே சரிங்களா
2: இன்னும் ஒரு நேயர் வாங்க வணக்கம்
0: யாருங்க இப்ப
3: ராசிபுரத்துல இருந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல இருந்து தங்கல்
0: தங்கவேலா
3: வானொலி
0: சப்தத்தை குறைங்க இல்லைன்னா கொஞ்சம் தள்ளி வந்துருங்க
3: பாடல்
0: கேட்கலாமா
3: கேட்கலாம்
0: ம்

0: அங்கெல்லாம்
1: அது ஏற்கனவே கொடுத்துட்டோம்.
2: ஆனாலும் கூட இவர் மாத்தி தான் கண்டுபிடிக்கிறாரு, தங்கவேலு. அங்கெல்லாம் பொங்கட்டும் சின்ன ஒரு முறை மறுபடியும் கேக்குறாரு. சரி, நல்லா பாட்டு, எத்தனை முறை கேட்டாலும் கேக்கலாம்,
1: கேளுங்க.

0: அங்கெல்லாம் சொல் கொண்டாடும் ஆசை உள்ளங்கள்
1: காதல் வெள்ளங்கள் எவ்வளவு எதுகை மோனையோட கவிஞர்கள் எழுதி வச்சிருக்காங்க.
2: பாடல் என்னவா இருக்கும்?
1: சரி, பாடல் முதல் வரிய சொல்லுங்க.
2: என்ன பாடல் அது?
0: பாடல் முதல் வரி,
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து,
0: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து
1: நன்றிங்க தங்கவேலு. இப்ப அடுத்ததா வந்து ஒரு நல்ல பாட்டு அதிசய பிறவில இருந்து கேட்க போறோம்.
2: இல்ல, ஊருக்கு கூட்டிட்டு போறீங்க, கட்ட வண்டியில கூட்டிட்டு போயிட்டு திடீர்னு சைக்கிள் அப்புறம் சைக்கிள் ஏத்தி விட்டீங்க.
1: சரி, அது விடுங்க. அதுக்காக இப்ப வந்து கும்மி அடிக்க போறோம்.
2: கும்மி அடிக்க போறோமா?
1: எங்க ஊர்லயே தான்.
2: உங்க ஊர்லயே?
1: வாங்க

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: கோடை பன்மலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரு

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: நேரம் இப்பொழுது முற்பகல் 11:53 ஆயாச்சு.
2: ஆமா,
0: இன்னும் ஒரு 7 நிமிஷத்துல நண்பகல் ஆயிரும்.
2: ஆமா
0: இல்லையா? இப்போ வந்துட்டு பாட்டு போட்டால நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து நிறுத்திய வரியிலேருந்து நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி நேயர்களை கேட்டுக்கிட்டே இருந்தோம். அவங்களும் நிறைய பாடல்கள் வந்து பாட முயற்சி பண்ணாங்க, பாடுனாங்க, நீ பாடிக்கிட்டு இருக்காங்க.
2: நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க கணேசன். இப்போ உங்களுக்கான பாடல் வருது,
0: பாட தயாரா இருக்கீங்களா?
3: இருக்கேன் மேடம்.
0: கேளுங்க.

0: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
1: சரிங்க.

0: காணாததும் காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுமோ அப்படின்னு எதுவுமே இல்ல, எல்லாமே காதல்ல சாத்தியம் அப்படின்னு சொன்ன பாட்டு அது. நிகழ்ச்சியில பேசினாங்க, அருமையாவும் பாடினாங்க. சிலர் கண்டுபிடிச்சாங்க, சிலர் சொந்த வரிகளையும் போட்டு பாடினாங்க. இணைப்புல வந்து
1: வரிகளை போட்டுக்கிட்டாலும் ராகத்தை மாத்தாம பாடினாங்க.
0: அதுக்கு எல்லாருக்கும் நன்றிகளை சொல்லிடலாம். சரி, நீங்க வருத்தப்பட்டீங்க, மாட்டு வண்டியில கூட்டிட்டு போனேன், சைக்கிள்ல கூட்டிட்டு
1: போனேன்னு.
0: இப்ப உங்களுக்காக ஸ்பெஷலா தயாரிச்ச குதிரை வண்டியில கூட்டிட்டு போறேன்.
1: இதே நிகழ்ச்சியை நீங்க கேட்கணும் அப்படின்னா ஒரு சனிக்கிழமை வாங்க, நீங்க முற்பகல்
0: 11 மணிக்கு பாட்டு பட்டாள நிகழ்ச்சியில சந்திக்கலாம். விடை பெறுகிறோம்,
1: வாங்க சேர்ந்து குதிரை வண்டியில போலாம். நிர்மலா அசோக்,
0: மகேஸ்வரி.

கோடை பண்பலின் 1.5 இனி கேட்கலாம். சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வழங்கும் பண்பலை படிப்பாளிகள். கேட்பதற்கு முன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஹாக்கியை மேலும் பிரபலப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய பங்கு வகித்து வந்த நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேகா பங்கேற்றுள்ளது. மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேகா அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற 212 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் இன்று நடைபெற உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: காரபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல் 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
5: வழங்கும் பண்பலை படைப்பாளிகள்.
6: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
7: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்சலங்கை நீயா.
8: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
7: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
8: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
7: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவினியா.
8: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைவுபட்ட ஓடிவரும், இளன் சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடிவரும்.
7: பருவத்தின் தோட்டத்தில் முதற்பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
8: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சி, இத்தனை உடைகள் உனக்கதற்கு ஒன்று நினைத்தா? என் ஊரில் சட்டு இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
2: பண்பலை படைப்பாளிகள்.
6: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் தொடர் பயணம் துபழாது, தொடர் வண்டியில் நெடும் பயணம், இடைநிறுத்தம் அதிகமின்றி பெருநகரம் சேரும் வண்டி. ஓட்டுநரின் செயல்திறனும் தொழில்நுட்ப தொடர் பயணம். மூப்போரை காண்கையில் முகம் சுழியா இடம் தருவார். முன்பதியா நபராயினும் புன்னகையால் பேசிடுவார். எதிரெதிரே நேர் அமர்ந்து இனிமையாய் பயணிப்போம். பிறர் நிறுத்தம் வரும்போது இதழ் சிரிப்பால் விடை பெறுவோம். பல மொழியோர் கூடுமிடம், பன்மொழிகள் பேசும் இடம், நமதுடைமை இல்லம் போல் ஆழ்ந்துறங்கி விழிக்கின்றோம். பின் உணவருந்தி மகிழ்கின்றோம், பிறர் உண்பதற்கும் அழைக்கின்றோம். பல மொழியோர் கூடுமிடம், பன்மொழிகள் பேசும் இடம், நமதுடைமை இல்லம் போல் ஆழ்ந்துறங்கி விழிக்கின்றோம். பின் உணவருந்தி மகிழ்கின்றோம், பிறர் உண்பதற்கும் அழைக்கின்றோம். சாலையோர நிகழ்வுகளை மகிழ்வுடனே காண்கின்றோம். மழைக்கால பருவம்

தன்னை மனதளவில் ஆழ்கின்றோம். பயண தூரம் குறைகிறது, நம் நிறுத்தம் வருகிறது. பறிகொடுத்தார் நெஞ்சம் போல் பறிவுடனே பார்க்கின்றோம். பயண தூரம் குறைகிறது, நம் நிறுத்தம் வருகிறது. பறிகொடுத்தார் நெஞ்சம் போல் பறிவுடனே பார்க்கின்றோம். முதல் இருக்கை தேடல் பூரிப்பு, படி இறங்குகையில் சிறு தவிப்பு. முதல் இருக்கை தேடல் பூரிப்பு, படி இறங்குகையில் சிறு தவிப்பு. இவ்வாறான உணர்வுகளை பலர் அடைந்திருப்பார். நானும் அறிவுற்றேன் உன்னை பிரிய மனமின்றி, நானும் அறிவுற்றேன் உன்னை பிரிய மனமின்றி. தொடர் வண்டி பயணம், தொடர் பயணம் குறித்து தூய தமிழ் கவிதை தந்திருக்கிறார். ஈரோடு கொக்கராயன்பேட்டை பாரதி நகர் தாகாஸ்ரீ.

திருக்கோடி பண்பலையின் பண்பலை படைப்பாளிகளில் இனி கமுதி எழுவனூர் சரவணன் சொல்லியிருக்கும் அன்பு தோழா. அன்பு தோழா, சாலையோரம் வாகன பயணம் செய்யும் அன்பு தோழா, உயிர் கவசமாம் தலை கவசமில்லா பயணம் என்றும் வேண்டாம். உயிர் கவசமாம் தலைக்கவசமில்லா பயணம் என்றும் வேண்டாம் என் அன்பு தோழா. அரசு அச்சிட்ட பதாகைகளையும் முச்சந்தி சிவப்பு மஞ்சள் எச்சரிக்கை குறியீட்டையும் மதித்து கவனத்தோடு பயணம் செய் அன்பு தோழா. அரசு அச்சிட்ட பதாகைகளையும் முச்சந்தி சிவப்பு மஞ்சள் எச்சரிக்கை குறியீட்டையும் மதித்து கவனத்தோடு பயணம் செய் அன்பு தோழா. உன் ஓர் நிமிட கவனக்குறைவாலும் அலட்சிய பயணத்தாலும் உன்னை சுற்றி வாழும் பல இதயங்கள் கண்ணீர் சிந்தி கவலையோடு ஓர் நடைபிணமாய் வாழும் காலம் வேண்டவே வேண்டாம் அன்பு தோழா. அது காலத்தின் கொடுங்கொடுமை அன்பு தோழா. என தலைக்கவசத்தின் அவசியத்தையும் அலட்சிய பயணத்தின் அவஸ்தைகளையும் தன் கவிதையில் சொல்லியிருக்கிறார் கமுதி வட்டம் எழுவனூர் சரவணன்.

0: நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட்டர், கில் மதுரை. கால் 350-5151.
4: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
6: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அன்பலவன் வெற்றி நடை போடுகிறது.
8: பரமத்தி வேலூர் மெக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
12: படிப்பாளிகளில் இனி ஈரோடு மாவட்டம் காகம் கொளத்துப்பாளையம் இளங்கோவன் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு காதல். காதல் அழிவதில்லை, காதலர்கள் அழிவதுண்டு. காதல் பொய்யானதில்லை, காதலர்கள் பொய்யானதுண்டு. காதல் அழுவதில்லை, காதலர்கள் அழுவதுண்டு. காதல் பிரிவதில்லை, காதலர்கள் பிரிவதுண்டு. காதல் தோற்றதில்லை, காதலர்கள் தோற்பதுண்டு. காதல் எல்லா உயிர்களுக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. காதலர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். காதல் அழிவதில்லை, காதலர்கள் அழிவதுண்டு. காதல் பொய்யானதில்லை, காதலர்கள் பொய்யானதுண்டு. காதல் அழுவதில்லை, காதலர்கள் அழுவதுண்டு. காதல் பிரிவதில்லை, காதலர்கள் பிரிவதுண்டு. காதல் தோற்றதில்லை, காதலர்கள் தோற்பதுண்டு. காதல் எல்லா உயிர்களுக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. காதலர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் என தன்னுடைய கவிதையை படைத்திருந்தார் ஈரோடு மாவட்டம் காகம் குளத்துப்பாளையம் இளங்கோவன்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை தர்மபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள் தந்திருக்கும் ஜன்னலோரம். ஜன்னலோரம் சாய்ந்த நேரம் ஜாதி மல்லி வாசனை சாமரமாய் வீசி சென்றது. புத்தக ஏடுகளை வாசிக்கையில் வசந்தமாய் கிட்ட கிட்ட வந்து கிச்சு கிச்சு மூட்டி சென்றது முல்லைப்பூ வாசனை. தேகம் தழுவி என்னை திக்குமுக்காட செய்துவிட்டு சென்றது என் தென்றல் காதலி. மெல்ல மெல்ல பக்கம் வந்து கண்ணம் கிள்ளி சென்றது மெல்லிய பூங்காற்று. மெல்ல மெல்ல பக்கம் வந்து கண்ணம் கிள்ளி சென்றது மெல்லிய பூங்காற்று. சரீரத்தில் படர்ந்திட்ட காலை பணி விளக்கி கதகத பூட்டி சென்றது கதிரவனின் கதிரொளி. தூவானத்தின் சாரல் துளிகள் என்னை நனைத்துவிட்டு சென்ற நினைவுகள் என்றும்

சென்றது மெல்லிய பூங்காற்று. சரீரத்தில் படர்ந்திட்ட காலை பணி விலக்கி கதகத கூட்டி சென்றது கதிரவனின் கதிரொளி. தூவானத்தின் சாரல் துளிகள் என்னை நனைத்து விட்டு சென்ற நினைவுகள் என்றும் என் நீங்கா மலரும் நினைவுகளாய். ஜன்னலோரும் சாய்ந்த நேரம் ஜாதி மல்லி வாசனை சாமரமாய் வீசி சென்றது. புத்தக ஏடுகளை வாசிக்கையில் வசந்தமாய் கிட்ட கிட்ட வந்து கிச்சு கிச்சு மூட்டி சென்றது முல்லைப்பூ வாசனை. தேகம் தழுவி என்னை திக்கு முக்காட செய்துவிட்டு சென்றது என் தென்றல் காதலி. மெல்ல மெல்ல பக்கம் வந்து கண்ணம் கிள்ளி சென்றது மெல்லிய பூங்காற்று. மெல்ல மெல்ல பக்கம் வந்து கண்ணம் கிள்ளி சென்றது மெல்லிய பூங்காற்று. தூவானத்தின் சாரல் துளிகள் என்னை நனைத்து விட்டு சென்ற நினைவுகள் என்றும் என் நீங்கா மலரும் நினைவுகளாம். நீண்ட தூர ஜன்னலோர பயணத்தில் மனதில் மின்னல் விட்டி சென்ற நினைவுகளை கவிதையாய் நமக்கு தந்தார் தர்மபுரி மாவட்டம் பாகல்பட்டி பெருமாள்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி திருப்பூர் மாவட்டம் முத்தூர் மூக்கு பாலசுப்பிரமணியன் நீயும் நானும் என்ற தலைப்பில் தந்திருக்கும் கவிதை, நாட்கள் பல கடந்தும் நினைவுகள் மட்டும் நீர்த்து போகாமல் நீயும் நானும். நாட்கள் பல கடந்தும் நினைவுகள் மட்டும் நீர்த்து போகாமல் நீயும் நானும். ஒருவரையொருவர் மௌனத்தை இடம் மாற்றி கொண்ட போது நனைந்தது கைக்குட்டை மட்டுமல்ல, இருவரின் இதயமும் தான். ஒருவரையொருவர் மௌனத்தை இடம் மாற்றி கொண்ட போது நனைந்தது கைக்குட்டை மட்டுமல்ல, இருவரின் இதயமும் தான். வார்த்தைகளை தேடுகிறோம் வாய்த்திறக்காமலே நீயும் நானும். வார்த்தைகளை தேடுகிறோம் வாய்த்திறக்காமலே நீயும் நானும் என நீயும் நானும் என கவிதை தந்திருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் முத்தூர் மூக்கு பாலசுப்பிரமணியன்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் முறுக்கமாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ், சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49th துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.
4: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிமிட மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பர்களே. இப்போ சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு பயம் அப்படின்னா, சர்க்கரை நோய் வந்துருச்சா, வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து அதனுடைய பின் விளைவுகளை பற்றி உடனே யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு பக்கம் ஒரு சில பேர் எடுப்பாங்க, ஒரு சில பேர் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்குவாங்க, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க ரொம்ப கடினமாக எடுத்துக்குவாங்க. பட்டு நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, வந்து சர்க்கரை நோய் வந்துச்சா அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம வந்து வந்த உடனே நம்ம மாத்திரை தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. இதை வந்து நம்ம வந்து முறையான ஒரு வைத்தியம், முறையான டாக்டர்கிட்ட எடுத்து ஒரு டீம் ஒர்க் பண்ணோம்னா நம்ம மாத்திரைகள் இல்லாமல் கூட வந்து சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை நாங்கள் வந்து டயபெட்டிக் ரிமிஷன் சொல்லுவோம். க்யூர் அப்படின்றது கிடையாது, நம்ம வந்து சர்க்கரையை வந்து குணப்படுத்த முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் மெடிசன்ஸில் மாத்திரைகள் எல்லாமே அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த ஒரு வருடங்களாக வந்து நாங்கள் வந்து இதில் யார் யார் விருப்பப்பட்டாங்களோ அந்த மாதிரி சில பேரெல்லாம் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு அவங்க விருப்பத்தின் பேரில் பண்ணோம். அதை தொடர்ந்து எங்களுக்கு தனியாக ஒரு நம்பர் வச்சு அவங்களை டெய்லி நாங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா 100 மேலே வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மருந்து மாத்திரை எதுவும் இல்லை, வெறும் உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சிக்கு நாங்கள் சொல்கிறத க்ளோஸாக ஃபாலோ பண்ணி ரெகுலராக வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க இங்கே வந்து எங்களுக்கு பார்த்து பிளட் டெஸ்ட் காமிச்சிட்டு போகிறாங்க. தூரமாக இருக்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு வந்து மெசேஜ் மட்டும் அனுப்பி விடுறாங்க, ரிப்போர்ட்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருக்கிற நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது தொடர்ந்து நம்ம வந்து எல்லோரும் பயப்பட தேவையில்லை. சர்க்கரை நோய்களை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். லைக் வந்து உணவு கட்டுப்பாடு, அதே நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி, இது ரெண்டும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோம்னா 100% வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து இது எல்லாருக்கும் முடியுமானா, எல்லாருக்கும் முயற்சி பண்ணலாம், பட் யாராருக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் உங்களுக்கு ரீசெண்டாக சுகர் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணி, அதாவது ரெமிஷன் பண்ணலாம், அதாவது இப்போ ரெமிஷன் பண்ணி அவங்களுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணி மாத்திரை இல்லாமல் வந்து போகலாம். இது எப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய வந்து கடந்த 3 சராசரி ரிப்போர்ட் வந்து 6.5 கீழே இருக்குது. தொடர்ந்து 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது. அதே நேரங்களில் எந்த மெடிசின்ஸுமே எடுக்கவே இல்லை. அப்போனா இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த டயபெட்டிக் ரெமிஷன் சொல்லுவாங்க, டயபெட்டிக் வந்து சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாம். இதை நாங்கள் எப்படின்னா தொடர்ந்து வந்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு தேவை விஷயம்னா தொடர்ந்து மானிட்டர் பண்ணும், கண்டிப்பாக வந்து சுகர் வந்து கூடுதா குறைதான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நாங்கள் சொல்கிற உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் பண்ணணும். நாங்கள் சொல்கிற உடற்பயிற்சிகள் செய்யணும். தொடர்ந்து எங்களுடைய ஃபாலோஅப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து. அது அப்படி இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி மருந்து மாத்திரை எல்லாமே வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் அதுதான். மாத்திரை மருந்துனாவே ரொம்ப பயமாக இருக்குது சார். மாத்திரையை வந்து சுகரை வந்து நம்ம வந்து மாத்திரை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா, கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியினர்களே, கண்டிப்பாக வந்து இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து எங்களுடைய வந்து நம்பர் உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட கால் பண்ணிங்கன்னா அதுக்கான வந்து தனியாக டீம் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, அவங்களுக்கு உங்களுக்கு முறையான ஆலோசனை பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரீ டைத்தில் எங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய நம்பர் கொடுப்பாங்க, நாங்கள் கால் பண்ணலாம். இல்லை நேரடியாக விசிட் பண்ணாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதற்கான வழிமுறைகள் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்ங்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. சிறப்பான வந்து

0: டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலை படைப்பாளிகளில் இனி ஏது மிச்சம்? நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு ஏது மிச்சம். ஆயுள் தெரியாத கணக்கு, எழுதிய யமன் மட்டும் அறிந்த ரகசியம். வரவு இல்லாத கணக்கு, உழைத்த நான் மட்டும் இருப்பதே அதிசயம். வியர்வையின் சொட்டுகள் கண்முன்னே, மாத இறுதியில் செலவுகள் ஒவ்வொன்றாக பின்னே. நான் சேமிக்காத பணம் இப்போதெல்லாம் வருத்தம். விலைவாசிகள் உயர்வு, ஆசைகள் எல்லாம் கனவு. இப்போது உறவுகள் எல்லாம் தூரம். வாழ்க்கையில் இனி ஏது மிச்சம்? ஆயுள் தெரியாத கணக்கு, எழுதிய யமன் மட்டும் அறிந்த ரகசியம். வரவு இல்லாத கணக்கு, உழைத்த நான் மட்டும் இருப்பதே அதிசயம். வியர்வையின் சொட்டுகள் கண்முன்னே, மாத இறுதியில் செலவுகள் ஒவ்வொன்றாக பின்னே. நான் சேமிக்காத பணம் இப்போதெல்லாம் வருத்தம். விலைவாசிகள் உயர்வு, ஆசைகள் எல்லாம் கனவு. இப்போது உறவுகள் எல்லாம் தூரம். வாழ்க்கையில் இனி ஏது மிச்சம் என ஏது மிச்சம் என்ற தலைப்பில் கவிதை எழுதி அனுப்பி இருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.
6: ஒரே ஒரு ஊரில் ஒரு வீடு, உறவுகள் கூடும் கிளிகூடு, இந்த அன்பை போல வேறு

0: கோடை பண்பலை 100.5 சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸ் உடன்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸின் தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ் அக்டோபர் 2 முதல். 1000+ மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: வழங்கிய பண்பலை படைப்பாளிகள்.
3: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை தந்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன். சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு அண்ணல் காந்தி. அந்நியர் இதயத்திலும் ஆழமாய் இறங்கிய மின்னல் காந்தி. அண்ணல் காந்தி அந்நியர் இதயத்திலும் ஆழமாய் இறங்கிய மின்னல் காந்தி. ஆடையை அரை ஆடையாக அணிந்து வந்தாலும் உண்மையை முழுமையாக உடுத்தி கொண்டவர். ஆடையை அரை ஆடையாக அணிந்து வந்தாலும் உண்மையை முழுமையாக உடுத்தி கொண்டவர். அண்ணலின் ஒத்துழையாமை இயக்கம் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஒத்துழை

ஒத்துழைப்பை தந்தது. அண்ணலின் ஒத்துழையாமை இயக்கம் சுதந்திர காற்றை சுவாசிக்க ஒத்துழைப்பை தந்தது. உப்பு சத்தியாக்கிரகம் நம் சுதந்திர சோற்றுக்கு உப்பு போட்டது. உப்பு சத்தியாக்கிரகம் நம் சுதந்திர சோற்றுக்கு உப்பு போட்டது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உன்னத சுதந்திரம் உள்ளே வர உதவி செய்தது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உன்னத சுதந்திரம் உள்ளே வர உதவி செய்தது. அந்நியரின் பேராயுதங்களை வீழ்த்தியது அண்ணலின் அகிம்சை எனும் அழியாத பேராயுதம். அந்நியரின் பேராயுதங்களை வீழ்த்தியது அண்ணலின் அகிம்சை என்னும் அழியாத பேராயுதம். விதேசம் இல்லாத தேசம் காண இந்திய தரிகளில் சுதேசம் நெய்தவர். விதேசம் இல்லாத தேசம் காண இந்திய தரிகளில் சுதேசம் செய்தவர். ராட்டையை மட்டும் சுற்றவில்லை, சுதந்திர கனவை சுமந்து இந்திய நாட்டையும் சுற்றியவர். ராட்டையை மட்டும் சுற்றவில்லை, சுதந்திர கனவை சுமந்து இந்திய நாட்டையும் சுற்றியவர். அவரின் கைத்தடிக்கு முன்னால் துப்பாக்கிகள் தோற்று ஓடின. அண்ணலின் கைத்தடிக்கு முன்னால் துப்பாக்கிகள் தோற்று ஓடின. வட்ட கண்ணாடியில் உலகத்தை பார்த்தவர் அதே வட்ட கண்ணாடியில் இப்போது உலகம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. வட்ட கண்ணாடியில் உலகத்தை பார்த்தவர் அதே வட்ட கண்ணாடியில் இப்போது உலகம் அவரை பார்த்து கொண்டிருக்கிறது. அவரின் இடுப்பில் செருகிய கடிகாரம் சுதந்திரமாய் ஓடியது. அவரோ சுதந்திரத்துக்காய் ஓடினார். அவரின் இடுப்பில் செருகிய கடிகாரம் சுதந்திரமாய் ஓடியது. அவரோ சுதந்திரத்திற்காய் ஓடினார். அதனால்தான் நாம் இன்று சுதந்திரமாய் உட்கார்ந்திருக்கிறோம். அவரின் பொக்கை வாய் சிரிப்பில் மகிழ்ச்சி சிந்துகிறது. ரூபாய் நோட்டில் மட்டுமல்ல இந்திய நாட்டிலும் அண்ணலின் பொக்கை வாய் சிரிப்பினில் மகிழ்ச்சி சிந்துகிறது. ரூபாய் நோட்டில் மட்டுமல்ல இந்திய நாட்டிலும் அண்ணல் காந்தியின் அருமை பெருமைகளை அழகு தமிழ் கவிதையாய் படைத்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாழையம் ரவிச்சந்திரன்.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு மனநலம். மனநலம்.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
2: சூப்பர்.
3: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்.
6: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 3,000 எக்ஸ்சேஞ்ச் bonus. ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி தேனி மாவட்டம் எர்சக்கநாயக்கனூர் லட்சுமணன் தந்திருக்கும் நெகிழிப்பை கண்கவர் வண்ணங்களில் காண்போரை வியக்க வைத்தேன். கண்கவர் வண்ணங்களில் காண்போரை வியக்க வைத்தேன். உனக்கு ஓர் நிறம் உண்டு, உனக்கும் ஓர் நிறம் உண்டு. பல வண்ணங்களில் மனிதன் கைகளில் அணிவகுத்து நின்றேன். பல வண்ணங்களில் மனிதனின் கைகளில் அணிவகுத்து நின்றேன். வீடுகளிலும் கடைகளிலும் வரிசையாய் அமர்ந்திருந்தேன். வீடுகளிலும் கடைகளிலும் வரிசையாய் அமர்ந்திருந்தேன். உன்னை ஓரம் கட்டி என்னை கைகளில் கௌரவமாக பிடித்து சென்றார்கள் மனிதர்கள். அழகான நெகிழிப்பை நான் தான் என்று உன்னை ஓரம் கட்டி என்னை கைகளில் கௌரவமாக பிடித்து சென்றார்கள் மனிதர்கள். அழகான நெகிழிப்பை நான் தான் என்று மண்ணையும் மண் வளத்தையும் அழிக்க மனிதன் கண்டுபிடித்த ஆயுதம் என்று மண்ணையும் மண் வளத்தையும் அழிக்க மனிதன் கண்டுபிடித்த ஆயுதம் என்று நெகிழிப்பை கவிதையை எழுதி அனுப்பியிருந்தார் தேனி மாவட்டம் எர்சக்கநாயக்கனூர் லட்சுமணன்.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பண்பலை படைப்பாளிகளில் இனி கரூர் ராயனூர் மனவை சாகுல் அமைது தந்திருக்கும் தலைப்பு நவராத்திரி. கல்யாணி தன் கணவனிடம் கூறினால் நவராத்திரி பண்டிகை வருகிறதே, பொம்மைகள் வாங்கி வாருங்கள் என்று. கணவன் செந்தில்குமார் சொன்னார், என்ன அவசரம், இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது, நல்ல பொம்மைகள் சீக்கிரம் விற்றுவிடும், கடைசியில் சென்றால் சில பொம்மைகளை மட்டுமே வாங்க முடியும். என்ன பொம்மைகள் வாங்க வேண்டும்? காமாட்சி விளக்கு பூஜைக்கு ஒரு ஜோடி, கருட சேவைக்கு என்று வடிவமைத்த பொம்மைகள் ஒரு ஜோடி, குற்றால அருவியில் குளிப்பது போன்ற பொம்மை ஒரு ஜோடியும், முப்படை தளபதிகள் உள்ளது போன்ற ஒரு ஜோடியும், துர்கா ஜோடியும், நரசிம்ம அவதாரம் போல் ஒரு ஜோடியும், 18 சித்தர்கள் உள்ளது போன்ற பொம்மைகளும், இன்னும் பல வகை பொம்மைகளும் வாங்கி வாருங்கள். இதை கேட்ட கணவனுக்கோ மயக்கமே வந்துவிட்டது. நவராத்திரி கொலு பொம்மைகள் அனைத்தும் நம் வீட்டிற்கே வந்துவிட்டால் மற்றவர்கள் எதை வாங்கி செல்வார்கள் என கணவன் சொல்ல, கல்யாணியோ பாட துவங்கிவிட்டாள். நவராத்திரி சிவராத்திரியானது, வீட்டில் அனைவரும் சிரித்து மகிழ்ந்தார்கள், கவலைகளை மறந்து என நவராத்திரியின் சுவாரஸ்யங்களை சுவைப்பட தந்திருக்கிறார் கரூர் ராயனூர் மனவை எம் சாகுல் அமைது.

கோடை பண்பலை நிற்பொழி ஐந்தில் பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி சேலம் ஓமலூர் பாலக்குட்டப்பட்டி அறிவழகன் தந்திருக்கும் மறுசுழற்சி எப்போது, மறுசுழற்சி எப்போது எனும் கவிதை. மக்காத குப்பைகள் கூட மறுசுழற்சிக்கு போகும்போது மண்ணில் புதைந்தால் மக்கி போகும், தீயில் எரிந்தால் சிதைந்து சாம்பலாகும். மக்காத குப்பைகள் கூட மறுசுழற்சிக்கு போகும்போது மண்ணில் புதைந்தால் மக்கி போகும், தீயில் எரிந்தால் சிதைந்து சாம்பலாகும். மனிதனின் கண்களை மனிதம் கொண்டு மறுசுழற்சிக்கு கொடுப்பது எப்போது, மனிதனின் கண்களை மனிதம் கொண்டு மறுசுழற்சிக்கு கொடுப்பது எப்போது? மக்காத குப்பைகள் கூட மறுசுழற்சிக்கு போகும்போது மண்ணில் புதைந்தால் மக்கி போகும், தீயில் எரிந்தால் சிதைந்து சாம்பலாகும். மனிதனின் கண்களை மனிதம் கொண்டு மறுசுழற்சிக்கு கொடுப்பது எப்போது? இது சேலம் ஓமலூர் பாலக்குட்டப்பட்டி அறிவழகன் தந்திருக்கும் மறுசுழற்சி எப்போது எனும் கவிதை.

0: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: பண்பலை படைப்பாளிகளில் எனி ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன் தந்திருக்கும் தலைப்பு, பெண்ணே பெண்ணே நீ என்றுமே மதிப்பு உடையவள், நாளும் உனக்கு நன்மைதான், நம்மால் முடியுமா என நினைக்காமல் நம்பு உன்னால் முடியும். பெண்ணே நீ என்றுமே மதிப்பு உடையவள், நாளும் உனக்கு நன்மைதான், நம்மால் முடியுமா என நினைக்காமல் நம்பு உன்னால் முடியும். ஊரென்ன சொன்னால் என்ன, உண்மையை உரை, உழைத்து உயர்ந்து விடு, உனக்கு என்றுமே வெற்றிதான். ஊரென்ன சொன்னால் என்ன, உண்மையை உரை, உழைத்து உயர்ந்து விடு, உனக்கு என்றுமே வெற்றிதான். வாழ்வது ஒரு முறைதான், வளமோடு வாழ்ந்திடு. வாழ்வது ஒரு முறைதான், வளமோடு வாழ்ந்திடு. வன்மையான வாழ்க்கையோடு வளர்ந்திடுவாய் என்றும், வண்ணமயமான வாழ்க்கையோடு வளர்ந்திடுவாய் என்றும். வாழ்வது ஒரு முறைதான், வளமோடு வாழ்ந்திடு, வண்ணமயமான வாழ்க்கையோடு வளர்ந்திடுவாய் என்றும். குடும்பங்களோடு கூடியென்றும் கொண்டு வருவாய் வாழ்க்கையை, குடும்பங்களோடு கூடி என்றும் கொண்டு வருவாய் வாழ்க்கையை, குடும்பங்களோடு கூடி என்றும் கொண்டு வருவாய் வாழ்க்கையை. நல்லதையே செய்து என்றும் நலமுடன் வாழ்ந்திடுவாய், குடும்பங்களோடு கூடி என்றும் கொண்டு வருவாய் வாழ்க்கையை, நல்லதையே செய்து என்றும் நலமுடன் வாழ்ந்திடுவாய் என பெண்ணே என்ற தலைப்பில் பெண்களுக்கு அறிவுரை தந்திருந்தார் பண்பலை படைப்பாளிகளில் ஈரோடு மாவட்டம் விசயமங்கலம் குணசீலன்.

அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜகன், சுமலதா, ஜே பி ரமேஷ்குமார், பாக்யா.

0: ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன். அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.
1: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம்.
2: ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும்
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: உலகம் ஃபுல்லா கேன்சருக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கலாம், ஆனா நமக்கு தேவை ஒரு நல்ல ஆன்சர். வேர்ல்ட் ஹாஸ் இட், வி ஹாவ் இட். வேர்ல்ட் கிளாஸ் கேன்சர் டெக்னாலஜி, அட்வான்ஸ் கேர் ஒரே இடத்துல. அதுதான் ஜெம் கேன்சர் சென்டர். கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், கோவை.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களோடு இணைகிறார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே, நம்ம நேத்து என்ன விஷயம் பார்த்தோம்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்திப்போமா? 18 வயதுக்கு குறைவான எந்த ஒரு நபரும் சட்டத்தின் பார்வையில் ஒரு குழந்தை தான். அந்த குழந்தை கொடுக்கின்ற சம்மதம் சட்டப்படி செல்லாத சம்மதம், பாலியல் வன்முறையை பொறுத்தவரை. இது ரெண்டு விஷயத்த பார்த்தோம். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நல்லது எது, கெட்டது எது, ஆபத்து எதுன்னு பிரித்தறியக்கூடிய பக்குவம் அந்த வயதுல இருக்காது அப்படிங்கறதுனால. ஒரு முக்கியமான ஒரு கவிதை, நான் தனித்திருந்த நள்ளிரவு ஒன்றில் நீ என் அறியாமையையும் பலமின்மையையும் பயன்படுத்தி கொண்டாய். எனக்கு எப்படி தெரியும் அது என் தவறில்லை என்று? ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்த ஒரு குழந்தை பேசுகின்ற ஒரு கவிதை அது. இந்த கவிதையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த அடிப்படை கட்டமைப்பு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒரு கூரை உறுதியா நிக்கணும்னா எப்படி அஸ்திவாரம் முக்கியமோ, அதே போல இந்த சட்டமும் நிலைத்து நிக்கணும்னா 5 முக்கிய கோட்பாடுகள் முக்கியம். இதை காவல்துறை, மருத்துவர்கள், நீதிபதி, ஏன் பெற்றோர்கள், நாம் அனைவரும் இதை கட்டாயம் கடைபிடித்தாக வேண்டும். இதுக்கு குழந்தையினுடைய முதல் நலன் எதை சொல்றது அப்படின்னா, எந்த பாலியல் நிகழ்வு நடந்தாலும் குழந்தையினுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லது, குழந்தை நலனுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. எல்லாம் என்ன சொல்லுவாங்க, குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும், ஊர் உலகம் தப்பா பேசும், எதிர்த்தரப்பு ஆளு பெரிய ஆளு, அதனால சமாதானம் பேசிக்கலாம். இது எல்லாத்தையும் எதையுமே நீங்க காதல வாங்காதீங்க. அந்த குழந்தைக்கு உடைஞ்சு போன மனசு, அதை எப்படி சரி பண்றது, அந்த குழந்தையை சட்டப்படி எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் குழந்தையின் நலனை உச்சத்தில் வைத்திருக்கிறோம் என்று சட்டம் சொல்லுகிறது. ரெண்டாவது, குழந்தைய பாதிக்கப்பட்டு வரும் பொழுது நம்ம அறியாம நம்ம கேட்போம், என்ன கேட்போம்னா, ஏன் அந்த நேரத்துல நீங்க போன, அவர் கூப்பிட்டா நீ உடனே போயிடுவியா அப்படின்னு அந்த குழந்தை மேல போய் குத்தம் சொல்லுவோமே தவிர, என்ன நடந்தது, எப்படி நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம அதிக நேரம் பேச மாட்டோம். அப்படி நம்ம கேக்குற கேள்வி ஒரு முறை நடந்த வன்முறையை விட அதிகமா அந்த குழந்தைய குத்தி கிழிச்சிரும். அதனால அதிர்ச்சியில இருக்கிற குழந்தைகிட்ட மேலும் ஒரு குற்ற உணர்ச்சியை நாம் திணிக்க கூடாது. சட்டப்படியான பாதுகாப்பை தருவதுதான் ரொம்ப முக்கியம். அதோட இல்ல, அந்த குழந்தையினுடைய பேரு, புகைப்படம், முகவரி, படிக்கிற பள்ளி, அந்த மாதிரி அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற எதையும் எந்த மீடியாலையும் பகிர்ந்துடக்கூடாது. ஏன்னா காயம் ஆறிடும். சமுதாயம் கொடுக்கின்ற அந்த இரக்கமற்ற பார்வை, முத்திரை, அதெல்லாம் வாழ்நாள் முழுதும் அந்த குழந்தைய வாழ விடாம பண்ணிடும். அதனால டிவியும் சரி, செய்தித்தாள்களும் சரி, வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற மீடியாக்களும் சரி, யாருமே வந்து குழந்தையினுடைய அடையாளத்தை பகிரக்கூடாது. அப்புறம் இந்த விசாரிக்கும் போது குழந்தைய குழந்தையா ட்ரீட் பண்ணணும். விசாரணை செய்கிற காவல் அதிகாரி, மருத்துவ பரிசோதனை செய்கிற மருத்துவர்கள், நீதிமன்றம், அவங்க எல்லாருமே குழந்தையை அச்சுறுத்தாத வகையில அமைதியா, குழந்தை வாய்

0: திறந்து நல்ல ஒரு ஃப்ரீயா பேசுற ஒரு சூழ்நிலைய உண்டாக்குனாதான் அந்த குழந்தை மன உளைச்சலில் இருந்து மீண்டு உண்மையே பேச ஆரம்பிக்கும். அந்த சூழ்நிலைய எல்லாரும் கட்டாயம் ஏற்படுத்தி தரணும். பயத்தினாலேயோ மிரட்டல்னாலேயோ குழந்தைங்க சொல்ல தயங்கும். அப்ப பெரியவர்கள் அவங்க பார்வையை திணிக்காம இருந்தாதான் குழந்தை சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல முடியும். அதனால இந்த கோட்பாடுகளை எல்லாம் கடைபிடித்தால்தான் குழந்தையை பேச வைக்க முடியும். அப்பொழுதுதான் குழந்தையிடமிருந்து நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரும். நம்ம உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை பார்ப்போம். இதுவும் கற்பனை தான். ஒரு கிராமத்துல ஒரு சிறுமிக்கு அநீதி இழைக்கப்பட்டதுங்கிற செய்தி பரவுன உடனே அந்த ஊர்க்காரர் என்ன செஞ்சாரு, ஐயோ பாவம் இந்த சின்ன பொண்ணு, அதுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த பள்ளிச்சீருடையில சிரிச்சிட்டு இருக்கிற அந்த பெண்ணோட புகைப்படத்தை வாட்ஸ்அப்ல போட்டுட்டாரு. ஆனா அடுத்த சில மணி நேரத்துல ஊர் முழுதும் பரவி கடைத்தரு பள்ளி எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குழந்தைய ஒரு விசித்திர பொருள் மாதிரி பார்க்க தொடங்கிட்டாங்க. பரிதாபம் அப்படிங்கிற பேர்ல விழுந்த அந்த பார்வைகள் எல்லாம் தாங்க முடியாம அந்த சிறுமி பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு அழுது அடம் பிடிச்சிட்டா. அதனால அவளுடைய கல்வி பாதிக்கப்பட்டுடுச்சு. பரிதாபப்பட்டு பகிர்வதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். இந்த அடிப்படை கோட்பாடுகளை எல்லாம் நாம் கடைபிடித்தால்தான் உண்மையான செயல் என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும். மீண்டும் சொல்கிறேன், உதவி தேவைப்பட்டால் 1998 24 மணி நேரம் இயங்கும் தொலைபேசியை உங்கள் உதவிக்கு அழையுங்கள். நம்ம நாளைக்கு பாக்ஸோ சட்டத்தின் கீழே முதல் குற்றமான ஊடுருவும் பாலியல் தாக்குதல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: சட்டம் சம்பந்தமான விளக்கங்களை தந்தார் சென்னை உயர் நீதிமன்ற மேனாள் நீதிபதி எஸ் விமலா அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்களும் சட்ட உதவி பெற விரும்பினால் நிலைய இயக்குனர் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள் நிகழ்ச்சி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு உங்கள் கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது
2: ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய
1: ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள்.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: இனிய வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அச்சி இலையில பார்த்தேன்.
2: இல்ல, நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
2: அது தாராபுரம் RR.

0: சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: நேர்களே, உங்கள் மனதை வருடும் பாடல்களோடும் உள்ளத்தை தொடும் இசையோடும் பயணிக்க காத்திருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் கிரகப்பிரவேசம் படத்திற்காக. பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் திருப்பூர் தேவனாம்பாளையம் சேகர், செல்வி, இலக்கியா, சதீஷ், மூர்த்தி இவர்களுக்காக பாடலை பாடுகிறார்கள் டிஎம் சௌந்தரராஜன், பி சுசீலா. பாடலுக்கு இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். படம் வெளிவந்த ஆண்டு 1976.

இசை பாடம் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடல் ராஜா படத்திற்காக. 1972 வெளிவந்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஈரோடு கவுந்தப்பாடி வடக்கு வீதி சதாசிவம், பூங்கொடி, பிரியா, கண்ணன், ஆனந்த். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை எழுதியவர்

0: கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார் டி எம் சௌந்தரராஜன்.
1: கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா சுடிப்பது நான்னா, கல்யாண பொண்ணு கடை பக்கம் போனா கண்ணால பார்த்து துடிப்பது நானா, காதல் போதை

இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. இலை விடும் போதே மலர் விடும் ரோஜா, பறிப்பவன் யாரோ நான் அல்லவோ. ராதாமோகம் ராஜா யோகம், ராதாமோகம் ராஜா யோகம்,

0: la la la la la. ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம்

0: சர்ப்ரைஸ் தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட்போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
3: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேர்களே, காவிய தென்றலால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி வரும் பாடல் குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக. மயிலாடுதுறை செம்பனார் கோவில், கௌரி புருஷோத்தமன், கனகவல்லி பலராமன், யோகேஷ் அமுதா, செல்வம் மாதேஸ்வரன் விருப்பத்திற்காக. மாசு விஸ்வநாதன் இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா. படம் வெளிவந்த ஆண்டு 1965.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க? ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பார்த்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிள்ளை அரிசினா
3: அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிள்ளை அரிசி தான்.
4: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

பாடும் பண்பலை 100.5 இது கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி வஞ்சிக்கோட்டை வாலிபன். இந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் பி லீலா, ஜிக்கி. படம் வெளிவந்த ஆண்டு 1958. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் கோவை நரசிபுரம் கந்தசாமி, ஜான்சிராணி, பிரியங்கா, தீனதயாளன், வேணி, முத்துக்குமார். இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. பாடலுக்கு இசை சி ராமச்சந்திரா. பாடலை எழுதியவர் கொத்தமங்கலம் சுப்பு.

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
2: என்ன அண்ணாச்சி, வீட்டு விசேஷத்துல விருந்து வச்சு ஜமாயிச்சிட்டீங்க, ஊ மாதிரி சாப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் அண்ணாச்சி இலையில பாத்தேன்.
3: இல்ல, நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சது வீட்டுக்கு மட்டும் இல்ல விருந்துக்கும் சிறந்தது. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
2: ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா
3: அது தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.

அச்சலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி வண்ணக்கிளி படப்பாடல் இதோ இவர்களுக்காக. நாமக்கல் ஓலப்பாளையம் விஜயலட்சுமி, மதிவாணன், சுகந்தி, விமல்ராஜ், ஆனந்த், ரஞ்சித் குமார். கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி பாடல் வரிகளில் பாடலை பாடுகிறார் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன். படம் வெளிவந்த ஆண்டு 1959.

0: கொஞ்சம் பார்த்துக்கடா.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: யானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
5: சூப்பர்.
6: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 துவக்க விழா கொண்டாட்டம்.
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர்களே, இடைவிடாத இசை கொண்டாட்டமாய் உங்கள் நெஞ்சம் ரசித்த பாடல்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. சொல்லும் நேரம் பிற்பகல் 1:37. நிகழ்ச்சியில் இனி கண்ணன் வருவான். 1970 வெளிவந்த பட பாடல் இதோ இவர்களுக்காக. மதுரை, வில்லாபுரம், சத்யசீலன், ராஜேஸ்வரி, சகிலாமேரி, ஜெயசூர்யா, தயானந்த். கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் பி. சுசீலா. இசையமைத்தவர்கள் சங்கர் கணேஷ்.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பதில்களை நேயர்களுக்கு புற்றுநோய் சம்பந்தமாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: நிறைய நேயர்களுடைய சந்தேகம் இது, போக்குவரத்து காவல்துறையினராக இருக்கட்டும், வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறவங்க, மற்ற ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே அதிகமாக அவங்களுடைய பணியில் இருக்கும் பொழுது மாஸ்க் போடாமல் சில நேரங்கள் வேலை பார்க்கும்போது அந்த தூசுக்கள் பெயிண்ட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே நுரையீரலுக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலேயே நுரையீரல் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சைக்கு சிறந்த மருத்துவர்களில் நீங்களும் ஒருவர். இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன விதமான ஆலோசனைகள் கொடுப்பீங்க சொல்லுங்களேன்.
2: பெயிண்டர்ஸ் பற்றி சொன்னீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படின்னா பெயிண்டிங் எப்படி பண்ணுவாங்க, சில டைம் மேலே பார்த்துட்டு சீலிங்கில் அடிக்கணும், சில டைம் சைடில் வந்து அடிக்கணும், சில டைம் பெயிண்ட் விதவிதமாக இருக்கும், ஸ்ப்ரேவாக இருக்கும், அல்லது சில டைம் ஜஸ்ட் ப்ரஷ் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். பெயிண்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா அதில் சில விஷயங்கள் நம்ம நுரையீரலுக்கும் நம்ம தோலுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். எல்லா பெயிண்ட் கம்பெனி மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு மாஸ்க் போட்டுட்டோ அல்லது கிளவுஸ் போட்டுட்டோ நீங்கள் பண்ணணும்னு அவன் எல்லோரும் எழுதியிருப்பாங்க. ஆனால் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்கிற பெயிண்டர் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, வெளியில நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை யாருமே எந்த அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறதில்ல. இது வருஷ கணக்கில், இப்போ ஒரு பெயிண்டர் அவர் வாழ்க்கையை வந்துட்டு 25 வயசில் ஆரம்பித்தாருன்னா 50 வயசில் தான் கேன்சர் வரும். ஸோ அது வரைக்கும் அவர் சுவாசிக்கிற அந்த கெமிக்கல்ஸு, அந்த ஸ்மெல்லு, அந்த தூசி, பவுடர், சிமெண்ட்டு எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோய் இந்த பாப்புலேஷனில் ரொம்பவே அதிகம். இப்போ நுரையீரல் புற்றுநோய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது ஒரு கட்டடம் கட்டுறவங்களில் மேஸ்திரியிலேருந்து பெயிண்டர் வரைக்கும் அந்த நுரையீரல் புற்றுநோய் வரதுக்கான சான்ஸ் மிக மிக அதிகம். ஏன்னா ஃபுல் அந்த ஆன்ஸ்லாட் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ப்ளஸ் எல்லாரும் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்பப்போ வந்து செக் பண்ணுவாங்க, எல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஹெல்மெட் போட்டுருக்காங்க, இல்லை இது போட்டிருக்காங்களான்னு. ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பாவம் அவங்கெல்லாம் பண்ணுறதில்ல, சரி இது முன்னாடியே சொல்லியிருந்தால் நாங்கள் பண்ணியிருப்போமே அப்படின்னு எல்லோரும் சொல்லிடுறாங்க.
1: இதை கேட்டுட்டு நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு
2: இருக்குது. ஏன்னா மாஸ்க்ன்றது இப்போலாம் கொரோனாவில் எல்லோரும் மாஸ்க் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ மாஸ்க் போடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் கண்களையும் நம்ம வந்து பாதிக்கப்படாமல் நம்ம பார்த்துக்கணும்.
1: பெரிய மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சிமெண்ட் முட்டை தூக்குறவங்க
2: மாஸ்க்
1: போட மாட்டாங்க,
2: போடவே மாட்டாங்க.
1: சாலையோர வியாபாரிகள் பொழுதுனைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த தூசு, வாகன போக்குவரத்து இருக்கிற தூசு அவங்களுக்கும் பாதிக்கும்.
2: சிமெண்ட் குடவுன் இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே ஒர்ஸ்ட். பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு குடவுனுக்கு போனேன், அவ்வளோ தூசு இருந்துச்சு அந்த குடவுனில். யாருமே அந்த அந்த வேலை செய்கிறவங்க தலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிமெண்டாக தான் இருந்துச்சு, ஃபுல்லாக அவங்க அந்த பவுடர்லேயே இருக்காங்க. இவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஃப்யூச்சரில். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம ரொம்ப கேர் எடுத்து செய்யணும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்துட்டு எவ்வளோ கஷ்டம்.

0: காஸ்ட்லி ப்ளஸ் அவங்க வருங்காலத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது நம்ம புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும்.
1: நல்ல தகவலை கொடுத்தீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
3: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க. 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
4: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

காற்றலைகளில் காலத்தை வென்ற காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. நிகழ்ச்சியில் இனி பாசவலை. உடுமலைப்பேட்டை மெய்யப்பன் விருப்பத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடலை பாடுகிறார் சி.எஸ். ஜெயராமன். பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். படம் வெளிவந்த ஆண்டு 1956.

கொஞ்சம் மொழி குழந்தை செல்வம் நிறைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, நல்ல குலவிழக்காய் மனைவி வந்து அமைந்ததாலே, கம்பி தமையன் ஒன்று சேர்

0: டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு.
1: இந்த வைப் செம்மையா இருக்கு. Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

நேர்களே, வானலைகளில் வர்ண ஜாலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி மகாதேவி பட பாடல். விருதுநகர், ராஜபாளையம், ராமதிலகம், சிவா, சுப்பிரமணியம் இவர்களுக்காக 1957 வெளிவந்த படத்தின் பாடலை பாடுகிறார்கள் ஏ எம் ராஜா, பி சுசீலா. இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை எழுதியவர் தஞ்சை என் ராமையா தாஸ்.

0: கேட்கலாம் உத்தமன் பட பாடல். திண்டுக்கல் முள்ளிப்பாடி கிராமம் சாமித்துறை, லுமின்ராஜ், மரிய தீபராணி, ரியோ இன்ஃபென்டா இவர்களுக்காக 1976 வெளிவந்த படத்தின் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா.
1: படகு படகு ஆசை படகு, படகு படகு ஆசை படகு, போவோமா பொன்னுலகம். படகு படகு ஆசை படகு, படகு.

மணல் வெளி மேலே மணமகன் இருக்கு, மணமகள் பல்லாக்கி போகின்றாள், மனதையும் கல்லாக்கி போகின்ற

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு அஞ்சல் எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உறவுகளுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேயர்களே. உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு அஞ்சல் எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் நெஞ்சில் நிறைந்தவை பகுதி பண்பலை வானொலி கொடைக்கானல் 6241 என்ற முகவரிக்கு. 100.5 இனி கேட்கலாம் மேற்கத்திய இசையில் அமைந்த அதிரடி மெட்டுக்களாய் டோல் தமாக்கா தோல்.

மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் உண்ணாத மயக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அன்பான மதிய வணக்கம். காலையில வேலைய தொடங்குற ஆர்வத்துல இருப்போம், மாலையில வேலைய முடிக்க போற ஆர்வத்துல இருப்போம். ஆனா இந்த மதிய நேரம் இருக்கே, அப்பாப்பா தூங்கலாமா வேலையை தொடங்கலாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்போம். கவலையை விடுங்க, உங்களை உற்சாகப்படுத்தி வேலைக்கான ஊக்கத்தை தர இப்பொழுது வருகிறது டோல் தமாக்கா டோல் நிகழ்ச்சியில் உங்களோடு மகேஸ்வரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு சைக்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் சாங்க கேட்டனே தூக்கம் கொஞ்சம் பறந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப நீங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டே வேலை செய்யறதுக்காக அடுத்த ஒரு பாடலும் வருது, கேட்கலாமா?

0: ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாங்கில் வந்த எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அப்படியே வேற ஒரு உலகத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போயிடுச்சுல. தட்ஸ் மியூசிக்.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
3: சபாஷ், இவ்வளவு வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: பண்பலை நூறு புள்ளியா இது தந்து கொண்டிருக்கும் இனிசை மெட்டு, இது டோல் தமக்கதுல்.

24 நிமிடம். நிமிடங்கள்ல வர இருக்கிறது சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. யாரோட தொகுப்பு? தென்காசி மாவட்டம் புதுசு புலாபுரம் முத்தமாரி அவங்க தான் பாடல் அப்படியே தொகுத்து எழுதி அனுப்பி இருக்காங்க. நாம கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் டோல் தமா கதுல். இப்ப ஒரு மலையாள பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

ராகதேவன் மேஸ்ட்ரோ அவங்களுடைய பாடலை கேட்டா பேரின்பம் அப்படியே கூட தனங்க செய்யும்.

தேன் இசை மீட்டுக்களை இதை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. அடுத்ததா சிங்காரமா ஒரு பாட்டு வரப்போகுது, கமல்ஹாசன் அருண்மொழி குரல்ல. நம்ம பாட்டு கேக்கலாமா?

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

0: பரமத்திவேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
1: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம்

0: அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: ஆமைகளே, இன்று மாலை 4 மணிக்கு வரப்போகுது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி சத்ய ஏஜென்சிஸின் வண்ணத்துறையை. 4:30 பொமெக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள், அணில் முறுக்குமாவு, மங்கன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வண்ணத்துறையை. இன்றைய வண்ணத்துறையை கலக்கல் கேள்வியாக 2:36 இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் டோல் தமாக்கா தூள் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஒரு கன்னட பாடல் பகவான் திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துடலாமா?

0: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: பண்பலை பாடல்களை பரவசமாய் தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கடை பண்பலை 100.5. 2:42 டோல் தமாக்கது. அடுத்ததா நம்ம பாட்டு ஒண்ணு வரப்போகுது மலேசிய வாசுதேவன் சித்ராவின் குரல்கள்ல.

மேற்கத்திய கணங்களை மிடுக்காய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. மணிக்கு வரவிருக்கிறது இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டு விளையாட்டுகள் பஞ்சதந்திரம் தை தை தத்தை. இரவு தாளாட்டாய் வீசும் கொடை தென்றல் 9 மணிக்கு இன்றைய தென்றல் உயிரில் உறைந்தவையாக. 10 மணிக்கு வரக்கூடிய நிவேசகம் அழைக்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களே உங்களைத்தான். வாருங்கள், உங்களுக்கு பிடித்த பாடலை அந்த நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்கள். இன்றைய நிவேசகம் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்போடு.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
5: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
6: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: என்னப்பா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க? என்ன எதுவும் பிரச்சனையா?
10: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, கலக்கல் பண்ற ஆளுகிட்ட போய் பிரச்சனையை கிளப்பிட்டு வந்துட்டாங்க.
9: என்ன பிரச்சனையை கிளப்புறாங்களா?
10: அதாவதுங்கய்யா, கலக்கல்ல வித்தியாசம் கேட்கும் போதெல்லாம் அவங்க கைய புடிச்சு வச்சிருக்காங்க.
9: ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாக்கியா தகராறு இருக்கு, இதுல இது வேறையா? ஏப்பா தம்பி, அவங்க கைய புடிச்சு இழுத்தையா?
11: என்ன கைய புடிச்சு இழுத்தியா?
9: அவங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சு இழுத்தியாப்பா.
11: என்ன கையை பிடிச்சு இழுத்தியாப்பா?
9: ஏன் தம்பி, மாமனும் மாப்பிளையும் கலக்கல்ல இருக்கும்போது கையை பிடிச்சு இழுத்தையா?
11: என்ன கையை பிடிச்சு இழுத்தியா?
9: ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் நமக்கும் வாக்கியா சண்டை இருக்கு.
11: என்ன வாக்கியா சண்டை இருக்கு?
9: ஏயா, நான் கரெக்டா பேசுறேனா?
10: சரி தங்க.
9: அவங்கள நீ கையை பிடிச்சு இழுத்ததுனால புதுசா ஊருக்குள்ள தகராறு வரும்.
11: என்ன தகராறு வரும்?
9: ஏயா, நான் கரெக்டா பேசுறேனா?
10: கரெக்டுங்கய்யா.
9: ஊரை விட்டு.
11: என்ன ஊரை விட்டு?
9: வித்தியாசம் கேட்ட ஆளுகளை கைய பிடிச்சு இழுத்தியா?
11: என்ன கைய பிடிச்சு இழுத்தியா?
9: ஏய், நான் பேசுறது உனக்கு புரியுதா? கைய பிடிச்சு இழுத்தியாடா?
11: என்ன கைய பிடிச்சு இழுத்தியாடா?
9: கைய பிடிச்சு இழுத்தியாடா? கைய பிடிச்சு இழுத்தியாடா?
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு கலக்கல் வண்ண தூரிகை.
12: சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உனக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு.
6: அன்பு நேர்களே, இன்னும் 7 நிமிடங்களில் வரவிருக்கிறது சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் புதுசுப்பிலாபுரம் முத்துமாரி அவர்களின் பாடல் தொகுப்பை கேட்டு ரசிக்கவிருக்கிறோம். நேரமும் 2:54 ஆயிருச்சு. நாமளும் கூட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்துட்டோம். தூக்கம்லாம் ஓரளவு கலைஞ்சிருச்சுங்களா? இல்ல போயே போச்சு அப்படிங்கிறீங்களா? அதாங்க எங்களுக்கு வேணும் மின்னல் மெட்டுக்களை மிடுக்காய் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய டூல் தமாக்கா தூள். மீண்டும் தூளாய் வரும் நாளை பிற்பகல் 2 மணிக்கு. இனிசை மெட்டுக்களை இது எங்களுக்கு தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மகேஸ்வரி.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சேவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும்

0: கேட்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: 100.5 இனி சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து படிக்கும் முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு சீரான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமரின் முதன்மைச் செயலர் திரு பி கே மிஸ்ரா கூறியுள்ளார். தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாப்பு சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவேக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 47,10,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 11.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 29 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூ வாய் சாதம், சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: வழங்கும் உயிரெழுத்து.
3: வணக்கம் நேர்களே, கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான தலைப்பு சார்ந்த பாடல்களின் தொகுப்பு உங்களோட விருப்பத்தில் வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் யாரோட பாடல்களின் தொகுப்பு நம்ம செவிகளில் தொட போகுதுன்னு சின்ன எதிர்பார்ப்போட கவனமாக கேட்டுட்டு இருப்பீங்க. ஏதோ சொல்லிடுவோம், அந்த அன்பு நேயர் தென்காசி புது சுப்லாபுரம் முத்துமாரி. உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருமணம்ங்கிற தலைப்பில் அது சார்ந்த திரைப்பட பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிற தென்காசி புது சுப்லாபுரம் முத்துமாரியின் மொதல் பாட்டு நினைத்ததை முடிப்பவன் படத்தில் இருந்தார். திருமணம் வாழ்வில் ஒரு புனிதமான தருணம். பெண்ணுக்கு ஒரு குறிப்பிட்ட

வயது வந்தவுடன் தகுந்த மணமகனை பார்த்து பேசி நிச்சயம் செய்து திருமணம் செய்து வைப்பது எவ்வளவு சுகமான அனுபவம். இப்பாடலின் நாயகனும் தன் தங்கையின் திருமண ஊர்வலத்தில் தான் பட்ட சந்தோஷத்தை பாடலாக வடித்து கொடுத்திருப்பது அருமை. இதோ பூமழை தூவி இசையாக.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
5: அக்டோபர் 1-5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49th துவக்க விழா அக்டோபர் 2 1,000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
10: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
11: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
13: வணக்கம் நேயர்களே. உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவாக விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள். இன்னைக்கும் சந்தேகம் இருக்கு, கேட்டலாம். வணக்கம் சார்.
14: வணக்கம்.
13: அதாவது நிறைய பேத்துக்கு ஒரு காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நாள் உடம்பு ரொம்பவே படுத்துது, எல்லா ஜாயிண்ட்லயும் பெயின் இருக்கு, அந்த காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜாயின்ட் பெயின் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது என்ன காரணம், எதனால அந்த ஜாயின்ட் பெயின் வந்து காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு?
14: இது ஆக்சுவலா ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் புரியணும் அப்படின்னா சிக்கன் குனியான்னு தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஒரு முன்னாடி ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, ஒரு காய்ச்சல்னு ஒன்று வந்தது சிக்கன் குனியான்னு. அந்த சிக்கன் குனியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஜாயின்ட் பெயினோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பர்டிகுலராக அந்த ஒரு சிக்கன் குனியாங்கிற ஒரு இது வந்து நம்மளை வந்து உடம்புல இம்யூன் சிஸ்டத்தை பாதிச்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, நார்மலாக நம்ம காய்ச்சல் வருது இல்லை வைரஸோ ஏதோ உள்ளே வருது அப்படின்னா, அந்த வைரஸ் அழிக்கிறதுக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அந்த ரெஸ்பாண்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கு அழிச்சிரும் அந்த இதில். இது வந்து நார்மலாக நடக்கும்.

0: நடக்கிறது. பட் இதில் சில விஷயங்களில் என்ன நடக்குது, சில பேஷண்ட்ஸ்லோ சில கண்டிஷன்ஸில் என்ன நடக்குதுன்னா, சில வைரஸ் அந்த டெங்கு வந்தது, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸும் இப்போ நிறைய பேர், இந்த கோவிடில் வந்த பேஷண்ட்ஸ் இவங்க எல்லாத்துமே இப்போ ஜாயின் பெயினும் நிறைய பேர் வராங்க. மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹியூமனோட ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த வைரஸ் அழிக்கிறதுக்காக நம்ம உடம்பு ஏற்படுத்தின ஒரு ரெஸ்பான்ஸ் செல்ஸ் இருக்குல்ல, அது வந்து என்னவென்னு கேட்டிங்கன்னா பர்சிஸ்டண்ட்டாக அப்படியே ஆக்டிவ் ஃபார்ம்லே இருக்கும், அது குறையணும். யூஸ்வலாக அழிச்சதுக்கப்புறம் என்னாகும்னு கேட்டிங்கன்னா அதோட செல்லோட எதிர்ப்பு சத்து வந்து குறையணும், பட் எதிர்ப்பு சத்து குறையாமல் அது ஆக்டிவேஷன்லேயே வச்சுக்கிறது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுனா அந்த வைரஸோட துகள்கள் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து என்னாகும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட செல்ஸ் மாதிரியே சில இது மிமிக் ஆகும். அதே மாதிரி நம்மளோட பாடி என்ன நினச்சிக்கணும், நம்மளோட அது ஏதோ வைரஸ்ன்னு நினச்சி அது ஆக்டிவேட் பண்ணி திரும்பவும் நம்ம பாடியை தாக்க ஆரம்பிக்கும். இது என்னென்னா சில இதெல்லாம் ரொம்ப காமனாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜாயின்ஸில் தான் நிறைய பேருக்கு இருக்கும், அதுவும் மெயினாக முழங்கால், அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன விரல் ஜாயின்ஸில், அதுவும் எல்லாம். அவங்க மெயின் கம்ப்ளைண்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னே எனக்கு கையெல்லாம் மடக்கி நிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலிக்குது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இது சிம்லர் வே ஆஃப் முடக்குவாதம் மாதிரி தான், நம்ம அந்த முடக்குவாதம்னு சொல்லிட்டு சில இது கேள்விப்பட்டிருப்போம், சிம்லர் வே ஆஃப் ஒரு இது தான் பிரச்சனை தான். இது முடக்குவாதமும் சம்மந்தப்பட்டது, இந்த பிரச்சனையும் சம்மந்தப்பட்டது. ஸோ இது வந்து மெயினாக மசில் அந்த டெண்டன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் தாக்கும். இதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மெயினாக வந்து இந்த மாத்திரை சாப்பிட்டு நம்ம இம்யூன் சிஸ்டமாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம், அது ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிற இடத்துல எல்லாமே கம்மி பண்ணும். ஸோ கொடுக்குற டேப்லெட்ஸ் இது என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாத்திரையை ஆரம்பித்து இந்த பிளட் டெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, இதுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்போம், ஸோ என்ன டைப்பில் இருக்குது, எப்படி ரியாக்ட் ஆகுது பாடியிலன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேப்லெட்ஸை ஒரு ஒரு லெவல் குறைச்சிட்டு வருவோம். குறைச்சி சில சமயம் நல்லா இருக்கவங்களுக்கு ஸ்டாப் பண்ணுவோம், ரொம்ப இருக்கவங்களுக்கு மட்டும் கன்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
4: வழங்கிக் கொண்டிருக்கும் உயிரெழுத்து.
5: நேரம் பிற்பகல் 3:17. கோடை எஃப்எம்மில் உயிரெழுத்து கேட்டுட்டு இன்னைக்கு நிகழ்ச்சி அலங்கரிச்சிட்டு இருக்காரு தென்காசி புதுசு புலாபுரம் முத்துமாரி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விளக்கம், திருமணம் என்றாலே ஆடவருக்கும் சரி பெண்களுக்கும் சரி மனதில் ஒரு சந்தோஷம் நாட்டியமாடும் அப்படிங்களா? திருமணத்திற்கு நல்ல நாள் பார்க்க வேண்டும், பெரும்பாலும் வளர்பிறை சுப முகூர்த்தத்தில் தான் திருமணம் ஏற்பாடு செய்வார்கள். இப்பாடலின் நாயகனும் நாயகியும் நல்ல நாள் எப்போது என பார்த்து தங்களது திருமணம் எப்போது நடக்கும் என்று ஒருவருக்கொருவர் பாடி மகிழ்கின்றார்கள். என்னதான் பாடுறாங்க கேட்போம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: பண்பலை 100 பிள்ளைகள் உயிரெழுத்து. பெண்களுக்கு 3 பருவங்கள் முக்கியம் என்பார்கள். 1 திருமணமாவது, 2 தாய்மை அடைவது, 3 குழந்தை பிறப்பது. இந்த 3 திருமணம் என்று வந்துவிட்டால் மனம் எவ்வளவு சந்தோஷத்தில் லயிக்கின்றது. எங்கோ பிறந்த ஒரு ஆடவனை கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் தன்னை ஒப்படைத்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட தயாராகும் பெண்ணுக்கு மாலை சூடும் மனநாள் ஆனந்தம் தானே.

பாசமிகு அண்ணன் தையல் தொழிலாளி. அவருக்கு ஒரே ஒரு தங்கை. அந்த ஒரே ஒரு தங்கைக்கு திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்ற பின் அந்த குழந்தைக்கு தான் துணிமணிகள் தைத்து கொடுத்து அதை கண்குளிர பார்க்க வேண்டும் என ஆசைப்படுகின்றார். அந்த ஆசையின் வெளிப்பாடு பாடலாக உருவெடுக்கின்றது. தன் மனதில் உள்ள முழு சந்தோஷத்தையும் இந்த பாடலில் வெளிப்படுத்தியிருக்கிறார். கேட்க கேட்க திகட்டாத பாடல்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட

0: கோடை பண்பலை 100.5 சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி
1: மணிமணியாய் அரிசி மல்லிகப்பூ சாதம் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி கிளீன் ரைஸ் தான் அது நம்ம சென்னை ரைஸ் தான்
2: வழங்கிய உயிரெழுத்து
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்டு சில திருமணம் சார்ந்த பாடல்கள் எழுதி அனுப்பியிருக்கும் நம் நேயர் திங்கசி புதுசுப்புலாபுரம் முத்துமாரி. கவியரசர் கண்ணதாசன் மகள் திருமணத்தின் போது இசைக்கச்சேரி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தாராம். கவியரசர் எழுதிய இனிவரும் பாடலை இசைக்குழுவினர் பாடும்போது கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் விட்டு அழுது விட்டாராம். எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத இந்த பாடலை கந்தர்வ குரலோன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் இனிய குரலில் நாம் ஒரு முறை கேட்டு மகிழ்வோமா?

ஆவணி திங்கள் இருபதாம் நாள் திருவளர் செல்வன் சிவராமனுக்கும் திருவளர் செல்வி ராஜேஸ்வரிக்கும் நடைபெறும் திருமணத்திற்கு சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன். தங்கள் நல்வரவை விரும்பும்.

மகள் என்று பார்த்திருக்க மாப்பிள்ளை முன்வந்து மணவரையில் காத்திருக்க காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வ

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: என்ன ஸ்பெஷல்
3: அம்மா? வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
4: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
3: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
4: சூப்பர்.
5: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1-5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
9: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
10: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
11: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன். வைக்கிங்
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: அறுவடை எஃப்எம்மின் உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் இன்னைக்கு திருமணம்ங்கிற தலைப்பில் அது சார்ந்த திரைப்பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். எழுதி அனுப்பியிருக்காங்க தென்காசி புதுசுப்புலாபுரம் முத்துமாரி. காதலனும் காதலியும் காதல் வானில் சிறகடித்து பறக்கின்றனர். தங்களுக்கு நடக்க இருக்கும் திருமணத்தை நினைத்து மனம் ஆனந்த கூத்தாடுகின்றது. காதலன் கண்முன்னே காதலி மனக்கோலத்தில் அச்சம் அடம் நாணம் பயிர்ப்புடன் உள்ளம் நிறைய ஆனந்தத்துடன் முகத்தில் புன்னகையுடன் வருகின்றாள். அந்த ஆனந்தத்தை நாயகன் பாடலாக வெளிப்படுத்துகின்றார். அவரே குடும்பத் தலைவன்.
1: திருமணமாம் திரு

பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம், செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
4: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
8: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம். திருமணம் சார்ந்த திரைப்பட பாடல்கள் கேட்டுருக்கோம். அந்த வரிசையில் இனி தனது அன்பு தங்கையின் திருமணம். நேரில் வந்து வாழ்த்து சொல்ல இயலாத நிலையில் இருக்கும் அண்ணன் ஆனாலும் அண்ணன் திருமணத்திற்கு வருகிறார். எப்படி? மாறு வேடத்தில் வந்து மணமக்களுக்கு வாழ்த்து பாடல் பாடுகிறார். வானலை வழியே பாடல் வளம் வருமா? வருமே.

இதுவரைக்கும் கோடை பண்பலை 100.5 தந்த உயிரெழுத்து நிகழ்ச்சி திருமணம் தொடர்பான பாட்டுகளை ஒளிபரப்பி கடந்த 1 மணி நேரமும் மேலதாளத்தோட கொண்டாடும் விதமாக இருந்ததா? உங்களோட படைப்பையும் எழுதி அனுப்புங்க. முகவரி சொல்றேன், கவனமாக கேட்டுக்கோங்கப்பா. நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல். நிலைய இயக்குனர், உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல். இன்னைக்கு நிகழ்ச்சியை அலங்கரிச்ச தென்காசி புதுசு புலாபுரம் முத்துமாரி நேருக்கு நன்றி. விடைபெறுகிறேன் கனிமுத்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் ஒழிப்பில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு

அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழறிஞருமான மாபோ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். மக்கள் நலனில் அக்கறையின்றி தாவீக அரசு செயல்பட்டு வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 23.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 136 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சத்யா ஏஜென்சிஸ்,
2: சத்யாவின் மொபைல் டே சேல் October 3rd and 4th, மேக்சிமம் கேஷ்பேக், மேக்சிமம் ஆஃபர்ஸ்
3: வழங்கும் வண்ண தூரிகை.
4: நீங்க தென்றலா மென்மையா இருந்தாலும் சரி, இல்ல புயலா சூறாவளியா ஆக்ரோஷமா இருந்தாலும் சரி, அப்போ நம்ம கோடை பண்பலையின் கலக்கல் கேள்வி ஏரியா பக்கம் வந்து பாருங்க. அன்பு மாமா ஜாண்டி பிரிட்டோவும் அழகு மாப்பிள்ள ரங்காவும் உங்களை சந்திக்க ரொம்ப நேரமா பொறுமையா காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் வந்து கலந்துக்கோங்க, இல்லைனா பொங்கி எழுந்து விடுவார்கள். ஆமா, தொலைபேசி எண்கள் முத முறையா பேச வரவங்களுக்கு 24 24 24, மகளிருக்கு 24 24 29, வழக்கமான நேர்களுக்கு 24 24 26, இன்னொரு எண் கூட கொடுத்துருக்கோம் 290 333. முன் இணைப்புக்கு 0 45 42 சேர்த்துக்கணும்.
5: என்ன நம்ம கனிமு சொல்லிட்டு போயிட்டாப்புல நமக்கு ஒன்றும் புரியலை. ஏன் ரங்க அவனுக்கு புரிஞ்சிச்சா?
6: அது இல்லை மாமா, அதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரத்தை.
5: என்ன சமாச்சாரம்?
6: அழகுன்னு நீ சொல்லிட்டாப்புல.
5: அதை விட 3-4 பாட்டு போட்டார் பத்தியா, இவர் கல்யாணமே ஆக வேண்டிய அவசியம் இல்லை.
6: இது பின் ஊட்டமா இல்ல ஊட்டமானு தெரியல.
5: கல்யாணம் போட்டா போட்டாரு.
6: சரி சரி, போறதெல்லாம் போடுற, கொஞ்சம் கறி சோறா போடு,
5: உள்ளுக்குள்ள எலும்புலாம் தேடி பிடிச்சிருக்கமே வச்சிடாத. அது சரி, என்னைய பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு நீ?
6: ஆமா மாமா,
5: அதை எங்க போறேன், என்ன வர ஒரு போன் பண்றியா இல்ல வந்துதான் பாக்குறியா? இன்னைக்கு என்ன துணி நக்கார வந்துருச்சு? உன்னை ஊருக்கு போன வேண்டியாக்கேன்.
6: நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்,
5: நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு எப்ப நமக்கு தெரியும்.
6: ஆமா, நல்லா புரிஞ்சுக்கங்க.
5: சரி சரி,
6: அது வேற ஒண்ணும் இல்ல மாமா, புலப்பத்துல இல்லாம காட்டுக்கு மேட்டுக்குமா அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன்.
5: காட்டுக்கு மேட்டுக்குமா அலைஞ்சு?
6: அது என்னன்னு கேளுங்க. காட்டு பக்கம் போனா ஒரே வெயில், அந்த பக்கம் ஒண்ணு விக்க மாட்டேது,
5: விக்க மாட்டேது.
6: சரி, ஏதாவது உப்பமே அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா, சரி இங்கிட்டு கொடைக்கானல விசாரிச்சு பார்த்தேன்,
5: மேட்டு பக்கம்,
6: மேட்டு பக்கம் என்னடா கேட்டா, இங்கே பயங்கரமா வெயில் அடிக்குது.
5: ஆமா
6: அப்படின்னு சொன்ன எனக்கு ஒரு ஐடியா.

0: வந்துச்சு.
1: என்ன ஐடியா?
0: எல்லாரும் தண்ணி பழம் தானே வைப்பாங்க.
1: ஆமா ஆமா,
0: நான் ஃபேன் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன்.
1: கொடைக்கானல்ல ஃபேன் வைக்க வந்திருக்கேன்.
0: ஏன் கேக்குறீங்க? உண்மையா டூரிஸ்ட் வர்றவங்க தயவு செஞ்சு கூடவே ஒரு ஃபேனை கொண்டு வந்திருக்கேன்,
1: அப்பதான் சரிப்பட்டு வரும்.
0: ஆமா ஆமா ஆமா.
1: ஆனா ஒரு வாரமா பரவாயில்ல, சரியான மழை வந்திருக்கு, அதனால உனக்கு அந்த மின் மிசி வைக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்.
0: சரி விடுங்க, இங்க தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.
1: சரி மாப்ள,
0: ஏமாமா,
1: நீ காட்டுக்கு மேட்டுக்குமா அலைஞ்சு சொன்னேன், எனக்கு அப்படியே புடிச்சுக்கிட்டே லிங்க்.
0: என்னத்துக்கு
1: காட்டுக்கு மேட்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்கலான்னு ஒரு லிங்க் கிடைச்சிட்டு.
0: ஆஹா, ஏமாமா, ஒரு பேச்சுக்கு புலோவுல போக விட மாட்டீங்க.
1: ஆஹா, இத்தனை வருஷம் கழிச்சு வந்தனே, இப்படியா
0: மாட்டிக்கிறேன், இப்படியா
1: மாட்டிக்கிறது. நான் இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தல, மாப்பிளையில மருமக்கமார சகோதரிகளை கூப்பிடு.
0: என்னன்னு வாங்க வாங்க. வணக்கம், யாருங்க?
1: என்ன வித்தியாசம்?
0: காடு மேடு கம்மா அப்படின்னு பாட்டு பாடுறீங்க.
1: காட்டுக்குடின்னு இல்ல சை
0: மாமா,
1: நல்லா
0: இருக்கீங்க இந்த நேரத்துல போய்கிட்டு.
2: சொல்லுங்க.
0: ஒரு
1: பள்ளத்தாக்கு மேடா?
0: ஏமாமா, அப்படி ஒண்ணு இருக்குதா?
1: அப்படி ஒண்ணு இருக்கா? அதாவது சொல்ல வேண்டியிருக்கா, இருந்தாலும் வாய்ஸ் போய் போய்
0: வருது.
1: ஒருவேளை எனக்கு தான் அப்படி கேக்குதா?
0: இருக்கட்டும்,
1: எனக்கு அடுத்து யாரு பாப்போம்.
0: எனக்கும் இஸ்கு இஸ்கென்றே கேட்கிறேன். அப்படி இஸ்கின்னு வாங்க.
3: வணக்கம் செல்லப்பங்க.
0: வாங்க, யாரு பெரியவங்க?
1: அவர்தான், அவர்தான் மாணிக்கம்.
0: மாணிக்கம், ஆஹா, சில கிராமங்கள காட்டுக்கு போறதா வேற அர்த்தம்.
3: காடு மேடா இருந்தா நாங்களும் உழவு ஓட்டக்குள்ள அதை நிறவும்.
1: அதாவது மேட்டை கரைச்சு காடை பள்ளமாக்கிடுவாங்க.
0: அதெல்லாம்
1: காட்டை கரைச்சு பள்ளமாக்க முடியாது.
0: நீங்க குறுக்கு சாலை ஓட்டுறீங்க.
1: அவர் அப்படி சொல்ல வராது.
0: அதான்
1: புரிஞ்சிருக்காங்க.
0: இருக்கோம் இருக்கோம். யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் நெருவிந்து அருள்தேவ.
1: ஓஹோ, சகோதரியா?
0: இப்பதான் உங்க ஊர்ல
1: காலையில அவ வீட்டுக்காரர் பாட்டு வந்தாரு, இப்ப மனைவி பாட்டு.
0: சரிதான்,
1: சங்கீத குடும்பம்.
0: ஏமாமா, வீட்டுல எப்படி இட்லி கதி பச்சா
1: வெந்துருச்சாரு
0: சட்டினியே?
1: ஆமாப்ல,
0: ஆமா,
1: சட்னி சொன்ன வருது.
0: என்ன
1: ரெண்டு பஜ்ஜிய சட்னி சாப்பிடலாமா?
0: ஆமா, அந்த முக்கு கடையில
1: சூடா.
4: Raw Materials, Logistics, Warehousing மற்றும் Material Handling பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷா நடத்தும் Raw Mat India 2026 Nations Prime Raw Material and Resource Expo அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.

0: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கரை ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
0: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
2: அவளுக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு வாழ்க்கையை நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்.
3: ஐங்கரன் இன்டர்நேஷனல் அண்ட் ஹாப்பி ஹை பிக்சர்ஸ் இணைந்து வழங்கும் அசோக் செல்வன் மற்றும் பிரீத்தி முகுந்தன் நடிக்கும் அண்ட் லவன் வெற்றி நடை போடுகிறது.
4: திருச்சி
5: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
7: 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் October 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
9: Shiva Textiles in 2026 Deepavali Vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49-ஆம் ஆண்டு துவக்க விழா. October 2 முதல் 1,000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
11: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
14: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: சத்யா ஏஜென்சிஸ்
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
16: ஒரு ஊசி எடுத்து குத்தி விட்டு அங்கங்க காத்து பசுன்னு போயிரும் போல இருக்கு. வாழைக்காய் பச்சு, உருளைக்கிழங்கு பச்சு சாப்பிட்டீங்களா? அப்புறம் கர கர குற குறை
17: மாப்பிள. இந்த தொண்டைக்கட்டு இப்ப ஏற்பட்டது இல்ல,
18: பாடுங்க.
16: சொன்னாங்க
19: என்ன
16: மிரட்டலான வணக்கமா இருக்கு.
19: மேல துடிக்குது பார் ரப்ப, கழனி பான தண்ணிய போல் மாமனுக்கு தொப்ப, புள்ளி வைக்கிறா பையன் சொக்குறான்.
16: ஆஹா
17: ஆஹா, புள்ளி வைக்கிறா பையன் சொக்குறான்.
16: சும்மா சாதாரண நினைக்க, எங்க மாமா தொப்பைய பத்தி அவர் நின்னாருன்னா செல்போனுக்கு டவரே கிடைக்காது. பல இடங்கள்ல கொஞ்சம் வகுத்த உள்ளதற்கு டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்ப சாதாரணமா பேசிக்கிட்டு
17: நல்லா பாடினாரு மிட்டாபூர் மலர்.
16: என்ன பாட்டு பாருங்க.
19: செல்போன் மட்டும் இல்லைங்க, பொண்ணுக்கு
17: எடுத்து கொடுத்தவங்களா இப்படி இல்லாம பேசுவீங்க நீங்க?
16: இல்ல மாமா, அது அது நம்ம ஊர் வழக்கம். என்ன
17: கேளுங்க,
16: கடை வாங்கிடுவாங்க, நம்மளத்தே கடைங்காரியம்பாங்க.
17: ஓஹோ,
16: பாத்திருக்கீங்களா?
17: நல்லா இருக்கே பேச்சு.
16: அது மாதிரி
17: ஏதோ திட்டம் போட்டு கொண்டு வந்த மாதிரி தெரியும் சக்தி. நம்ம அடுத்து பேசிக்குவோம்.
16: சரி சொல்லுங்க.
17: அடுத்து யார் பாப்பாங்க? வணக்கம். வணக்கம்.

0: ஹலோ, என்னங்க
1: தம்பி? தம்பி ரெண்டாவுக்கும் மாமா மாமாவுக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: யாரு?
1: விராலிமலை ஏழுமலை.
2: ஏன் ஏழுமலையை வந்து மலைக்குள்ள உட்காந்து பேசுற மாதிரி இருக்கு?
0: அதானே, என்னங்க?
1: இல்ல இல்ல மாமா, தனியா தான் இருக்கேன்.
2: சரி சொல்லுங்க, காட்டுக்கும் மேட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
0: என்னமா என்னமா இருக்கும்
1: மாமா? காட்டு மன்னார் கோவில்.
0: மாமா
2: மேட்டு மன்னார் கோவில்
0: இல்ல இல்ல,
1: காட்டுப்புத்தூர்.
2: காட்டுப்புத்தூர் திருச்சியில் இருக்கு.
0: மேட்டுப்புத்தூர் இல்லங்க.
3: மாமாவுக்கும் இனிய மாலை வணக்கம்.
2: கேட்ட குரல்
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்
2: சொல்லுங்க. அண்ணன்
0: சொல்லுங்க.
2: புதுக்கோட்டை கோணாப்பட்டு பழனியா எங்க அக்கா.
0: ஆஹா,
2: பழனியாயி பிராக்கெட்ல எஃப்எம்.
0: அது என்ன
2: எஃப்எம்?
0: ஓ அப்படி.
2: ஆமா ஆமா ஆமா, நிறைய போயிருக்காங்க. காட்டா மணக்கு இருக்கு.
0: வீட்டா மேட்டா மணக்கு எங்கேயா இருக்கு?
2: காட்டுக்குள்ளே திருவிழா படம்.
0: காட்டுக்குள்ளே திருவிழா. ஆமா,
2: அப்புறம் நம்ம ஊர்ல மேட்டு கடை சொல்லுவாங்க.
0: மேட்டு கடை.
2: காட்டெருமை இருக்கு.
0: மேட்டெருமை எங்கேயா இருக்கா?
2: காட்டு கோழி.
0: மேட்டு கோழி இல்லங்க.
2: காட்டு ரோஜான் படம் இருக்கு.
0: மேட்டு ரோஜான் படம் இல்லங்க.
2: காட்டு ராணி கோட்டையிலே.
0: மேட்டு ராணி கோட்டையிலே படம்.
2: மேட்டூர் அணை இருக்கு.
0: காட்டூர் அணை கிடையாதுங்க.
2: அவ்வளவுதாங்க.
0: ஆமாங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
4: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
3: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: டீ டைம்ல அனில் முறுக்கு, டிஃபன் கூடவும் அனில் முறுக்கு, டைம் பாஸ்க்கு அனில் முறுக்கு, டைடானாலும் அனில் முறுக்கு. இந்த வைப் செம்மையா இருக்கு.
8: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
9: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
8: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
12: நல்வாழ்த்துகள்.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49 ஆண்டு துவக்க விழா அக்டோபர் 2 முதல். 1000 மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ் தான் அது, நம்ம சென்னை ரைஸ் தான்.
15: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
16: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
17: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
18: ஏ மாப்ள, அப்படி காட்டுக்குள்ள போகும்போது கிளிகள்லாம் பார்த்து பேசுவாமே நீ?
19: யார்? நானு?
18: ஆமா, கிளி.
19: ஆமா, வீட்டுலதே யாரு நம்ம பேச்ச கேக்குறது?
18: ஆமா,
19: அதுக்குள்ளாத நம்ம பேச்ச கேக்குதே.
18: பேச்ச கேக்குது, திரும்பி பேசுதா?
19: எங்க மாமா, அதுகளும் பேச மாட்டதுக்கு.
18: அப்படியா?
19: அதையும் கேக்குறீங்க?
18: ஆனா கிளி வந்து நாம பேசுனா திரும்பி சொல்லுன்னு சொல்லுவாங்க.
19: மிளகா பழத்தை கொடுத்தா பேசுன்னு சொல்லுவாங்க.
18: அப்படியா?
19: ஆனா இருக்குதுலயே பெரிய பொய்யாத
18: அப்படி சொல்றேன்.
19: அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா,
18: கிளி கூட பேசிருக்க மாட்டேன், எலி கூட பேசியிருப்ப.
19: மாமா, அதுவும் அப்பப்ப மரப்பக்கம் ஓடுது இல்ல?
18: ஓ, அப்படியா?
19: சின்ன நேரம் வாழ் எலி மாதிரியே தெரியுதா? இது கிளி மாதிரியே தெரியுதா?
18: கிளிக்கும் எலிக்கும் வித்தியாசம் தெரியாம காட்டுக்குள்ளேயே எத்தனை மாசம் இருந்திருக்கீங்க?
19: நமக்கு கொஞ்சம் வாழ் அதிகம்.
18: ஆமா ஆமா,
19: எலிக்கு கொஞ்சம் வாழ் அதிகம். அதனால
18: சரி சரி,
19: கொஞ்சம் லைட்டா கிளியை விட்டு கொஞ்சம் லைட்டா எலி விட்டு பேசலாம்னு அதுவும் ட்ரை பண்ணேன். ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம்.
18: பரவாயில்ல மாப்பிள்ள, நம்ம வீட்டுல உள்ள ஆள்கிட்ட பேசுறத விட இந்த

0: மாதிரி பறவைகள்கிட்ட விலங்குகள்கிட்ட பேசிட்டீங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்.
1: அதை ஏமா மகிக்கிறீங்க? சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாடுகிட்ட பேசுறப்ப அப்புறம் தான் தெரிஞ்சது அவனை முறைச்சுக்கிட்டு இருக்குன்னு.
0: அவங்க கோமா இருக்குங்களா?
1: அதே தான் வீட்லயும் நடக்கும்.
0: அப்படியா?
1: அதே எங்க இருக்கீங்க? சாப்பாடு ஆயிடுச்சா?
0: என்ன கேட்டுக்கணும்? டக்குனு
1: சாப்பாடு ஆயிடுச்சா?
0: சாப்பிடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் பேசணும்.
1: அதை சொல்லு. அப்படி சொல்லிட்டா தாமாமா உலகத்திலே திகில் படம் பார்த்த மாதிரியே இருக்கு.
0: சரி மாப்பிள, இப்போ என்னுடைய சந்தேகம்
1: சொல்லுங்க.
0: நீ கிளிட்ட பேசினியா எலிட்ட பேசினியா?
1: எனக்கு தான் வித்தியாசம் தெரியல, உங்களுக்கு வித்தியாசம்
0: தெரியல. எனக்கும் தெரியல, வராங்க கேட்போம். கிளிக்கு எலிக்கு என்ன வித்தியாசம்?
1: அவகிட்ட கேட்போம்,
0: அவகிட்ட கேட்போம்.
1: வாங்க. யாருங்க அது?
0: கிளிக்கும் எலிக்கும் என்ன வித்தியாசம்?
1: பங்காளி இதுக்குன்னே வந்தீங்களா?
0: நிலவு ஒரு பெண்ணாகி.
1: வணக்கம். சொல்லுங்க பங்காளி.
0: கிளிக்கும் எலிக்கும் என்ன வித்தியாசம்? கிளி எலி கருப்பு எலி கிளி பேச்சு கேட்கவா?
1: எலி பேச்சு கேட்கவா? இடவாரத்துல குடவாரமா இருக்கேன்.
0: கிளியூர் எலியூர் இல்ல,
1: எலியூர்ல.
0: நன்றி. வாங்க இன்னொருத்தரை பாப்போம்.
1: நான் கூட நன்றியூர் எலி இருக்கும் நினைச்சுட்டேன். வாங்க.
0: வணக்கம்.
2: சார்
0: யாருங்க?
1: மாமியார் அவர்களே,
0: கிளிக்கும் எலிக்கும்
2: கிளி
0: சோசியம்,
1: எலி சோசியம் கூட பாத்துருக்காங்க.
2: கிளிப்பிள்ளை,
0: கிளிப்பிள்ளை,
1: எலிப்பிள்ளை, எலிப்பிள்ளை இருக்குல்ல.
0: ஆலமரத்து கிளி பாட்டு இருக்கு.
1: ஆலமரத்து கிளி, ஆலமரத்து எலி இல்ல.
0: எலி பொறி,
1: எலி பொறி, சுண்டானலி, மூஞ்சூர் எலி,
0: மூஞ்சூர் எலி, பெரிச்சாளி,
1: மாமா,
0: முள்ளெலி,
1: வேணாம்
0: வெள்ளெலி.
1: இந்த வருங்க
0: அப்பல. இப்ப வந்து பச்சை கிடையாது, சமோசா.
1: அது வேறையா?
3: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: சத்யா ஏஜென்சிஸ்
5: சத்யாவின் மொபைல் டே சேல் அக்டோபர் 3rd and 4th மேக்ஸிமம் கேஷ்பேக் மேக்ஸிமம் ஆஃபர்ஸ் வழங்கிய வண்ணத்தூரிகை.
6: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: அணில் முறுக்கு மாவு,
10: அணில் முறுக்கு, இந்த வைப் செம்மையா இருக்கு.
11: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
12: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
13: மேக்னாசல் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
14: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
15: மேக்னாசல் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி
16: வழங்கும் வண்ணத்தூரிகை.
1: என்னமோ கிளி எலிண்டு கிடந்தீங்க.
0: ஆமாப்ல, சமோசா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் புத்தி வேலை செய்யும் பார்த்தேன்.
1: இந்த வட்டமா இருக்குமே,
0: முக்கோணமா இருக்கும்.
1: அப்படியா?
0: வாங்க வணக்கம்.
1: சரி வாங்க.
0: யாருங்க?
1: நான் மல்ல மாமா. யாருங்க? வாங்க வணக்கம்.
0: ஒரே
1: கடும் தவம் செய்து விட்டு வந்து.
0: இவரை தேடி தேடி நம்ம உசுர் போனதும்.
1: அத சொல்லுங்க.
0: குபேந்திரா, சுண்டெலி,
1: சுண்டெலி சொல்லிட்டாங்கல்ல,
0: வெள்ளை எலி சொன்னோம். பச்சைக்கிளி,
1: ஒரே பச்சைக்கிளி எத்தனை வாட்டி வரும்?
17: பச்சைக்கிளி, முத்துச்சாரம் பாட்டு இருக்கு.
1: அப்புறம்
17: பேர் வைக்கலாம்.

0: எலிக்கு பேர் வைப்பாங்க, எலிக்கு வைக்க முடியாது.
1: என்ன நீங்க எலிக்கு புரிதே வைக்க முடியும்.
0: சரி மாப்பிள்ள, நாங்க அடுத்த ஆர்டர் பாக்குறோம்.
1: நன்றி கோவேந்திர மாமா.
0: இப்படி வந்துக்கே இருந்தானே சொல்ல முடியும்.
1: அதான் சொல்லுங்க.
2: அவர்களுக்கும் அவர்களுக்கும் வணக்கம்.
0: கனிமுத்தா
1: எது?
0: வெங்கட்ராம
2: கிளி வந்து பறவை இனத்தை சேர்ந்தது.
0: எலி வந்து மரங்களில் வாழும் என்பதை அன்போடு தெரிவித்துக்
1: கொள்கின்றோம் சார்பாக.
0: அடுத்து
2: எலி வந்து காடுகளில் வீடுகளில் வளரும்
0: என்பதை தெளிவாகவும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கும் தெரிவித்துக் கொள்கின்ற
1: என்று தெரிவித்துக் கொள்வது சக்தி சவுண்ட் சர்வீஸ்.
0: ஆமா வாப்பா, அடுத்த ஆண்டு வாப்போம்
1: வாங்க. ஹலோ
0: வணக்கம்.
1: அடுத்து
0: அதாவது நமக்கு வாச்சது எலியோ பாடல முழியோ
3: பாடல.
0: எந்த ஊரு பேர் என்ன?
1: பேரை சொல்லிருங்க.
3: திண்டுக்கல் மாவட்டம், வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: கோபாலகிருஷ்ணா
1: சொல்லுங்க.
0: சொல்லுங்க
1: மாப்பிள.
0: பஞ்சவர்ண கிளி.
1: பஞ்சவர்ண எலி எங்கயாவது இருக்கா?
0: என்னங்க
3: பைங்கிளி?
0: பைங்கிளி
1: பைங்கி எலி எல்லாம் இல்ல.
0: அவ்வளவுதாங்க. எப்பா
1: வாங்க
0: நம்ம போய் இன்னொரு டீ சாப்பிடலாம்.
1: ஏமாமா இப்படி
0: வயிறு பசிக்குதியா?
1: அதுவும் சரிதான்.
4: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
5: கொடிஷியா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
4: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக போறாங்க. அனைவரும் வருக.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
7: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
2: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
3: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
2: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர்.
4: என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8th துவக்க விழா கொண்டாட்டம்
7: அக்டோபர் 1 முதல் 5 வரை. 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,000

0: 5 worth earbuds, neckband, smartwatch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட்போன் எக்ஸ்சேஞ்சுக்கு up to 3000 எக்ஸ்சேஞ்ச் பானர்ஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th இரண்டு நாட்களுக்கு மட்டுமே.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வணக்கம்.
6: தீபாவளி
5: போய் பொங்கல் வந்துட்டு போல்
7: இருக்கீங்க.
5: அதானே
7: சொல்லுங்க,
5: சொல்லி வாங்க. எலிக்கும் கிளிக்கும்
7: எலி வலை,
5: எலி வலை போடுங்க, கிளியெல்லாம் வலை போடாத மாமா.
7: ஆமா,
6: மர
7: பொந்துக்குள்ள கிளி
5: எலி வந்து அதுவும் பொந்துக்குள்ள தானே.
7: ஆமா ஆமா,
6: எலி வந்து
7: விநாயகர்
6: கடவுளோட
7: கிளி வந்து
5: மீனாட்சி கையில இருக்கும்.
6: கருப்பு கலர் எலி
7: இருக்கும்,
6: வெள்ள கலர்
7: எலி இருக்கும். மாமா போயிட்டாங்க மாமா, அடுத்த யாருமா அனுப்புமா?
5: நான் என்னங்க மாமா, வாங்க. ஹலோ வணக்கம். என்னங்க ஆலயங்கண
7: பேரீங்கண்ணா?
5: கிளி பேச்சு கேட்கவான அமைதியாயிட்டாங்களா? வர்றாங்களா வர்றாங்களா வர்றாங்களா? வாங்க வணக்கம். யாருங்க? வரட்டும் வரட்டும் வரட்டும், நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு.
7: ஒருத்தரைங்க
5: போச்சு. எந்த ஊரு?
7: விருதுநகர் மாவட்டம் சிவகாசி.
5: என்னங்க உங்க
6: ஹலோ
7: உங்க பேருங்க?
6: என் பேர் அந்தோனி.
7: அந்தோனி
5: அந்தோனி
7: சொல்லுங்க.
5: மார்க் ஆண்டனி. கிளியே இளங்கிளியே, இந்த சபையில் வந்தால் என்ன?
7: எங்க வராங்க?
5: எங்க அக்கா நிலவே நினைக்கும்
7: போது
5: எங்க அக்காவை தான் கிளின்னு சொன்னேன், உங்களை
7: பூனைன்னு சொன்னேன்.
5: நீங்க சிங்கம் மாமா.
7: மாப்பிள இது சொன்னதுக்காகவே நீ சொன்ன கொஞ்சம் வறட்சி கஞ்சி அதை கொண்டு வந்திருக்கேன்.
5: கொஞ்சம் பெப்பர் தூக்கலா போடுங்க.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000-க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
7: மாப்பிள கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமி
5: அவர்தான்
7: எழுதி அனுப்பிச்சுக்கிறாரு.
5: என்னவா
7: கிளிக்கும் எலிக்கும் என்ன வித்தியாசம்?
5: என்ன சொல்றாங்க?
7: அண்ண கிளி இருக்கு.
5: அண்ண கிளி, அண்ண எலி இல்லங்க.
7: ஒரே எலி தொல்ல,
5: ஒரே கிளி தொல்லன்னு சொல்ல முடியுமா?
7: கூண்டு கிளி படம்.
5: கூண்டு எலி இல்லங்க.
7: எலி பேஸ்ட் வைப்பாங்க.
5: எலியே
7: பேஸ்ட் வைப்பாங்கல்ல?
5: ஓ அப்படியா? கிளி பேஸ்ட் இல்ல மாமா.
7: வெட்டு கிளி இருக்கு.
5: வெட்டு எலி எங்கேயாவது இருக்காங்க?
7: எலிமினேட்டர் இருக்கு.
5: கிளிமினேட்டர் இல்லங்க.
7: கிளிநொச்சின்னு ஊருக்கு இலங்கையில.
5: எலிநொச்சி எங்கேயாவது இருக்கா மாமா?
7: இல்ல இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா எலி பொறி இருக்கு.
5: கிளி பொறி இல்லங்க.
7: கிளி பறக்கும்.
5: எலி பறக்காது.
7: அந்த காலத்துல அரசர்கள் புலவருக்கு பொற் கிளி கொடுப்பாங்க.
5: பொற் எலி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க.
7: கிளிமூக்கு மாம்பழம் இருக்கு உங்க ஏரியாவில.
5: எலிமூக்கு இல்ல மாமா.
7: அடுத்து பாரு, எலிசபெத் ராணி இருக்காங்க.
5: எலிசபெத் ராணி இல்லங்க.

0: சடுகுடுகுடு சடுகுடுகுடு குடிக்கட்டுமா?
1: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: அணில் முறுக்குமாவு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மேக்னாசல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை.
5: ஏ மாப்ள,
6: மாமா
5: சமோசா சாப்பிட்டோமே, ரூவா உடுத்தியா?
6: என்னமா முடி கட்டுப்பிட்டியா?
5: இல்லை, அந்த ஆள் ஒரு மாதிரி முறைச்சு பார்க்கல.
6: வழக்கமெல்லாம் நீங்க கொடுக்காம இருப்பீங்கன்னு நினைச்சேன்.
5: வேற நீ கொடுக்கலையா?
6: அப்ப நீங்களும் கொடுக்கலையா?
5: மாப்பிள்ள
6: ஆத்தாடி,
5: மொத்தம் எத்தனை சாப்பிட்டோம்?
6: ஆமா, நாலு பேர் நாலு விதமா பேசக்கூடாதுங்கிறக்காக எட்டச்சு எட்டை எடுத்து ஆற வச்சு ரெண்டு சமோசா ஒன்னா சேர்த்து ஆறு கணக்கில் சாப்பிட்டேன் மாமா.
5: இப்போ ஆறுக்கு தான் ரூபா கொடுத்துருக்க.
6: கொடுக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்டு
5: இருக்கேன். என்ன கொடுக்கல மாப்பிள்ள? அவன் வந்து பிராய்லர் டீ போடுறவன்.
6: ஐயோப்பா,
5: பக்கத்தை சுடு தண்ணி கொதிக்கி வச்சு வச்சிருக்கேன்.
6: ஆத்தாடி,
5: போற வாக்கில் தூக்கி மூஞ்சி ஊத்த போறேன், மாட்டிட்டு முடிக்க போறேன்.
6: நம்ம மூஞ்சி வேற தார் ரோடு வரல மாமா.
5: அது என்ன செய்யுமா? நம்ம யாருடா போகும்போது எங்கே வடக்கி காசு கேமியா?
6: அதை சொல்லுங்க மாமா. தோல் கேட்டாலும் பிரச்சனை இல்லை.
5: ஆக எட்ட தின்னு விட்டு ஆறுக்கு ரூபா எடுத்து வச்சிருக்கேன்
6: மாமா. பொருங்க, உங்களுக்குள்ளதான் டவுட்டு. நான் ஒரு எட்டு போய் கேட்டு வந்துடுறேன்.
5: கேட்டு வர முடியாது, அங்கே பிடிச்சி வச்சுக்குவாங்க. எட்டுக்கு ஆறுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டு எட்டு எட்டு வச்சு போ.
6: இது வேறையா?
5: ஆமாம்,
6: இதை கேட்டுட்டு அங்கே கடைக்கு போகணுங்க.
5: என்னது எட்டுக்கு ரூபா ஒருத்தது ஆறுக்கா?
6: வாங்க. ஏமாம்மா என்ன கேட்டீங்க?
5: எட்டு சமோசா சாப்பிட்டு விட்டு ஆறு சமோசாக்கு ரூபா கொடுத்தா எந்த கடைக்காரன் ஏற்றுக்குவான்?
6: என்னையா?
5: அதனால எட்டுக்கும் ஆறுக்கு என்ன வித்தியாசம்னு ஒரு எட்டு போய் கேட்டு வந்துடுறேன்.
6: மாமா, அந்த கடைக்காரரையே கூப்பிடுவோம்.
5: ஆ வாங்க.
6: யார் கடைக்காரர் தானா?
5: அவர் தான்.
6: ம்,
7: ரெஞ்சா சாருக்கும் மாமாவுக்கும் வணக்கம்.
6: வணக்கம்.
5: யாருங்க?
7: தூத்துக்குடி மாவட்டம் பேர்லூர்பட்டி கஸ்தூரி மயில்.
5: கஸ்தூரி மயில்.
6: கஸ்தூரி மயில்.
7: ஆமாமா.
5: இந்த ஆறுக்கும் எட்டுக்கும் என்ன வித்தியாசம்?
6: என்னவா இருக்கும்?
5: நீங்க
6: வேற
5: சரி, ஊருக்கு வழங்கலாம்ப்பா.
6: வழங்கலாம்.
5: அடுத்து நம்ம ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி பண்ணி கலக்கல் வண்ணத்தூரிங்கன்னா இதுதாண்டு நம்ம வந்து ஒரு நாள் சொல்லிவிடணும்.

0: சொல்லிரணும்.
1: ஆமா சரியா, சரி அடுத்து வாங்க.
0: யாருங்க அது?
2: ஹலோ வணக்கம், ஈரோடு மாவட்டம் இளமாத்தூர்ல இருந்து துளசிமணி பேசுறேன்.
1: துளசிமணி
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
2: காவிரி ஆறு இருக்கு,
1: காவிரி எட்டு இல்ல,
0: இல்ல இல்ல
2: காவிரி எட்டு இல்ல, எட்டு தொகை இருக்கு,
1: எட்டு தொகை,
0: ஆறு தொகை இல்ல, இல்ல
2: ஆறு தொகை இல்ல,
0: எட்டு கால் பூச்சி
1: இருக்கு. இந்த புன்னகை என்ன விலை?
0: 550 ரூபா. அப்புறம்
1: அவ்வளவுதான் போல,
0: அவ்வளவுதான்
1: சொல்லு அப்படின்னு யாரும் சொல்லி
0: கொடுத்துருக்காங்க.
1: தயவு செய்து நீ போய் அந்த சமோசா காசு தந்துடு, ஏன்னா பைக்ல வேகமா போகும்போது சுடுதண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்திடா மாப்பிள.
0: நான் வேற ஸ்டார்ட் எடுக்காம போவேன்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
5: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1,000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
7: அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
9: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் அவன். வைக்கிங்,
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ஒரு வழியா அவரை சமாதானப்படுத்திட்டேன்.
1: சூப்பர், இந்த வாய
0: சுடுதண்ணி ஆரம்பிச்சிருக்காரு.
1: ஆமா ஆமா, குடிக்கிறது. அடுத்து வாங்க. யாருப்பா?
0: யாருப்பா அது?
1: என்ன வித்தியாசம்?
0: சொல்லிட்டாங்க.
1: வணக்கம்.
0: ஹலோ,
1: சொல்லுங்க. உங்க ஊருக்கார ஒருத்தர் பேர், அவர் பேர் என்னது?
2: கவனமாக
0: சொல்லி.
1: அருமையா சொல்றாங்க. பேச்சிமுத்து
0: அவர் தானா?
1: ஆறுச்சாமி,
0: எட்டு சாமி. நீங்க பேர் வச்சிருப்பாங்களா?
1: எட்டு மடிப்பு சேலை,
0: ஆறு மடிப்பு சேலை. இல்லமா,
1: எட்டு திசை இருக்கு.
0: ஆறு இருக்குல்லமா?
1: ஆறு திசை இருக்கா?
0: இருக்குதான். என்ன,
1: ஆறிலிருந்து 60 வரை,
0: எட்டிலிருந்து 70 வரை எல்லாம் இல்லமா?
1: ஆமா, டிரைவிங் லைசன்ஸ் வாங்க 8 போடணும்.
0: 7 எல்லாம் போட முடியாது, 6 போட முடியாது.
1: எட்டைய புறம் இருக்கு நம்மால ஊரு.
0: ஆறைய புறம் எல்லாம் இல்லங்க.
1: ஆறுகள் பல வகை இருக்கு.
0: எட்டுகள் பல வகை இருக்கு.
1: எடுக்கு மாளிகையில்,
0: அரடுக்கு மாளிகையில்.
1: அவ்வளவுதான், பாட்டு போடலாம். தம்பி பொறு பொறு பொறு.
0: என்னமாமா,
1: இந்த ஏதோ ஒரு விஷயம், அந்த
0: முடிவு
1: ஒண்ணு விக்கலையா?
0: ஏமாமா, ஒண்ணுமே விக்க போறாங்க. மழை வேஞ்சு

0: நமது கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள், நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்,
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை தங்க நகைகள் சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: மேக்னாசல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
5: தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
6: மேக்னாசல்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வடகிழக்கு மாநிலங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு வழங்கும் என்று சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். வன உயிரினங்களின் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான உரிமைகளை போராடி பெற்றதில் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான மாப்போ சிவஞானம் முக்கிய பங்கு வகித்ததாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொழில்துறையினருக்கு மின்சார தடை செய்யப்படவில்லை என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மல்யுத்தம் ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெக்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சண்டிகரில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன் வரை 35.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 217 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மேற்கில் நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளை பூக்கள் மலர்ந்து கவிப்பாடும் மயக்கும் பொழுது, கீச்சிடும் பறவைகள் தன் கூட்டை தேடும் இந்த நேரத்தில் கோடை பண்பலை 100.5 இசைவானில் சிறகை விரிக்க காத்திருக்கிறது சித்திரச்சபானம்.

இன்றைய சித்திர செவ்வானம் வாவா என அழைக்கும் வசந்த அழைப்போடு இசை சித்திரம் வரைய காத்திருக்கிறது. இன்றைய சித்திர செவ்வானம் உங்களை தேடி முதல் பாடல் வருகிறது. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 5:10.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட்ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையில் கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
5: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
7: Shiva Textiles in 2026 Deepavali vibe starts. அதோட Shiva Textiles ஸ்தாபனத்தின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கு மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். Shiva Textiles, புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி, பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
0: உங்கள் இதய கூட்டிற்குள் இன்னிசை மழை கோடை பண்பலை 100.5 இது சித்திரச்சபானம். இன்றைய அன்பின் பாதைகள், நாளைய வரலாற்று சின்னங்கள், மெதுமெதுவாய் வரலாற்று சின்னங்களை செதுக்கியும் வரைந்தும் பண்பாடி கொண்டிருக்கின்றன இரு இதயங்கள்.

மழையின் வரவை சொல்லும் கார்மேகம், தென்றலின் வரவை சொல்லும் மல்லிகைப்பூவின் அடர்ந்த மனம், தென்றலில் வட்டமிடும் வண்டுகளின் வரவை சொல்லும் மலர்ந்தாடும் வண்ண பூக்கள், வரவுகள் என்றென்றும் சுகமானது. சுகமானவை அனைத்தும் மீண்டும் மீண்டும் ரசிப்பதற்கே.

0: ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. பாடலுக்கான குரல் வண்ணம் கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி.
1: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
2: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
1: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
3: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
4: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சேலஞ்ச் அக்செப்டட்.
5: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
4: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
6: சூப்பர். என் பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
7: கோடை பண்பலை நற்புழி ஐந்தில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் முறுக்கு மாவு, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மெக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சி, சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரிசியின் நல்வாழ்த்துக்கள்.

இசைப்பாடம் தென்றில் உங்கள் கோடை பண்பலை 100.5 இது சித்திர செவ்வானம். இன்றைய சித்திர செவ்வானம் வா வா எனும் தொகுப்போடு பயணித்துக் கொண்டிருக்கிறது காற்றலையில். மண்ணிலிருந்து விண்ணை பார்க்க அங்கே மின்னும் நட்சத்திரம், அது கனவில் மட்டும் நகர்கிறது. கண்ணில் படும் வெண்ணிலவு வளர்ந்தும் தேய்ந்தும் வட்டமிடுகிறது. மனதில் வைத்த பாசத்தைப் போல இணைந்த இதயங்களுக்கு பிரிவு என்பது எது?

0: பண்பலை சொல்லும் நேரம் மாலை 5:30 கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இனியும் ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சி பானம். கண்களின் வழியே இதயம் நுழைந்த நேசம் விடாது விட்டுவிடாது தொடர்ந்து பயணித்தது. வீதியெங்கும் காதல் உணர்வை சுமந்து வீட்டிற்குள் இதய கூட்டிற்குள் அன்பை மட்டும் வாசம் செய்கிறது.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி.

0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 வர்த் இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலை மலையளவரசி.
1: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 2, சின்னஞ்சிறு நட்சத்திரம் தொடர்ச்சி. குமாரலிங்கம் தான் செய்து கொண்டிருக்கும் காரியங்களுக்காக காவலர்களிடம் அகப்படுவதற்கு முன் தேசத்திற்காக ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று துடித்தான். இனி இன்னும் சில நாள் தலைமறைவாக இருந்து வேலை செய்தால் ஒருவேளை தேசமெல்லாம் நடக்கும் மகத்தான புரட்சி இயக்கம் வெற்றி பெற்று தேசம் சுதந்திரமடைந்தாலும் அடைந்துவிடும். அதை கண்ணால் பார்க்காமல் அவசரப்பட்டு தூக்கு மேடைக்கு போவதால் என்ன லாபம்? எப்படியும் இந்த சமயம் ஓடி தப்பித்துக் கொள்வதுதான் சரி. மின்னல் மின்னுகிற நேரத்தில் இவ்வளவு யோசனைகளும் குமாரலிங்கத்தின் மனத்தில் தோன்றி மறைந்தன. முடிவாக அவன் உள்ளம் செய்த தீர்மானத்தை கால்கள் உடனே நிறைவேற்றி வைக்க ஆரம்பித்தன. சந்து பொந்துகளில் புகுந்து விரைந்து ஓடினான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த பட்டணத்தின் எல்லையை கடந்து பட்டணத்தை சுற்றி இருந்த புன்சை காடுகளில் புகுந்தான். பொழுது விடுவதற்குள்ளே ஒரு பத்திரமான இடத்தை அடைந்துவிட வேண்டும் என்று தீர்மானித்து விரைவாக சென்றான். இரவு வேளைகளில் வழி கண்டுபிடிக்க முடியாமலும் திக்கு திசை தெரியாமலும் போய்கொண்டிருந்த போது அதிர்ஷ்டவசமாக ரயில் பாதை அகப்பட்டது. ரயில் பாதையோடு அவன் கொஞ்ச தூரம் நடந்து சென்ற பிறகு நாம் ஆரம்பத்தில் பார்த்தபடி மொட்டை பாறையின் வளைவை அடைந்தான். அச்சமயம் ரயில் வருவதை பார்த்ததும் தேசத்தின் சுதந்திரத்துக்காக இன்னும் ஒரு பிரமாதமான காரியம் ஏன் செய்யக்கூடாது என்ற எண்ணம் மின்னலை போல் உதித்தது. உடனே அதை நிறைவேற்ற ஆரம்பித்தான். ஆனால் அவனுடைய வேலை வெற்றியடையாமல் போனதையும் அதன் பலனாக அவன் உள்ளத்தில் ஏற்பட்ட அதிருப்தியையும் மேலே பார்த்தோம். இரவில் செல்லும் ரயிலின் அழகிய தீப அலங்கார காட்சி மறைந்ததும் மறுபடியும் நாலாபுரமும் காரிருள் வந்து மூடிக்கொண்டது. குமாரலிங்கம் அப்போது நின்ற இடத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷன் தெரியாதபடி கரிய பாறை மறைத்து கொண்டிருந்தது. எனவே நாலா பக்கமும் ஒரே அந்தகாரம்தான். வெளியில் இருந்தது போலவே குமாரலிங்கத்தின் உள்ளத்தையும் இருள் மூடியிருந்தது.

0: தெரியாத இருட்டிலே என்ன செய்வது, எந்த பக்கம் போவது என்று தெரியாமல் அவன் மனம் மிகவும் திகைத்தது. அவனுடைய வருங்கால வாழ்க்கை அப்படி இருள் சூழ்ந்ததாயிருக்குமோ என்ற எண்ணம் ஒரு கணம் அவன் மனத்தில் தோன்றிய போது, அதுவரையில் எத்தனையோ ஆபத்தான நிலைமைகளிலும் அவன் உணர்ந்தறியாத ஒருவித திகில் அவன் நெஞ்சில் உண்டாயிற்று. இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. நின்று கொண்டிருக்கும் போதே அவன் கால்கள் விடவிடவென்று நடுங்கின. அடுத்த கணத்தில் அடியோடு பலம் இழந்து நினைவிழந்து அவன் கீழே விழுந்திருப்பான். நல்ல வேளையாக அச்சமயம் குபீர் என்று வீசிய குளிர்ந்த காற்றினால் அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்தது. ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து இம்மாதிரி கோழைத்தனத்துக்கு சற்றும் இடம் கொடுக்க கூடாது என்று மனத்தில் திட சங்கல்பம் செய்து கொண்டான். இருதயத்தின் படபடப்பும் கால்களின் நடுக்கமும் ஏக காலத்தில் நின்றன. அடுத்து அவன் என்ன செய்தான் தெரிந்து கொள்ளலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் நாவல் நேரம். நாவல் நேரத்தில் அமரர் கல்கி அவர்களின் சோலைமலை இளவரசி, குரல் வண்ணம் கார்த்திகாராணி.
2: பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இனிய இடைக்கால கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம். உறவுகள் பிரிவதும் உரிமைகள் முறிவதும் நீண்ட இடைவெளி தந்த மனவலி மட்டுமே. வருத்தங்கள் திருத்தங்களை தருமா?

அதீத அன்பு, அதீத கற்பனை, அதீத கனவுகள், அதீத நினைவுகள், அதீதமாகவே வாழ்வை வடிவமைக்கவும் செய்யும், அதையே மாற்றியமைக்கவும் செய்யும்.

0: இன்றைய சித்திர செவ்வானம் வாவா என வசந்த அழைப்போடு விடைபெறுகிறது. கோடைப்பண்மலை 100.5 மீண்டும் கேட்கலாம் சித்திர செவ்வானம் நாளை மாலை 5 மணிக்கு. கோடைப்பண்மலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆலய தரிசனம்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் பெருமைமிகு வாழ்வருள்வார் பட்டீஸ்வர பெருமான் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

வளங்களையும் மானிடருக்கு அளிக்க வல்ல ஆற்றல் கொண்ட தெய்வலோக பசுவான காமதேனுக்கு ஓர் ஆசை ஏற்பட்டது. தானும் பிரம்மனைப் போலவே உயிர்களை படைக்க வேண்டும் என்று ஆவல்தானது. அந்த ஆதங்கத்துடன் சிவனை நோக்கி கடுந்தவம் மேற்கொண்டது. ஈசனருள் விரைவில் கிட்டுவதற்காக தவத்தினோடே தினமும் தவறாமல் புற்று உருள் கொண்ட சிவலிங்கத்தின் மீது பால் சொரிந்து தன் பிரார்த்தனையை தெரிவித்துக் கொண்டிருந்தது. ஆனால் தன் தாயின் நோக்கத்தை அறியாத அதன் கஞ்சான பட்டி தவமியற்றும் தாயை சுற்றி சுற்றி வந்து விளையாடி கொண்டிருந்தது. அந்த போக்கில் புற்றின் மீது கால் வைக்க புற்று சரிந்து விழுந்தது. அதனால் உள்ளே இருந்த சிவலிங்கத்தின் மீது அதன் குழம்பு தழும்பும் ஏற்பட்டது. அதைக் கண்டு பதறிப்போன காமதீனோ, இறைவா, என் குழந்தை செய்த பாவத்தை மன்னித்தருளுங்கள் என்று வேண்டிக் கொண்டது. உடனே அதற்கு தரிசனம் கொடுத்த ஈசன், கவலைப்படாதே, உன் குழந்தையின் விளையாட்டுத்தனத்தை எண்ணி நான் மகிழத்தான் செய்கிறேன். நீ கூறும் படைப்பு வரத்தை உனக்கு திருக்கருகாவூர் திருத்தலத்தில் அருளுகிறேன். பிள்ளை பேரின்றி வருந்தும் தாய்மார்கள் உன்னை வந்து தொழுது பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்கள் அந்த பாக்கியத்தை விரைவில் அடைவார்கள். இந்த வகையில் உன்னுடைய விருப்பம் நிறைவேறும். இந்த தலத்தில் உன் குழந்தையின் பெயரால் நான் பட்டீஸ்வரன் என்று அழைக்கப்படுவேன். இத்தலமும் பட்டிபுரி என்று கொண்டாடப்படும் என்று சொல்லி பேரருள் புரிந்தார் பரமேஸ்வரன்.

0: இக்கோவிலின் பிரதான பெயர் பிப்பலாரண்யம் என்பதாகும். பிப்பலம் என்றால் அரசமரம், ஆரண்யம் என்றால் காடு. இது தவிர ஆதிபுரி, தட்சிண கைலாயம், தவச்சித்திரபுரம், ஞானபுரம், சுகலமாபுரம், பிரவா நெரித்தலம், பசுபதிபுரம் என்றெல்லாமும் இப்புனித தலம் அழைக்கப்பட்டிருக்கிறது. பண்டீஸ்வரர் தன்னை வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் அவர்கள் விரும்பும் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கிறார். ஆனால் படைப்பு வரத்தை காமதேனுக்கு வழங்கிய இறைவன் அதை அவள் திருக்கருக்காவூரில் நிறைவேற்றுவாள் என்று ஏன் குறிப்பிட்டார்? ஏனென்றால் இந்த பட்டீஸ்வரம் ஒரு முக்கிய தலம். இங்கே தன்னோடு இரண்டரை கலப்போரின் ஆன்மாவை நெறிப்படுத்தி நல்லருள் வழங்குகிறார் பட்டீஸ்வரர். ஆகவே இங்கே படைப்பு என்பது முரணான இறையருளாகிவிடும் என்பதாலேயே திருக்கருக்காவூரில் அந்த வரம் பளிக்குமாறு காமதேனுவுக்கு அருள்பாளித்தார் அரண். இந்த கோவில் நடராஜர் அற்புதமானவர். மேற்கூரையில் அமைந்திருக்கும் கல்லாலான சங்கிலி பிரமிக்க வைக்கிறது. இந்த கனக சபையில்தான் பிரம்மா, விஷ்ணு, காளி, சுந்தரர் ஆகியோருக்கு நடராஜர் ஆனந்த தாண்டவம் காட்டி அருளினர். இந்த வகையிலும் இந்த நடராஜரின் திருநடன கோலம் பார்த்து பார்த்து இன்புறத்தக்கது. கோவிலின் முன்னே தலவிருட்சங்களாக புளிய மரமும் பனைமரமும் உள்ளன. இவை இரவா புளி என்றும் இரவா பனை என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆம், இந்த புளிய மரத்தின் விதைகளை எங்கு விதைத்தாலும் அவை முளைக்காது. அதே போல பனையும் ஆண் பனை என்பதால் இதிலிருந்து வேறு பனை விளையாது. சிதம்பரத்தை அடுத்து இந்த கோவிலில்தான் திருவாதிரை திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதனாலேயே இத்தலம் மேலி சிதம்பரம் என்று போற்றப்படுகிறது. கோயம்புத்தூர் நகரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பட்டீஸ்வரம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05 நிமிடம்.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தர

0: பருக்கிலிருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
0: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னவர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த நினைவு நாளை அவங்க கொண்டாடினது ரொம்ப வியப்புக்கு உள்ளாக்குச்சு. எப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை பூரா ஒரு நிமிஷம் ஃபெயிலியர் பண்ணாங்க. ஃபெயிலியர் பண்ணிட்டு பிறகு ஒரு வினாடி கழிச்சு அந்த ஸ்கிரீன்ல அழகான சொற்களோடு வந்தது. இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன் தோன்றினார், மின்சார பல்பை உருவாக்கினார், உலகம் ஒளிமயமானது. அவரை நாம் நினைக்கிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம். இப்ப 1300வது முறை இவர் கண்டுபிடிச்சாருன்னா, அந்த 1299 முறை அவர் பட்ட பாட்டிருக்கு பாருங்க. இப்போ நமக்கு வேணா இது ஈஸியா இருக்கலாம், 1200ங்கிறது ரொம்ப சுலபமா இருக்கலாம். 8வது முறை 9வது முறை நம்ம ஒத்துக்கிறோமா? இதை இல்லை. இப்போ இந்த ராசி இல்லை மற்றது மாதிரி நம்ம நினைச்சிருந்தோம்னா தொடர்ந்து செய்ய முடியுமா? முடியாது. இப்போ இன்னொன்று ஆச்சரியத்தை பாருங்க, ஒருத்தன் 9 முறை கீழே விழுந்து 10வது முறையும் கீழே விழுந்து எந்திரிக்கிறான். அப்போ இத்தனை முறை விழுந்து எந்திரிச்சிட்டமே அப்படின்னு கொஞ்சம் வருந்துறான். பூமியை பார்த்து கேட்டானா, நான் வந்து 9 முறை விழுந்துட்டேன்னு நீ வருத்தப்பட்டியா அப்படின்னு கேட்டானா பூமியை. சொல்லுது, இல்லை இல்லை, நீ 9 முறை விழுந்தாலும் 10வது முறை எழுந்தா அல்லவா, அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன். அதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். என்னன்னா, அந்த வெற்றிகளுக்காக காத்திருக்க வைக்கணும். என்னுடைய நண்பர் அவர் ஒரு கவிதை தொகுதி வெளியிட்டார். அதுல ரொம்ப அழகான கவிதைகளை பாசிட்டிவா கொடுக்கிறார். அதாவது நீங்க நேர்முக சிந்தனையாக இருந்தால் நல்லது. எப்படி அப்படின்னா, ஒரு வகுப்புல பள்ளிக்கூடத்துல சறுக்கு விளையாடுறத பத்தி ஒரு கவிதை வருது. எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம், இப்படி ஏறுவோம் சறுக்குவோம். அப்போ ஒரு குழந்தை ஓடிப்போய் என்ன பண்ணுது, வாத்தியாரை பார்த்து கேட்குது, சறுக்குன்னா என்ன? சறுக்கு ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு கேட்குது. இல்லை இப்படி கூட வைக்கலாம், வாழ்க்கைன்னு என்ன? ஏறி ஏறி சறுக்கிறதானே அப்படின்னு அந்த குழந்தை போய் கேட்குது. அதுக்கு அவர் சொன்னார், வாழ்க்கைன்னா ஏறி ஏறி சறுக்கிறது இல்லை, சறுக்க சறுக்க ஏறுறது அப்படின்னார். எதெல்லாம் சிறப்பு அப்படின்னா, வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுப்பது ரொம்ப சிறப்பு. தோல்வி அடைஞ்சால் என்ன செய்யறது ஒரு கேள்வி கேட்குறோம். உடனே அந்த தோல்வி அடைஞ்ச உடனே இனி நான் வாழ்க்கையில் லாயக்கப்படவே மாட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். மரம் வெட்டுறப்ப ஒவ்வொரு வெட்டிலையும் அந்த மரம் அப்படியே நின்றுட்டே இருக்க மாதிரி தான் தோணுது. 59 வெட்டு, 60வது வெட்டில் அந்த மரம் கீழே விழுகுது அப்படின்னா, அந்த முதல் வெட்டு வேஸ்ட்டுன்னு நினைக்கப்படாது. இப்படி கூட வைங்களேன், ஒருத்தன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனான். சாப்பிட போனப்போ முதல்ல 2 இட்லி தின்னா பசி அடங்கலை, 2 தோசை பசி அடங்கலை, பூரி நடக்கலை, எல்லாம் சாப்பிட்டு கடைசியாக ஒரு ஆமாவோட வாங்கி சாப்பிட்டான். கப்புன்னு வயிறு நிறைஞ்சிருச்சு. அப்போ எதனால் வயிறு நிறைஞ்சதுன்னா, அவன் ஏற்கனவே ஒவ்வொரு பொருளாக சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான், அது மேலே மேலே மேலே மேலே வந்து வடையோடு நிப்பாட்டிருந்திருக்கான். அப்போ இந்த 60வது வெட்டுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி பாருங்க, 59 வெட்டு வந்து நம்முடைய அந்த வெட்டப்பட்டது வந்து வெட்டியான வெட்டானா இல்லை, 59 வெட்டுக்கு பிறகுதான் 60வது வெட்டுக்கு பயன்பாடு இருக்கு. அது மாதிரி நாம் வந்து ஒரு முயற்சி எடுக்கிற போது சிறு தோல்வி, சிறு அவமானம், சிறு சங்கடங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அதை தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி தாண்டி நாம் வெற்றி பெறுறது தான் முக்கியமான ஒன்று. இப்போ அறிவியலில் பார்க்குறோம், அதே மாதிரி விஞ்ஞானிகளுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிற போது இதே மாதிரி இருக்குது. இன்னும் இலக்கிய உலகில் வாழ்ந்துருக்கவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா இதே மாதிரி உண்டு. வறுமை தடையாக இருக்காதுன்னு சொன்ன மாதிரியே முயற்சி வந்து கட்டாயமாக கை கொடுக்கும்போது நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறோம். என்னால் முடியுமா அப்படின்னு சிலர் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் எப்படி இதை சாதிக்க முடியும், என்னால் முடியுமா அப்படிங்கிறாங்க, எனக்கு இந்த திறமை இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குங்கிறாங்க. விவேகானந்தத்தை கேட்டபோது இந்த உலகத்தில் முட்டாள்கள்னு இருக்கவே முடியாது அப்படின்னார் அவர். எல்லாருக்கும் எல்லா சக்தியும் இருக்கிறது, ஒருங்கு திரண்டால் அதை சாதிக்க முடியும்.
3: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் ஜெட்டிகள் டிராயர்கள்,
4: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
5: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
6: கொடிஷா நடத்தும் ராமேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
5: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க, அனைவரும் வருக.
7: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரை கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
8: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
9: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
10: அக்டோபர் 1 முதல்

0: ஐந்து வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். டிஎன்சி அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ் 2026 தீபாவளி வைப் ஸ்டார்ட்ஸ். அதோட சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்தாபனத்தின் 49வது ஆண்டு துவக்க விழா. அக்டோபர் 2 முதல் 1000க்கும் மேல ஜவுளிகள் வாங்கும் அனைவருக்கும் அழகிய பரிசுகள். சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: நேரமலை 6:12. கோடை பண்பலை 100.5 மனமயக்கும் பாடலுடன் இணைந்திருக்க இது கதம்ப மலர்கள்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
3: நல்வாழ்த்துகள்.
4: குறிஞ்சிமலை குயில் கோடை பண்பலை 100.5 நாளை வலமுறை இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 மணிக்கு வானவில் தலைப்பாக வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களாக 1 மணிக்கு நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து, தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்களின் தெரிவில், 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ், 7 மணிக்கு தங்கள் அன்புடன், 8 மணிக்கு இளமை பேசுகிறது, தொட்டு தொட்டு 1, 2, 3 ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு, 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் 3 சிட்டி, 9:00 மணிக்கு கொடை தென்றல், வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரத்தில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ராஜா அவர்கள், உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 10:00 நினைவேசுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேய உறவுகளுக்காக கோடை பண்பலை 100.5 அனைத்து நிகழ்ச்சிகளோடும் இணைந்திருங்கள்.

0: உங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்

0: ஆனந்த் பனியன் சன் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 6:30.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
0: இது கோடை பண்பலை 100.5 கதம்பு மலர்கள் நாம் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம்.

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப்பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ் தான், அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
4: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர்
4: தங்கள் அன்புடன் பகுதி
5: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101.
5: மின்னஞ்சல் முகவரி
4: kodaifm@gmail.com.
5: கட்சவி இலக்கம்
4: 94 86 28 24 24.

கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்காக வர இருக்கிறது இளமை பேசுகிறது. இன்னைக்கு பஞ்சதந்திரம், தை தை தத்தை அப்படிங்கிற 2 சொல் விளையாட்டுகள் வர இருக்குங்க. கோடை பண்பலை 100.5 இது கதம்பு மலர்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

இளவரசர் அருள்மொழிவர்மரை தாங்கிய படகு வெள்ள நீரிலே சூடாமணி விகாரத்தை விட்டு வெளியேறி கொண்டிருந்தது. முருகையன் அந்த படகை செலுத்திக் கொண்டிருந்தான். நந்தி மண்டபத்தை நெருங்கிய போது அங்கே நீரின் மட்டம் மிகவும் உயர்ந்திருந்ததை கவனித்து ஏதோ சிந்தனை வயப்பட்டவராய் ஒரு முடிவெடுத்து படகை மீண்டும் சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்து என்று முருகையனுக்கு அருள்மொழிவர்மர் கட்டளையிட, ஏன் எதற்கு என்ற எந்த ஒரு கேள்வியையும் கேட்காமல் அவன் திரும்பவும் படகை சூடாமணி விகாரத்தை நோக்கி செலுத்தத் தொடங்கினான். இளவரசர் படகிலிருந்து தாவி தண்ணீரில் முழுகாமலிருந்த ஒரு மண்டபத்தின் மேல்தளத்தில் குதித்தார். அங்குமிங்கும் பரபரப்புடன் ஓடினார். விகாரத்தின் அடித்தளத்துக்கு அவர் போகாமல் மேல் மாடங்களில் ஒவ்வொரு பகுதியாக தேடிக் கொண்டு வந்தார். மேல் மாடங்களிலேயே சில இடங்களில் மார்பளவு தண்ணீரில் அவர் புகுந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. மேலும் மேலும் ஏமாற்றம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. கடைசியில் கௌதம புத்தரின் உருவச்சிலை அமைந்திருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த சிலையின் மார்பளவுக்கு தண்ணீர் ஏறி இருந்தது. அங்கே இளவரசர் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். தண்ணீரில் குனிந்தும் பார்த்தார். அவருடைய வாயிலிருந்து எழுந்த மகிழ்ச்சியும் வியப்பும் கலந்த ஹஹா ஒலி அவர் தேடி வந்ததை அடைந்து விட்டார் என்பதற்கு அறிகுறியாக இருந்தது. ஆம், புத்தர் சிலையின் அடியில் தண்ணீருக்குள்ளே பகவானுடைய பத்ம சரணங்கள் இரண்டையும் இருக கட்டிக்கொண்டு ஆச்சாரிய பிக்ஷு உட்கார்ந்து கொண்டிருந்தார். பொன்னியின் செல்வர் தண்ணீரில் முழுகி பிக்ஷுவின் கரங்கள் இரண்டையும் சிலையிலிருந்து பலவந்தமாக விடுவித்துவிட்டு அவரை தூக்கி எடுத்தார். தண்ணீருக்குள்ளே பிக்ஷுவை தூக்குவது லேசாக இருந்தது. தண்ணீருக்கு வெளியே வந்த பிறகு அவ்வளவு லேசாக இல்லை. ஆஜானுபாகவும் நல்ல பலிஷ்டருமான அந்த பிக்ஷுவின் உடல்கனம் இளவரசரை திணறச் செய்தது. முருகையா, முருகையா என்று குரல் கொடுத்தார். இதோ வந்தேங்க ஏஜமா என்று சொல்லிக்கொண்டே முருகையன் படகை கொண்டு வந்தார்.

0: பொன்னியின் செல்வர் ஆச்சாரிய பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு படகை நோக்கி விரைந்து சென்றார். அவருடைய கால்கள் தடுமாறின. இளவரசர் புத்த பிக்ஷுவை தூக்கிக் கொண்டு முருகையன் கொண்டு வந்து நிறுத்திய படகிலே குதித்தார். அவர் குதித்த வேகத்தில் அந்த சிறிய படகு பேயாட்டம் ஆடியது. ஒரு கணம் கவிழ்ந்துவிடும் போலவும் இருந்தது. முருகையன் மிக பிரயத்தனப்பட்டு படகு கவிழாமல் காப்பாற்றினான். முருகையா, இனிமேல் படகை விடு, ஆனைமங்கலம் அரண்மனைக்கு விடு என்று பொன்னியின் செல்வர் உரத்த குரலில் கூவினார். அந்த சமயம் உச்ச நிலையை அடைந்திருந்த புயற்காற்றும் புயலில் பொங்கி வந்த கடலும் போட்ட இறைச்சலினால் அவர் கூறியது முருகையன் காதில் விழவில்லை. ஆயினும் இளவரசரின் முகத்தோற்றத்திலிருந்து அவருடைய விருப்பத்தை அறிந்து கொண்ட முருகையன் படகைச் செலுத்தத் தொடங்கினான். சூடாமணி விகாரத்தின் முழுகிக் கொண்டிருந்த மண்டபச் சிகரங்களின் மீதும் புத்தர் சிலைகளின் மீதும் மோதாமல் படகைச் செலுத்துவது மிகவும் கடினமாயிருந்தது. முருகையன் பெரும் புயலிலும் சுழிக்காற்றிலும் நடுக்கடலில் படகு செலுத்தி பழக்கப்பட்டவனாதலால் வெகு லாவகமாக செலுத்திக் கொண்டு போனான். அதை பார்த்து இளவரசர் வியந்தார். அவனுக்கு சற்று உதவி செய்யலாம் என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் புத்த பிக்ஷுவை பிடித்திருந்த பிடியை விட்டுவிடத் தயங்கினார். அதற்கேற்றாற்போல திடீரென்று பிக்ஷு இளவரசருடைய பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள பிரயத்தனம் செய்தார். அந்த சமயம் படகு புத்த பகவானின் சிலையின் அருகே போய்க் கொண்டிருந்தது. இப்போது கடல் வெள்ளம் அந்த சிலையின் கண்கள் வரை ஏறியிருந்தது. இன்னும் சில நிமிட நேரத்தில் சிலையே முழுகிவிடும் என்பதில் ஐயமில்லை. இளவரசர் பிக்ஷுவை இறுகப் பிடித்து கொண்டார். பார்ப்பதற்கு மிக மென்மையான தேகம் உடையவராக காணப்பட்ட இளவரசரின் கரங்களில் எவ்வளவு வலிமை இருந்தது என்பதை அறிந்து பிக்ஷு வியந்தார் என்பதை அவருடைய முகத்தோற்றம் காட்டியது. நெஞ்சிலே உரம் இருந்தால் உடலிலும் வலிமை உண்டாகும் போலும். இத்தனைக்கும் பல நாள் ஜுரத்தினால் மெலிந்திருந்த உடம்பு. புத்தரின் சிலையை தாண்டி படகு போயிற்று. முழுகிக் கொண்டிருந்த அந்த சிலையை பிக்ஷு பார்த்து கொண்டே இருந்தார். சிலை விரைவில் மறைந்தது. பிக்ஷுவின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் பெருகியது.
1: இளவரசே, என்ன காரியம் செய்தீர் என்றார் பிக்ஷு.
0: அவருடைய உதடுகளின் அசைவிலிருந்து என்ன சொல்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட இளவரசர் பிக்ஷுவின் காதின் அருகில் குனிந்து, சுவாமி, அந்த கேள்வியை நானல்லவா கேட்க வேண்டும்? என்ன காரியம் செய்ய துணிந்தீர்கள் என்றார்.
1: இளவரசே, இந்த விகாரம் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இங்கே இருந்து வருகிறது. மகானாகிய தர்மபாத முனிவரின் காலத்திலேயே கூட இருந்தது. வீர சைவர்களான பல்லவ சக்கரவர்த்திகள் இதை அழிக்காமல் விட்டுவிட்டார்கள். அப்படிப்பட்ட புராதனமான விகாரம் என் காலத்தில் என் கண்முன்னால் முழுகிவிட்டது. செங்கல் திருப்பணியிலான இந்த விகாரம் இந்த கடல் வெள்ளத்துக்கு தப்ப முடியாது. வெள்ளம் வடிந்த பிறகு சில குட்டி சுவர்களே மிச்சம் இருக்கும். விகாரம் போன பிறகு நான் மட்டும் எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும்
0: என்றார் பிக்ஷு. விகாரம் மிடிந்து அழிந்தால் மறுபடியும் திருப்பணி செய்து கட்டிக்கொள்ளலாம். புத்த பகவானுடைய சித்தம் இருந்தால் நானே திரும்பவும் கட்டி கொடுப்பேன். தாங்கள் போய்விட்டால் என்னால் தங்களை திருப்பிக் கொண்டு வர முடியாதே என்றார் இளவரசர் அருள்மொழிவர்மர். கடலும் புயலும் சேர்ந்து போட்ட இறைச்சலினால் அவர்களால் மேலும் தொடர்ந்த விவாதம் செய்ய முடியவில்லை. மற்றும் சுற்றுப்புறங்களில் நாலாபுரத்திலும் அவர்கள் கண்ட கோரக் காட்சிகள் அவர்களை பேச முடியாதபடி செய்துவிட்டன. முறிந்த பாய் மரங்களுடனே பெரிய பெரிய நாய்வாய்களும் சின்னஞ்சிறு மீன்பிடிக்கும் படகுகளும் கடற்பக்கத்திலிருந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருந்தன. அவற்றில் பல கரை தட்டியும் கட்டிடங்களின் மேல் மோதியும் பேயாட்டமாடிய மரங்களின் மீது இடித்து கொண்டும் சுக்குநூறாய் நொறுங்கி விழுந்தன. பெருங்காற்றில் வீடுகளின் கூரைகள் அப்படியே பித்துக்கொண்டு பறந்து சென்று வெள்ளத்தில் விழுந்தன. வேறு சில கூரைகள் மிதந்து கொண்டிருந்தன. அவற்றில் சிலவற்றில் மனிதர்கள் மிகுந்த சிரமத்துடன் தொத்திக் கொண்டிருந்தார்கள். ஓவென்று அவர்கள் ஓலமிட்டு கொண்டிருந்தார்கள். பெரிய பெரிய மரங்கள் காற்றில் முறிந்து விழுந்தன. முறிந்த மரங்களில் சில மிதந்து மிதந்து சென்றன. மிதந்த மரங்களை பிடித்து கொண்டு சில மனிதர்கள் உயிர் தப்ப முயன்றார்கள். ஆடு மாடுகள் வெள்ளத்தில் அலறிக்கொண்டு மிதந்து சென்றன. இத்தகைய கோரமான காட்சிகளை பார்த்து பார்த்து இளவரசரும் பிக்ஷுவும் மனம் கசிந்தார்கள். அந்த நிலைமையில் தங்களால் ஒன்றும் உதவி செய்ய முடியவில்லையே என்ற எண்ணம் அவர்களுடைய வேதனையை அதிகப்படுத்தியது. முருகையன் அப்பாலிப்பால் பார்க்காமல் படகை சர்வஜாகிரதையாக செலுத்தி கொண்டு சென்றான். சூடாமணி விகாரம் நாகைப்பட்டினத்தில் கடற்கரையோரமாக இருந்தது. அங்கிருந்து கால்வாய் சிறிது தூரம் வரையில் தெற்கு திசையை நோக்கிச் சென்றது. பிறகு தென்மேற்கு

0: தெற்காக அரைக்காதம் வரையில் சென்று அங்கிருந்து மீண்டும் திரும்பி தென் திசையில் நேராகச் சென்றது. இந்த இரண்டாவது திருப்பத்தின் முனையிலேதான் ஆனைமங்கலம் அரண்மனை இருந்தது. வழி நடுவில் இருந்த நந்தி மண்டபத்தின் அருகில் படகு வந்தபோது நந்தி முழுவதும் முழுகியிருந்தது மட்டுமல்லாமல் மேல் மண்டபத்தின் விளிம்பை தொட்டுக்கொண்டு வெள்ளம் சென்றது. மண்டபத்துக்கு அப்பால் நாலாவரமும் பரவியிருந்த தென்னந்தோப்புகளில் முக்கால்வாசி மரங்கள் காற்றினால் முறிந்து விழுந்துவிட்டன. விஞ்சியிருந்த மரங்களின் உச்சியில் மட்டைகள் ஆடியது தலைவிரி கோலமாக பேய்கள் ஆடுவது போலவே இருந்தது. அவற்றில் சில மட்டைகள் காற்றினால் பீக்கப்பட்டு வெகு தூரத்துக்கு அப்பால் சென்று விழுந்தன. நந்தி மண்டபத்தின் உச்சியில் தாயை பிரிந்த கன்றுக்குட்டி ஒன்று எப்படியோ வந்து தொத்திக் கொண்டிருந்தது. அது நாலாபுறமும் பார்த்து பார்த்து மிரண்டு விழித்தது. உடம்பை அடிக்கடி சிலிர்த்து கொண்டது. அதன் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அந்த கன்று அம்மா என்று எழுப்பிய தீன குரல் படகில் சென்று கொண்டிருந்தவர்களின் காதில் லேசாக விழுந்தது. ஐயோ பாவம், தாயை பிரிந்த இந்த கன்றின் கதி என்னாகுமோ என்று இளவரசர் எண்ணிய அதே சமயத்தில் ஒரு பெரிய தென்னை மரம் திடீரென்று முறிந்து மண்டபத்தின் பின்புறத்தில் விழுந்தது. சிறிது முன்பக்கமாக விழுந்திருந்தால் கன்றுக்குட்டியின் மேலேயே அது விழுந்திருக்கும். மரம் விழுந்த வேகத்தினால் தண்ணீரில் ஒரு பெரிய அலை கிளம்பி மண்டபத்தில் மேலே தாவி வந்தது. முன்னமே நடுங்கிக் கொண்டிருந்த கன்றுக்குட்டி அந்த அலையை சமாளிக்க முடியாமல் தடுமாறி விழுந்தது. மண்டபத்தின் உச்சியிலிருந்து அலையினால் அது வெள்ளத்தில் உந்தி தள்ளப்பட்டு தத்தளித்தது. இளவரசர் இதுவரையில் புத்த பிக்ஷுவை தம் கரங்களினால் பிடித்து கொண்டிருந்தார். கன்றுக்குட்டி மண்டபத்தின் உச்சியிலிருந்து உந்தி தள்ளப்பட்டதை பார்த்ததும் ஆஹா என்று சத்தமிட்டு பிக்ஷுவை பிடித்து கொண்டிருந்த பிடியை விட்டார். பிக்ஷு அக்கணமே வெள்ளத்தில் குதித்தார்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: நந்தினிய சந்திக்கிறதுக்கு முன்னால பழைய காலத்து மனிதர்கள் திடமா இருக்க காரணம் பெண்களின் மோக வலையில அவங்க சிக்குவதில்லைன்னா பார்த்திபேந்திரன். எந்த காலத்து மனிதராயிருந்தாலும் உடல் உலகத்தில் எண்ணம் உயரத்தில் என்ன இருக்கணும் என்பதை இந்த பகுதி தெள்ள தெளிவாக காட்டுது. இந்த பகுதியில் வந்திருக்கிற சொற்கள் தொடர்கள் பத்ம சரணங்கள். பத்மம் தாமரை, சரணங்கள் பாதங்கள். பத்ம சரணங்கள் தாமரை பாதங்கள். சரணம்னு உச்சரித்தா பாதத்தை குறிக்கும். சரணம்னு சீரொலி கொடுத்து உச்சரித்தால் அடைக்கலம், புகழ், தஞ்சம் என்றெல்லாம் பொருள்படும். ஒரு பொருள் நீருக்குள்ள முழுசாகவோ ஓரளவோ மூழ்கி இருக்கும்போது நீர் அதன் மேலே மேல் நோக்கி ஒரு விசையை செலுத்துது. இதுக்கு மிதப்புத்தன்மை விசை, பாயண்ட் ஃபோர்ஸ்னு பேர். நீரின் மேல் நோக்கு விசை பொருளின் கீழ்நோக்கிய எடையை எதிர்த்து தாங்குது. இதனால தான் பொருளின் உண்மையான எடையை விட நீருக்குள் இருக்கும்போது அதன் எடை குறைஞ்ச மாதிரி உணரப்படுது. பன்னெடுங்காலமாக இந்த நிகழ்வை மக்கள் அனுபவிச்சிருந்தாலும் இன்றைக்கி ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கான அறிவியல் பூர்வமான உண்மையை கண்டறிந்தவர் ஆர்கிமிடிஸ் என்னும் மேதை. முக்கால் வாசி 75 விழுக்காடு, அதாவது 1/3. முக்கால் 3/4 என்கிற பின்னம், 100/75. வாசி பங்கு அல்லது விகிதம். மட்டை மரத்தோட ஓலையின் அடிப்பகுதியை தண்டோடு இணைப்பது. இது அடிப்பகுதி அகலமாக அமைந்து தண்டை பற்றி கொண்டு வளைஞ்சு காணப்படும். நடுப்பகுதிக்கு ஈர்க்கு அல்லது நரம்புன்னு பேர். அடியிலிருந்து நுனி வர படிப்படியாக மெலிஞ்சு இருக்கும். இதை கொண்டு தான் துடைப்பம் உருவாக்குறாங்க. அடிப்பகுதி பழுப்பு நிற நாறுகளால் ஆனது, வல மாதிரி அமைப்பு கொண்டது. இளங்கன்றையும் குருத்தையும் பாதுகாப்பது இதுதான். நேயர்களே, எரிஞ்ச கப்பல்லிருந்து பிரிஞ்சு வந்த முழுசாக எரியாத பாய்மரத்தை பிடிச்சிக்கிட்டு பொன்னியின் செல்வரும் வந்தியத்தேவனும் ஒரு இரவு முழுவதும் மிதந்ததுன்னு நினைவிருக்கும். இந்த கட்டத்தில் நீரோட்டத்தை எதிர்த்து புயலுக்கும் ஈடு கொடுத்து போய்கிட்டு இருக்கு படகு. அதில் 3 பேர். இந்த நிலையில் அந்த கன்றை காப்பாற்ற வெள்ளத்தில் குதிச்சிட்டார் பிக்ஷு. பலியாக விருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் பெருமான் காப்பாற்றினார். அந்த கருணையின் தீவிரத்தை இந்த பிக்ஷுவிடம் பார்க்குறோம்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8 ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்.
2: அக்டோபர் 1 முதல் 5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 worth earbuds, neck band, smart watch, power bank and bluetooth speaker free. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஆஃபர் அக்டோபர் 3rd and 4th 2 நாட்களுக்கு மட்டுமே.
4: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
5: உயிரெழுத்து
6: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
4: நேயர்களே, அழகான நம் மனதில்
5: ஆழமான ஓர் இடத்தில்
4: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
5: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
4: இதய ராகங்களை
5: நீங்களும் அரங்கேற்றலாம்.
4: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
5: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
7: அம்மா அண்ணா சும்மா இல்லடா.
5: இதயம்
8: இதயம் இதயம் இழைகிறதே, இது ஒரு புது கவிதை.
5: பாசம்
9: ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
5: அன்பு
10: அன்பு மலர்களின் சோலை இது.
5: நட்பு
11: பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே.
5: மழை
12: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
5: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
5: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
5: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
5: நிலைய இயக்குனர்
4: உயிரெழுத்த நிகழ்ச்சி பகுதி
5: பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

இதுவரை நாம் இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில். இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் மாலை 7:03.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது 6-60 வரை திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, திருவாச்சி சின்னியம்பாளையம், சோமசுந்தரம், ஜானகி, ரஞ்சித்குமார், பாரதி மற்றும் தமித்ரா

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர் ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டிலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
2: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மழையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் 16 புதன்கிழமை முதல் 22 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் கடந்த செப்டம்பர் மாதம் 16 புதன்கிழமை அன்று காலை 8 அரங்கேறிய மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனம் ரசித்த பாடல்களை இதயம் இனிக்க தந்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் அனைவரும் சந்தோஷமாக இணைந்து தனக்கான புது திரைசை பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் அபிஷேக் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ் மித்ரன், தர்மபுரி மாவட்டம் கெங்கு செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா மற்றும் ராஜலட்சுமி.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 16 புதன்கிழமை அன்று மாலை 5 சித்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒழித்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் மனங்களை மயக்கி எங்களின் இதயங்களில் இடம் பிடித்த பாடல்களாக வந்து சென்றன. இடைக்கால பாடல்களை செவியோரம் இசைக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கு நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி பெருமாள் ஜோதி கவியம் முதன் பாக்கிய பாரதி, மேலத்தாயில்பட்டி சகுந்தலா மாணிக்கராஜ் குமார், உஸ்லம்பட்டி பாபு, திருமங்கலம் ராமர், நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, சேலம் மாவட்டம் கே ஆர் தோப்பூர் சுப்பிரமணி, பரமக்குடி பிரேமா ரமேஷ், தூத்துக்குடி திருப்பதி ராஜன், கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி, ஹரிஹரன் மற்றும் பூபதி.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வசந்தி திரைப்படத்திற்காக பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் வெள்ளக்கோவில் நாகமநாயக்கன் பட்டி சுகுமாரன் மற்றும் ராதாமணி.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் பென்ரா.

0: பந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக, கடந்த செப்டம்பர் மாதம் 17 வியாழக்கிழமை அன்று முற்பகல் 11 இடம்பெற்ற பாட்டு பட்டாளம் என்ற நிகழ்ச்சியில் அன்றைய தினம் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இசையமைத்த படங்களில் இருந்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவரும் பாடல்களை பாடி அசத்தினார்கள். நிகழ்ச்சியின் இடையே ஒலித்த திரைசை கீதங்களும் இனிமே நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் நிர்மலா அசோக் மற்றும் மீனா இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் பரமக்குடி அலங்கார ராஜ், கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா யுவராஜ் மகேஸ்வரி, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய், கரூர் மாவட்டம் ராயனூர் மனவை சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன், தீரன், தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாயக்கண்ணன்.
2: அடுத்ததாக, கடந்த செப்டம்பர் மாதம் 17 வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 3 ஒழித்த உயிரெழுத்து நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நெல் அரிசி சோறு என்ற தலைப்பில் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பி நிகழ்ச்சியை சிறப்பித்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை வீரமணி அவர்களின் தெருவில் இடம்பெற்ற பாடல்கள் ஒவ்வொன்றும் நிகழ்ச்சிக்கு சுவை சேர்த்தன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி மாவட்டம் நாகுலகொண்டன்பட்டி பெருமாள் ஜோதி, கவி அமுதன், பாக்யபாரதி, மடத்து குளம் பஞ்சலிங்கம், மேலத்தாயில்பட்டி சகுந்தலா, மாணிக்கராஜ் குமார், சிவகங்கை மாவட்டம் கொண்டேந்தல்பட்டி தவமணி, ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், உஸ்லம்பட்டி பாபு, தேனி அன்ன இந்திரா நகர் இளஞ்செழியன் பொன்பதனா, நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர் சிங்காரம், சேலம் சுப்பிரமணியம், கரூர் 80 சாலை வாசுதேவன் மற்றும் ருக்மணி.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94-86-28-24-24. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் டி எஸ் கார்னர் நாகராஜன். சின்ன

0: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
1: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6 முதல் 8 தேதி வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸில் நடைபெற உள்ளது.
0: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.

பொறுப்பு இந்த வைப் செம்மையா இருக்கு. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னியரசியின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 18 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஜன்னல் ஓரம் என்ற தலைப்பில் நேர்களின் பங்களிப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேர்கள் ஜன்னல் ஓரம் குறித்த சுவாரஸ்யமான கருத்துக்களை பரிமாற்றம் செய்தார்கள். அந்த வகையில் நேர்கள் தனது பயணங்களின் போது ஜன்னல் ஓரம் அமர்ந்து தான் ரசித்த காட்சிகள் குறித்தும் தனது நினைவுகளில் அந்த நேரம் வந்து சென்ற நினைவலைகள் குறித்தும் அதனால் கிடைத்த அனுபவங்களையும் நிகழ்ச்சியில் அழகாக பதிவு செய்தார்கள். நிகழ்ச்சியானது ரசிக்கும் வகையில் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, மேட்டூர் வட்டம் காளையனூர் ரங்கசாமி, தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், கரூர் மாவட்டம் ராயனூர் மனைவி சாகுல் ஹமீத், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் தீரன், தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்பர் அலி, தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், சேலம் சுப்பிரமணியம், தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன், திவ்யபாலா சுரபி, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 18 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7 ஒழித்த ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நேயர்களின் கச்சவி விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கும் பிடித்த பாடல்கள்.

0: வந்து சென்றன. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5-க்கும் அறிவிப்பாளர் ஜெனிஃபர் அவர்களுக்கும் நன்றிகள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். பட்டுக்கோட்டை கனகசுந்தரம், திருச்செல்வம், பரமக்குடி அலங்காரராஜ், மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தொண்டையூர் பால்சாமி, ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன் சுகுந்தா ராஜலட்சுமி, தருமபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பீமராஜன் கல்யாணி, கரூர் மாவட்டம் புலியூர் மனோகரன் சுமதி, கரூர் வெள்ளியணை பெரியசாமி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம் மற்றும் அருப்புக்கோட்டை மல்லிகா ஆறுமுகம்.
1: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். எங்கு ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புது திரு ஜிப்ரலி பாபு.

0: ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் இரவு 7:35.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: ரா மெட்டீரியல்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், வேர்ஹவுசிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்டலிங் பத்தி தெரிஞ்சுக்க ஒரு அரிய வாய்ப்பு.
3: கொடிஷா நடத்தும் ரா மேட் இந்தியா 2026 நேஷன்ஸ் பிரைம் ரா மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் எக்ஸ்போ அக்டோபர் 6-8 வரை கோவை கொடிஷா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் நடைபெற உள்ளது.
2: இந்த கண்காட்சியில் பல்துறை சார்ந்த மேனுபேக்சரர்ஸ் அண்ட் டீலர்ஸ் கலந்துக்க போறாங்க. அனைவரும் வருக.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1-7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: பரமத்தி வேலூர் மேக்னா சில்க்ஸின் 8-ஆம் ஆண்டு துவக்க விழா கொண்டாட்டம்
6: அக்டோபர் 1-5 வரை 1000 ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்குவோருக்கு நிச்சய பரிசு. தினம் தினம் சர்ப்ரைஸ், தினம் தினம் சந்தோஷம். TNC அப்ளை.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சத்யாவின் மொபைல் டே சேல் வந்தாச்சு. ஸ்மார்ட் போன் வாங்கினா 14,695 இயர்பட்ஸ், நெக் பேண்ட், ஸ்மார்ட் வாட்ச், பவர் பேங்க் அண்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஃப்ரீ. உங்க பழைய ஸ்மார்ட் போன் எக்ஸ்சேஞ்சுக்கு அப் டு 3,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஆஃபர் அக்டோபர் 3 and 4 2 நாட்களுக்கு மட்டுமே.
8: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 19 சனிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் தந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் கனவுகளை தீர்மானிப்பது விருப்பமா அல்லது எதிர்பார்ப்புகளா என்ற தலைப்பில் விவாத மன்றமாக இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் அவரவர் கருத்துக்களை அனுபவ கருத்துக்களாக தூவி சென்றனர். மனிதனின் கனவுகளை தீர்மானிப்பதில் விருப்பங்கள் எதிர்பார்ப்புகள் ஆகிய இரண்டுமே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும், இவை இரண்டும் நம் ஆழ்மனதில் வெவ்வேறு விதமாக செயல்படுகின்றன என்றும், விருப்பம் என்பது உள்மனதில் தோன்றும் ஆசை, வெளி உலகத்தின் கட்டாயம் இல்லாமல் எங்களுக்குள் இயல்பாக தோன்றும் எண்ணங்களே என்றும், எதிர்பார்ப்பு என்பது எங்களை சுற்றியுள்ள சமூகம், குடும்பம் மற்றும் எங்கள் எதிர்காலம் குறித்த எங்களது கணக்கீடுகள் சார்ந்ததாகும் என்றும் தங்களின் கருத்துக்களை கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் கம்பம் சர்மிளா அன்வர் அலி, தேனி மாவட்டம் ரங்கநாதபுரம் மணி, தொண்டையூர் பழச்சாமி, சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள், ஹேமலதா, ராணி, பிரியங்கா, திண்டுக்கல் மகாலட்சுமி, திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன்.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 19 சனி

0: கிழமை அன்று மாலை 6 மணிக்கு மனம் வீசிய கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் எங்கள் மாலை நேரத்தை மயக்கும் விதமாக உற்சாகப்படுத்த மின்னிசை கீதங்களை வழங்கி எங்களை மகிழ்வித்த அறிவிப்பாளர் கனிமுத்து அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என பாராட்டி கடிதம் எழுதியுள்ளார்கள். திருவாளம்புழில் முனுசாமி, கமலா, செல்வ கணபதி, தவமணி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், மகேஸ்வரி, சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, தேனி மாவட்டம் சுக்கன்கல்பட்டி கங்காதரன் முத்துலட்சுமி, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அபுதாகிர், புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார், திருச்சி மாவட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், நத்தக்காடையூர் வலம்புரி பாலு, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சதீஷ்குமார், தூத்துக்குடி திருப்பதி ராஜன், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், திருச்சி முருகன், சண்முக வேலாயுதம், ரேவதி மற்றும் கண்ணம்மாள்.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 10 ஒலித்த பண்பலை வானவில் இந்தியாவில் வியத்தக இந்தியா நிகழ்ச்சியில் குஜராத் மாநிலத்தின் குவாலியர் அரண்மனையின் ஒவ்வொரு அறையின் பிரம்மாண்டத்தை பற்றிய தகவல்கள் ஒவ்வொன்றும் பயனுள்ளதாக அமைந்திருந்தது. அழகு தமிழில் தகவல்களை தந்து நிகழ்ச்சியை ரசிக செய்த அறிவிப்பாளர் சுபா அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜேஸ்வரி செந்தில், அருப்புக்கோட்டை அமிர்தபுரம் கணேசன், தேனி மாவட்டம் ரங்கநாதபுரம் மணி மற்றும் திருமங்கலம் ராமர்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 20 ஞாயிற்றுக்கிழமை அன்று முற்பகல் 11 ஒழித்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் நிலா என்ற கருப்பொருளில் நேயர்களின் பங்களிப்போடு இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் ஒவ்வொருவரும் நிலா என்ற வார்த்தையில் அமைந்த பாடல்களை சிறப்பாக பாடி அசத்தினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர்கள் பாக்யா மற்றும் பாண்டிச்செல்வி இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், திருவாளம்புழில் முனுசாமி, கமல், செல்வ கணபதி, தவமணி, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், சேலம் மாவட்டம் கூலியூர் சுரேஷ், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ராஜேஸ்வரி செந்தில்வேல், மதுரை ராஜேஸ்வரி, சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாகர், கரூர் மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், ஈரோடு மாவட்டம் திண்டல்மேடு திலகவதி செல்லதுரை, தேனி மாவட்டம் சுக்கன்கல்பட்டி கங்காதரன் மற்றும் முத்துலட்சுமி.
1: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
1: 94-86-28-24-24. வானவீதி எங்கும் இசைமலையை தூவி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டம் அன்னூர் கஞ்சப்பள்ளி சுகுந்தா, ராஜலட்சுமி மற்றும் சுப்பிரமணியன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 21 திங்கட்கிழமை அன்று மாலை 5 செய்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இடைக்கால பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் சிந்தும் இன்பராகங்களாக வந்து சென்றன. ஒவ்வொரு பாடலின் முகப்பிலும் கூறப்பட்ட கவிவரிகளும் இனிமை எங்கள் இதயவாசலில் இசைக்கோலமிட்ட கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன் திவ்யபாலா சுரபி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யா கணேசன், கிருஷ்ணவேணி, சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ் மித்ரன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா.
1: அடுத்ததாக கடந்த செப்டம்பர் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 10 ஒழித்த நினைவீசகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் என்றென்றும் ரசிக்கும் இடைக்கால பாடல்களை நேயர்களின் விருப்பத்தில் கொடுத்து மகிழ்ந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருநெல்வேலி மாவட்ட நேயர்கள் அனைவரும் இரவிற்கு தகுந்த பாடல்களை எங்கள் மனமினுக்கு கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்து கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் சசிரேகா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாதிமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு, நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர், மதன் சஞ்சய், கிரண் சஞ்சய்.

0: சேலம் மாவட்டம் ஏற்காடு அரங்கம் வெள்ளையம்மாள் ஹேமலதா ராணி பிரியங்கா, புதுக்கோட்டை மாவட்டம் கீரங்குடி அசோக்குமார் மற்றும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் கணேசன்.
1: நீர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை முதல் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி மற்றும் பாலமுருகன்.

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.

0: நேர்களின் எண்ண கருத்துக்களை என்றும் எப்போதும் பதிவு செய்யும் நிகழ்ச்சியாக கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மின்னஞ்சல் பக்கத்தில் இணைந்துள்ள நேர்களையும் தற்போது இணைத்துக் கொள்ளலாம்.
1: கொடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக எங்கள் மனங்களை வருடிச் செல்கிறது என்று மின்னஞ்சல் பக்கத்தில் பாராட்டியுள்ளார்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பழனிசாமி மற்றும் சென்னை அன்புராணி.
0: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி சத்தியவாணி. அவர் கடந்த செப்டம்பர் மாதம் 18 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 விரிந்த வானவில் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய வானவில் நிகழ்ச்சியானது ஜன்னல் ஓரம் என்ற தலைப்பில் வண்ணம் தந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்தினை அழகாக பதிவு செய்தார்கள். பேருந்து பயணத்தில் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து தான் ரசித்த இயற்கை காட்சிகள், வயல்கள், மேகங்கள், அருவிகள், வீடுகள் என தான் ரசித்த ஒவ்வொன்றையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் சிறப்பாக பதிவு செய்தார்கள். அவர்கள் பதிவு செய்த ஒவ்வொரு காட்சியும் எங்கள் கண்முன்னே வந்து சென்றது. மேலும் பேருந்து பயணத்தில் ஜன்னலோரத்தில் அமர்ந்து பயணிக்கும் போது அவரவர் மனங்களில் அலைப்பாயும் எண்ணங்களையும் பதிவு செய்தது அன்றைய நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் தீபா நடராஜன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என தனது எண்ண கருத்தினை கடிதத்தில் தெரியப்படுத்தியிருந்தார் சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குடி சத்தியவாணி. அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.

கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தங்கள் அன்புடன் மீண்டும் கேட்கலாம். தங்கள் அன்புடன் நாளை இரவு 7 மணிக்கு. கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. முன்பாய் தமிழில் செய்தியறிக்கை கேட்கலாம்.

0: மணி தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொதுமக்களின் பாதுகாப்புக்காக புதிய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்ட சட்டங்கள் அரசு நிர்வாகத்தை பாதுகாப்பதற்காகவே அமல்படுத்தப்பட்டதாக கூறினார். இதில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மக்களின் நலனுக்காக புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கட்டமைப்பு, முதலீடு, வங்கி சீர்திருத்தம் உள்ளிட்டவையின் மூலம் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் மத்திய அரசின் திட்டங்களின் மூலம் நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நடப்பு நிதியாண்டுக்கான மூலதன செலவினம் 12,22,000 கோடி ரூபாயாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமரின் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் 52 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், உஜ்வாலா இலவச சமையல் எரிவாயு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சியில் மக்களின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். தமிழகத்தில் போக்சோ மற்றும் போதைப்பொருள் வழக்குகளை விசாரிக்க கூடுதல் நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களுக்கு உரிய நேரத்தில் நீதி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். வழக்கறிஞர்களுக்கான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் செயல்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக அரசு தனியாக குழு உருவாக்கியிருப்பதாக அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். மாநிலத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை முழுமையாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 217 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறிய திரு வன்னியரசு, பள்ளி, கல்லூரி மற்றும் கோயில்கள் அருகே மதுக்கடை இருந்தால் அவை மூடப்படும் என்று தெரிவித்தார். சிறுபான்மையின மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கில் 20 புதிய திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த நிதியாண்டில் சிறுபான்மையினர் நலத்துறைக்கு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 207 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ஷாஜகான் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான

குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தலில் வெற்றி பெற்றால் தேர்தல் ஆணையம் நன்றாக செயல்பட்டதாகவும், தோல்வியடைந்தால் தேர்தல் ஆணையம் சரியாக செயல்படவில்லை என்றும் குறை கூறுவதாக தெரிவித்தார். தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்ற இரு தேர்தல் ஆணையர்களுடன் ஆலோசித்தே முடிவுகளை எடுத்து வருவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நிதி ஸ்திரத்தன்மை உலகளாவிய பொருளாதார சூழலுடன் இணைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உலக நாடுகள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டதை சுட்டிக்காட்டினார். நிலையான நிதி திட்டங்கள் மூலம் மட்டுமே முழுமையான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். மேற்காசியா போன்ற உலகளாவிய பிரச்சினைகளின் போதும் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக திரு சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 5 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. மல்யுத்த பிரிவில் இந்தியாவின் அமன் ஷெஹ்ராவத் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா 19 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 21 தங்கம், 27 வெள்ளி, 37 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 352 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடி வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 14.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 101 ரன் எடுத்துள்ளது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 351 ரன் எடுத்தது. கே எல் ராகுல் அபாரமாக ஆடி 129 ரன்னுக்கு ஆட்டமிழக்காமல் உள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆனந்த் மணியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நேரம் இரவு 8:06.
1: 60 வருட நம்பிக்கை ஆனந்த் மணியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்றைய வேலையை இன்றே முடித்து நாளை எனும் நாளுக்குள் வெற்றியை குவிக்க உழைத்து கொண்டிருக்கும் இளம் கரங்களுக்காக நம் கோடை பண்பலை 100.5 வருகிறது. இளமை பேசுகிறது. இன்றைக்கும் வழக்கம் போல் 2 விளையாட்டுகள் இருக்குங்க. பள்ளி கல்லூரி பிள்ளைகள்லாம் தயாராக இருங்க. ஒன்று வந்து பஞ்சதந்திரம், இன்னொன்று தை தை தத்தை அப்படிங்கிற 2 சொல் விளையாட்டு தான். பஞ்சதந்திரம் எப்படி அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு தொடர்பான ஒரு 5 சொற்களை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். உதாரணமாக காடுன்னு வச்சுக்கோங்களேன், காட்டில் என்னவெல்லாம் இருக்கும்? மரங்கள், மலைகள், விலங்குகள், பறவைகள், ஆறுகள், குளம், இப்படிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லலாம். காட்டுக்குள்ளே குளம் இருக்காது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் ஒரு ப்ளோவில் சொல்லிட்டேன். அதே போல் தை தை தத்தை எப்படி அப்படின்னா, ஒரு சொல்லுக்கு நிகரான ஒரே ஓசையுடைய சொல்ல சொல்லணும். புரியல தானே? ஒன்றும் இல்லை. எப்படின்னா, எப்போ பார்த்தாலும் வீட்டில் சொல்லுவாங்களே படி படின்னு, அந்த மாதிரி படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் படி, கடி, மடி, பிடி, அடி, செடி இப்படி நிறைய சொல்லலாம். அந்த மாதிரி ஒரே ஓசை நயமுடைய சொற்களை சொல்லணும், அவ்வளவுதான். இந்த எளிய விதிமுறைகளை பின்பற்றி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வரலாம். இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும்

0: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
1: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
2: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். கோடை பண்பலை 100.5 இரண்டு சொல் விளையாட்டுக்களோட, பஞ்சதந்திரம் தை தை தத்தை அப்படிங்கிற இரண்டு சொல் விளையாட்டுக்களோட முதல்ல யார் வராங்க? வாங்க, வணக்கம். யாருங்க? வணக்கம்.
3: விருதுநகர் சாத்தூர் பேராப்பட்டியில அஸ்வினி பேசுறேன்.
2: அஸ்வினி, என்ன படிக்கிறீங்க? அஸ்வினி
3: 11வது வகுப்பு.
2: 11வது வகுப்பு, என்ன குரூப்புங்க?
3: காமர்ஸ்.
2: அப்படியா? இது படிச்ச அடுத்து என்னென்ன படிக்கலாம்?
3: சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்.
2: அப்படி அப்படின்னா என்ன? சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் எங்களுக்கெல்லாம் தெரியாதே.
3: கணக்காயர்.
2: பட்டய கணக்காளர் அப்படிலாம் சொல்லிப்பாங்கல்ல. அந்த அந்த படி படிச்சு என்ன மாதிரி வேலைக்கெல்லாம் போகலாம்?
3: ஆடிட்டிங்
2: பண்றதுக்காக. தணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஆடிட்டிங் அப்படின்னு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு ஆடிட்டிங் ஆடிட்டரா போகலாம் இல்லையா? ஆமாம் ஆமாம், பரவாயில்ல. ஏன்னா உங்களை மாதிரி குட்டி குட்டி அடுத்தடுத்த பிள்ளைங்க பேசுவாங்களே, அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம்
3: அப்படிங்கிறதுக்காகத்தான்.
2: நம்ம சில பேர் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் தான், நாங்களாம் மாசு, நீங்களாம் காமர்ஸ் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. கேட்டிருக்கீங்களா? அப்படியே சொல்லிக்குவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எல்லா படிப்பும் நல்ல படிப்பு தான். சரி, உங்களுக்காக பஞ்சதந்திரம்
3: விளையாண்டுருவோமா?
2: சரி, நான் ஒரு சொல் கொடுத்தா அதை பற்றி ஒரு 5 விஷயங்களை நீங்கள் சொல்லணும், சரியா?
3: சரி.
2: நமக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன், பாகற்காய் பிடிக்குமா? சொல்லு. பாகற்காய்
3: அப்படின்னாங்கல்ல,
2: கசப்பு. அப்புறம் பச்சையா இருக்கும். ஆமா ஆமா.
3: கொடியில படுக்கும்.
2: கொடியில, அதுலயும் நிறைய பாகற்காயெல்லாம் இருக்கு. குருவித்தலை பாவக்காய்லாம் ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குருவித்தலை மாதிரியே உருண்டையா குட்டியா இருக்கும். சில கிராமம், ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க. அது ஒரு சில ஊர்களில், தென் மாவட்டங்கள்ல குருவித்தலை பாவற்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வேற வேற எப்படி இருக்கும்? என்னாச்சு? எது பழு துளக்குவீங்களா? பழுத்த
3: பாவக்கா.
2: பழுத்தா வந்து என்ன கலர்ல மாறும்? உண்மையில இனிக்கும் தெரியுங்களா? சாப்பிட்டுருக்கீங்களா? இனிப்பா இருக்கும் பாகற்காய், அது பழுக்கும் போது இனிப்பா மாறிடும். வேற வேற என்ன சொல்லலாம் பாகற்காயை பத்தி? அவ்வளோதான், சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சில பேர் சுகருக்கு நல்லதுன்னு நினச்சிருந்தீங்க, ஏதாவது ஒன்று சுகர் சுகர்னு சொல்லி விட்டுறாங்க. சுகருக்கு நல்லதுன்னு அதை ஜூஸ் எல்லாம் வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். பாகற்காய் கசப்பாக இருக்கும் இல்லையா? வேற அதை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா பாகற்காயோட பூ எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, கிராமத்து பக்கத்தில் இருக்கீங்க போல இருக்கிய, பார்த்துருக்கீங்களே. அப்படிங்களா? பரவாயில்லையே, சூப்பர் சூப்பர். அந்த விதையை நடுறது தெரியுமா உங்களுக்கு
3: எப்படின்னு?
2: இந்த ஆடிப்பட்டம் காலகட்டங்களில் தான் நடுவாங்க, பைத்துக்குழி அப்படின்னு போட்டு நடுவாங்க சில இடங்களில். அது வந்து இந்த விதையோட அளவுக்கு மண்ணை மூடினாலே போதும், அதுவே வளர்ந்துடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான், ரொம்ப முக்கியமானது. சரிங்க, ரொம்ப அருமையான, பரவாயில்ல. ஆரம்பத்திலேயே நம்ம முக்கியமான விளைபொருள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி அஸ்வினி, ரொம்ப நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்போமா?
3: கேட்கலாம் சார்.
2: நீங்கள் கொடின்னு சொன்னதுனால கொடியிலேயே ஒரு பாட்டு வருது. நன்றிங்க.
3: தேங்க்யூ சார்.

குறிஞ்சி மலை குயில் கோடை பண்பலை 100.5 நாளை வலம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக, 9 வானவில் தலைப்பாக வன உயிர்களை வாழ விடுவோம். சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். 11:00 பாட்டு பட்டாளம் ஒரே கருப்பொருளை மையப்படுத்திய பாடல்களாக, 1 நெஞ்சில் நிறைந்தவை, 2 டோல் தமாக்கா தூள், 3 உயிரெழுத்து, தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்களின் தெரிவில், 4 வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ், 7:00 தங்கள் அன்புடன், 8:00 இளமை பேசுகிறது, 1, 2, 3 ஆகிய 2 சொல் விளையாட்டுகளோடு, 8:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் Farm 3 City, 9:00 கொடை தென்றல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் அமைந்துள்ள காமராஜபுரத்தில் வாழும் பழங்குடியின மக்களை சந்திக்க இருக்கிறார்கள் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ராஜா அவர்கள், உடன் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். 10:00 நினைவே சுகம் தஞ்சாவூர் மாவட்ட நேயர் உறவுகளுக்காக கோடை பண்பலை 100.5 அனைத்து நிகழ்ச்சிகளோடும் இணைந்திருங்கள்.

0: நான்கிலும் அல்லது 24, 24, 21, 9 சரிங்களா, முன்னிணைப்புக்கு வந்து 0, 4, 5, 4, 2 இணைச்சு வந்துருங்க. சரி, இப்படி போய் வந்தவங்க யாருங்க? வாங்க, வணக்கம். யாருங்க?
1: சங்கா மாமாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: யாஷிகா.
0: யாஷிகா எங்க இருந்து?
1: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி. யாஷிகா,
0: யாஷிகா உங்க ஓடைப்பட்டில நிறைய ஒரு முக்கியமான பொருள் விளையுதாமே, கேள்விப்பட்டனே. அப்படியா? என்ன முக்கியமான? திராட்சை. ரொம்ப பேர் போன திராட்சை. புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கியிருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி, என்னென்ன வகை திராட்சையெல்லாம் இருக்குங்க? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. அப்புறம் அவ்வளோதானா போச்சு? அப்புறம் மஞ்சள் திராட்சை, அதெல்லாம் இல்லைங்களா? வெள்ளை திராட்சையா? வெள்ளை திராட்சையெல்லாம் இருக்கா? நீங்க விளையிற இடத்த போய் பாத்துருக்கீங்களா?

நேரம் 8:23. இது கோடை பண்பலை 100.5 இளவை பேசுகிறது. இன்னைக்கு வந்து பஞ்சதந்திரம், தைத்தை தத்தை அப்படிங்கிற இரண்டு விளையாட்டுகளோட விளையாண்டுட்டு இருக்கோம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அழைக்கலாம். 24 24 24

அப்புறம் அவ்வளோதானா போச்சு. ம், அப்புறம் மஞ்சள் திராட்சை, அதெல்லாம் இல்லைங்களா? வெள்ளை திராட்சையா? வெள்ளை திராட்சையெல்லாம் இருக்கா? நீங்கள் விளையிற இடத்த போய் பார்த்துருக்கீங்களா? அப்படியா? சரி சரி. அப்போ எல்லாம் அதுங்க திராட்சை தோட்டத்துக்கு நிறைய நரியெல்லாம் வருமாமே, நரியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ம், இப்போ நரி எங்கே இருக்குன்னே தெரியல, அப்படி தானே? சரி விட்டுருங்க. சரி சரி, நான் பேசுகிறது விட்டு விட்டு கேட்குதுங்களா? என்னம்மா? இல்லை நீங்கள் நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் வச்சு பேசுகிறீங்க, அப்படி தானே? ம், இவ்வளோ லேட்டாக பதில் சொல்கிறீங்களே. லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிக்கோங்க. லவுட் ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுங்க, ஆஃப் பண்ணிடுங்க. லவுட் ஸ்பீக்கர் இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? இப்போ பேசலாமா? சரி, நம்ம விளையாண்டுருவோம், தை தை தத்தை விளையாண்டுருவோம். சரி, உங்களுக்காக மீன் மீன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, மீன் நம்ம சாப்பிட்டுருப்போம் ஞாயிற்றுக்கிழமை. ம், இருக்கீங்களா யாசிகா? இருக்கீங்களா? எங்கே போயிட்டீங்க? ஆலையங்கண்ணா பேரையங்கண்ணா நிறைய எதுவும் பார்க்க போயிட்டீங்களா? சரி, உங்களுக்கான வார்த்தை வந்து மீன். அதே மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள், ஒரு 5 வார்த்தைகளை கண்டுபிடிங்க பார்க்கலாம். மீன், மானா? ஆ, சரி சொல்லுங்கள். சரி, நெடில் நெடில் சொல்லுதான். ஆ, மான். புரியலைங்க. மண், அது எப்படி குறியில்ல? அது மண் இல்லை, நம்ம சொன்னது மீன், நெடிலில் சொன்னோம். அப்போ மான் நெடில் சொல்கிறோம்ல. மண் அப்படின்னா குறில் வந்துடும்ல. கு, நான் மின்னு நான் சொன்னேன், மீன் தானே சொன்னேன். மான், ஆ, நெடில் நெடில் வார்த்தை வரணும் முதல்ல. யோசிங்க ஏதாவது. ரொம்ப நேரமாக யோசிக்கிறீங்களே யாசிக்கா. என்னவா இருக்கும்? தேன் சொல்லலாம். தேன் சொல்லலாமா? தேன் சொல்லலாமா? வேற மான், தேன். தலையில் ஒன்று அடிக்கடிக்கு அடிக்குமே, ஆ சொல்லலாம்ல. ஆ, அது ஒரு பூச்சி வகை தானே. ஆ, சரி. விவரம் வேற. நான் சொல்லலாமா? நான் நீ சொல்கிறோம்ல, நான் சொல்லலாமா? சொல்லலாமா சொல்ல வேணாமா? சொல்லலாம். என்னங்க நான் சொன்னதை நீங்கள் திருப்பி சொல்கிறீங்க? வார்த்தை கண்டுபிடிக்க முடியலையா? அப்படிங்களா யாசிகா? சரிங்க சரி. உங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று கேட்கலாம். அடுத்த முறை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோட கவனத்தில் இருங்க நீங்கள். சரிம்மா, நன்றிம்மா.

0: அடிப்படை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அம்மா
3: அம்மா அண்ணா சும்மா இல்லடா
1: இதயம்
4: இதயம் இதயம் இழைகிறதே இது ஒரு புது கவிதை
1: பாசம்
5: ஆனந்த துயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே

0: யாரும் இங்கில்லே.
1: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
1: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
1: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
1: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி, கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.
1: நேரம் 8:34. இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது.

0: பஞ்சதந்திரம் தை தை தத்தை அப்படிங்கிற இரண்டு சொல் விளையாட்டுகளோட. வாங்க, வணக்கம், யாருங்க?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் எஸ்பாறைப்பட்டி ஆசிரியர்.
0: திண்டுக்கல் மாவட்டம் என்ன பட்டி?
1: எஸ்பாறைப்பட்டி.
0: எஸ்பாறைப்பட்டியா குடைப்பாறைப்பட்டியா?
1: எஸ்பாறைப்பட்டி.
0: எஸ்பாறைப்பட்டி, ஓ, அப்படி ஒரு ஊர் எஸ்பாறைப்பட்டி. நிறைய திண்டுக்கல்ல ஊரம் பட்டி தொட்டியா இருக்குல்ல?
1: ஆமாங்க சார்.
0: சரி, விட்டுருங்க, உங்களுக்காக இப்படியே கூட கேட்டுருவோம், அப்படியே வச்சுக்கலாம். ஒரு ஐந்து அந்த பட்டி தொட்டி ஊர்கள் சொல்லிடுங்களேன். என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு, அதை சொல்லையில் பொறுங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். அப்போடா கொஞ்சம் பதறிட்டேன், அப்படி தானே? லெவன்த்து என்ன குரூப்புங்க?
1: காமர்ஸ்.
0: இதை முதல் முறையாக பேசுகிறீங்களா இல்லை முடி பேசுகிறீங்களா?
1: இது வந்து இது முதல்ல பேசுவேன் சார், இப்போ தான் கால் பண்ணேன்.
0: அப்படிங்களா? சரி, உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுவீங்களா நான் அப்படி வானொலியெலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா?
1: சொல்லுவேன் சார்.
0: சரி, அவங்களையும் பேச வைங்க, சரிங்களா? சும்மா பயிற்சி, சின்ன சின்ன சொல் விளையாட்டு தானே, இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தானே. நமக்கு மட்டும் இல்லை, நமக்கு தெரியாத நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? அதுக்காகவாவது நம்ம விளையாடணும், சரியா? தமிழில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சரி, விட்டுருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐந்து ஊர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை அது வந்து சும்மா சொல்லுங்கள்.
1: செம்பட்டி. பாறைப்பட்டி. வண்ணம்பட்டி.
0: இருக்கா? 24
1: என்னங்க?
0: 36? சரி, சொல்லி வாங்க. வேற என்ன இருக்கு பற்களை பத்தி உங்களுக்கு என்னவெல்லாம் தெரியும் சொல்லுங்க.
1: பற்களை சுத்தமா வச்சுக்கணும்.
0: இல்ல இல்ல, நான் அதை கேட்கல, நீங்க அது சுத்தமா வச்சுக்கணும், பல்ல பத்தி சொல்லுங்கன்னு சொன்னேன். என்னென்னவெல்லாம் தெரியும் உங்களுக்கு? பற்கள் வெண்மையா இருக்கும்,
1: பற்களை வந்து அழுக்கு ஒட்டக்கூடாது.
0: இல்லைப்பா, அது வந்து நீங்கள் அழுக்கு கொட்டக்கூடாது, சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படி சொல்கிறீங்க, நான் அதை கேட்கல. இப்போ வந்து எப்படின்னா, முன் பற்கள் இருக்கும், கடவாய் பற்கள் இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கேட்குறேன். என்ன குழந்தைகளுக்கு இருக்கிற பல்லுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க?
1: பெருசாக இருக்கும் சார்.
0: ம், சரிங்க. குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு,
1: குழந்தைங்களுக்கு வந்து கடவாப்பல் முளைக்கும்.
0: கடவாப்பல் முளைக்குமா குழந்தைங்களுக்கா? முளைக்கும் இல்லைங்களே, அது முன்னாடி பல்லு தானே முளைக்கும். அந்த பல்லுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பேர் சொல்லுவாங்க? என்ன அமைதியாகிட்டீங்க, போச்சு போங்க. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன செய்து பல்ல கடிக்கிறீங்க போல் இருக்கு, அப்படி தானே? அப்படியா? குழந்தைகளுக்கும் பல்லு வந்து பால் பல்லுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க, சில ஊர்களில் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டலன்னு நினைக்கிறேன். அதே போல் வந்து, ஆமாம் ஆமாம், முளைச்சி விழுகாது, விழுந்து முளைக்கும். ஆமாம் ஆமாம். அதே போல் வந்து அதில் எனாமல் அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கும் தெரியுமா? எனாமல் அப்படின்னு ஒன்று இருக்கும், பல்லை சுற்றி இருக்கும். அந்த எனாமல் பாதிக்கப்படும் போது தான் நமக்கு இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூசுறது, சூடாக சாப்பிட்டா நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் பார்த்தீங்களா? ஆ, அது வந்து அந்த எனாமல் தேஞ்சு போனால் அப்படி ஆகிடும். வேற என்ன சொல்லலாம் பல்ல பத்தி? அது ஒரு மாதிரியா இருக்கும், அப்படி
1: தானே?
0: ஆமாங்க, சூடா சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரியா இருக்கும். சரி, அதனால எதையும் சூடா சாப்பிட்றாதீங்க யாரும். ஆமாம், பல்ல பத்தி நமக்கு இவ்வளோதான் தெரியும், அப்படி தானே? நீங்க மேல் வகுப்புகள் போக போக போக இன்னும் நிறைய கத்துப்பீங்க, சரியா? சரி, நன்றி மா, என்ன தம்பிக்கு, நன்றிங்க.
2: டம் டம் டம் டம் டமளமரே டம் டம் டம் டம் டம் டமரே டம் டம் டம் டம் டம் டமரே.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அழைக்கலாம். இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து பஞ்சதந்திரம் தைத்த விளையாட்டுக்கு யார் வரப்போறீங்க? வாங்க. வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
1: பூர்விகா. நாமக்கல்.
0: நாமக்கல்ல இருந்து பூர்விகா. என்ன படிக்கிறீங்க?
1: 11th.

0: நீங்க என்ன குரூப்புங்க?
1: ஆர்ட்ஸ்
0: குரூப்பா? ஆர்ட்ஸ் குரூப். அதுல என்னென்ன பாடம்லாம் இருக்கும்?
1: காமர்ஸ்,
0: எக்கனாமிக்ஸ்,
1: மேக்ஸ், அக்கவுண்ட்ஸ்.
0: ஓஹோ, பரவாயில்லையே. இந்த அக்கவுண்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது? பிடிக்காது வேணாம், சரி பிடிச்சதே சொல்லுங்கள்.
1: எல்லாமே பிடிக்கும்.
0: எல்லாமே பிடிக்கும், அப்படி பொதுவாக தாங்க சொல்லணும், தனியாக சொன்னால் மாட்டிக்கிறோம்ல. அதில் இந்த சொத்துக்கள், இருப்புகள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, சொல்லுவாங்களா? அப்படி
1: சொல்லுவாங்களே.
0: சொத்துக்கள், இருப்புகள் அப்படி பிடிப்பாங்களே. அதுக்கு மேலே ஒரு தலைப்பில் ஒரு பேர் கொடுப்பாங்களே, என்ன
1: கொடுப்பாங்க?
0: இப்போ ஒரு என்னங்க என்னங்க?
1: நீங்கள்
0: ஆங்கில வகுப்பு வழியில் படிக்கிறீங்களா, தமிழ் வழியில் படிக்கிறீங்களா?
1: இங்கிலீஷ் மீடியம்.
0: இங்கிலீஷ் மீடியம். சரி, அப்போ இங்கிலீஷ்லேயே சொல்லுங்கள், அதுக்கு என்ன ஹெட்டு கொடுப்பாங்க? ஹெட்டிங்
1: ஜேர்னல், அப்புறம் லெஜர்.
0: அது அது லெஜரு, ஜேர்னல், ஜேர்னல் லெஜர். பதி என் பேரேடு எதாவது சொல்லுவாங்கள்ல, மறந்து மறந்து போச்சுங்க. சரி, விட்டுருங்க விட்டுருங்க, நமக்கு எதுக்கு அதெல்லாம் இல்லை. சரி, அதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுப்பாங்களே, அது நல்ல ஹெட்டிங் இருக்கும். சரி விட்டுருங்க. அதுக்கு தமிழில் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? அசட் அண்ட் லயபிலிட்டி. அப்படி
1: தானே,
0: சொத்துக்கள், பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி பிரிப்பாங்க. சரி விட்டுருங்க. சரி, நம்ம விளையாண்டுருவோமா? தை தை தத்தை விளையாடலாம். சரியா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க?
1: பூர்விகா.
0: பூர்விகா, பூர்விகா. உங்களுக்காக ஒன்று, கோடை அப்படிங்கிறது உங்களுக்கான சொல். கோடை,
1: வாடை.
0: வாடை,
1: காடை.
0: காடையா? காடை சொல்லலாமே. கோடை சொல்லுங்க.
1: ஓடை,
0: ஓடை.
1: வாடை,
0: வாடை.
1: தாடை,
0: தாடை.
1: நடை,
0: நடை வந்து அது குறியில் வந்துடும்ல. தா வந்து கோ தானே சொல்லியிருக்கோம் நம்ம. இதேமாரி வார்த்தையை சொல்லுங்க. நல்லா சொல்லிட்டு வந்தீங்களே, மூணு வார்த்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, ரெண்டு வார்த்தை கண்டுபிடிங்க.
1: தாடை,
0: தாடை சொல்லிட்டீங்களே. ஓடை, வாடை, தாடை சொன்னீங்க. அடுத்து
1: காடை சொன்னீங்க.
0: காடை சொன்னீங்க, அது ஒரு பறவை வகை. காடை. அப்புறம் தீபாவளிக்கு புதுசாக எடுப்போமே,
1: ஆடை.
0: ஆடை, அப்பாடா. அப்புறம் வேற என்ன ஒரு சொல் கண்டுபிடிக்க பார்க்கலாம், அவ்வளோதானா? முடிஞ்சா வேற என்ன சொல் இருக்கு? மேடை சொல்லலாமா?
1: மேடை
0: சொல்லலாம்ல. அவ்வளோதான். போதும், இன்னைக்கு இது போதும், அப்படித்தானே? சரி விட்டுருங்க. நன்றிங்க, ரொம்ப அருமையாக விளையாடுனீங்க பூர்விகா. வாழ்த்துக்கள், மகிழ்ச்சிமா.

0: இளமை பேசுகிறதுல இப்ப நிறைவா யார் வரப்போறாங்க? வாங்க, வணக்கம். யாருங்க?
1: ஹர்ஷிதா சார்.
0: ஹர்ஷிதா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், பட்டுக்கோட்டை சார்.
0: அப்படிங்களா? பரவாயில்லையே. உங்க ஊர்ல என்னென்னலாம் சுத்தி பாத்துருக்கீங்க?
1: கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவில்.
0: எத்தனை வாட்டி போயிருப்பீங்க?
1: ஒரு 5 டைம்ஸ் சார்.
0: அப்படியா? ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஏதாவது முக்கியமான ஒரு சிலையெல்லாம் பார்த்தேன், வித்தியாசமா அப்படி ஏதாவது?
1: தலையாட்டி பொம்மை.
0: ஆஹா, உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அப்படி தானே? அங்க கல்வெட்டெல்லாம் இருக்குமே, பாத்திருக்கீங்களா?
1: எஸ் சார்.
0: அந்த கோயில் யார் கட்டினதா சொல்லுவாங்க?
1: கரிகாலச்சோழன்.
0: கரிகாலச்சோழனா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்படிதானே?
1: எஸ் சார்.
0: சரிங்க சரிங்க. ராஜராஜ சோழன். கரிகாலச்சோழன் என்ன கட்டினாரு?
1: கல்லணை சார்.
0: அப்பாடா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, பரவாயில்ல. சரி சரி, நம்ம விளையாண்டுருவோமா? சரி, உங்களுக்கான பஞ்சதந்திர சொல் இதுதான். தஞ்சாவூர் அப்படிங்கிறதுனால ஊர் அப்படிங்கிறது உங்களுக்கான சொல். ஒரு ஊர்ல பொதுவா என்னவெல்லாம் இருக்கும்? ஒரு 5 கோவில் இருக்கும், ஸ்கூல் இருக்கும்,
1: ரேஷன் ஷாப்.
0: ஆ,

0: பரவாயில்லையே. ஆ, ரேஷன் கடை, நியாய விலை கடை. ம், சொல்லுங்கள்.
1: நியாய விலை கடை,
0: ஆமாங்க ஆமாங்க. ஆ, வேறு வேறு வேறு.
1: ரோட்,
0: ஆ, ரோடு. ஆஹா,
1: மக்கள்.
0: மக்கள். அது ரொம்ப முக்கியம். ஆ, ஒரு கதை சொல்ல போகும்போது என்ன சொல்லுவாங்க எடுத்த உடனே?
1: ஒரு ஊர்ல
0: அப்படின்னு தான்
1: அப்படின்னு
0: ஆரம்பிப்போம். ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படின்னு சொல்லலாம் ஊரை பற்றி. சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஊர் அப்படிங்கிற சொல் வந்து பழைய நாகரிக கிரேக்க ரோமானிய நாகரிகங்கள்லேயே இந்த ஊர் அப்படிங்கிற பேரை சில ஊர்களுக்கு வச்சுருக்கிறதாகவும் அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. சரியா? சரி, அருமையாக சொன்னீங்க, நிறைவாக வந்தீங்க, அழகாக பேசுனீங்க. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றிமா. ஒலிக்கும் பாடலோடு இனி நிறைவுக்கு வருகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்று அன்புடன், ரங்கா.

நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கொடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்றல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது இதயத்தில் இருந்து இதயத்திற்கு இதயம் யாருக்காக துடிக்கிறது? எதற்காக துடிக்கிறது? ஏன் துடித்து கொண்டே இருக்கிறது? இருப்பதை பாதுகாக்க, மனதில் இருப்பதை பாதுகாக்க, மனதையும் பத்திரப்படுத்த இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. மனங்களின் விருப்பங்களை துடிக்கும் ஒரு இதயத்திலிருந்து மற்றொரு இதயத்திற்கு துடிப்போடு எடுத்துச் செல்ல, இங்கே இரண்டு இதயங்கள் தங்களின் காதல் இயக்கங்களை இதயத்திலிருந்து இதயத்திற்கு இடமாற்றம் செய்கின்றன. ஆம் நேச நேயங்களே, இந்த இரவினை இசையால் தாளாட்ட இன்றைய உயிரில் உறைந்தவையில் இதயத்திலிருந்து இதயத்திற்கு

மழையில் நனைந்த மலர் தோட்டம் அவள், ஈரத்தோடு இணைகிறாள். இனியவனின் இதயத்தில் காதல் சாரத்தோடு இணைகிறாள்.

குங்கும பொட்டொன்று சங்கமம் ஆகி இருக்கிறது அவனின் சந்தன மார்பினில். தூது செல்வதில் இவைகளுக்கும் மகிழ்ச்சி இருக்கிறது தானே.

இங்கே நாணத்திற்கு இருக்கின்ற உரிமை கூட கோபத்திற்கு இல்லை. அவ்வப்போது நிகழும் சில தடுமாற்றங்களுக்கு கோபப்பட்டு ஆவது ஒன்றும் இல்லை.

புன்னகைக்கு விலை கொடுக்க வேண்டும் என்றால் நடக்கின்ற ஒன்றா? அதுவும் அவளின் அழகிய பல் வரிசை உதிர்க்கின்ற சிரிப்புக்கு விலை இருக்கின்றதா என்ன?

0: ஜானு, என்ன ஸ்பெஷல்?
1: அம்மா, வெரைட்டியாவும் இருக்கணும், டேஸ்டியாவும் இருக்கணும். சவாலஞ்ச் அக்செப்டட்.
2: சபாஷ், இவ்ளோ வெரைட்டியா?
1: ரவா கட்லட் சூப்பர் டேஸ்டி.
3: சூப்பர். இந்த பொண்ணு எப்பவுமே டிஃபரண்ட். அணில் ரவை, எண்ணற்ற சுவை, ஏராளமான வகை.
4: கண்ணே
5: கண்ணே,
4: கனியே
5: கனியே,
4: முத்தே
5: முத்தே,
4: மணியே
5: மணியே,
4: அருகே வா.
6: கொஞ்சம் நேரம் ஒதுக்கி கொஞ்சுவதை தொடர்ந்தால் நெஞ்சங்கள் ஒன்றாக, காதல் நேசங்கள் அங்கே நன்றாக.

உடைய புதுமை குறை எஃப்எம் 100.5 மெகாஹெர்ட்ஸ். கருங்கூந்தலில் செந்தாழம் பூக்கள் மனம் வீசுகின்ற அந்த மங்கையின் அழகு இவன் மனதை எங்கோ கொண்டு செல்கிறது.

சிட்டுக்குருவிகளின் சத்தங்களுக்கிடையே மெட்டொன்று இசைத்தபடி கட்டி கொண்டு நடக்கின்றன இரண்டு இதயங்கள். தொடரட்டும் நேசத்தின் பயணங்கள்.

படைத்தவன் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டான் போல அவளை படைக்க, அதற்கு மேலும் நேரம் எடுத்துக்கொண்டான் போல அவளுக்கு இப்படி ஒரு துணைவனை தேட.

நேரம் குறைவு, மிக மிக குறைவு. அதற்குள்ளாக பேச வேண்டியதை பேசி முடித்து ஆசைதனை அளவுக்கு அதிகமாக பகிர்ந்து கொண்டால் என்ன?

நாணம் என்பது அவளிடமா அவனிடமா? தனிமையில் சந்திக்க வந்தாகிவிட்டது. இனி இனிமையாக்கிக் கொள்ளாமல் வெட்கப்பட்டு நின்றால் எப்படி?

விரல்களுக்கு இடையே இடைவெளி விடுவதற்கு இங்கு வேலையே இல்லை. நடைபயின்று வருகின்ற காதலில் இறுக்கமும் இரக்கமும் சமமாக

நேச நேயங்களே, காதல் என்பது இதயத்தில் இருந்து இதயத்திற்கு கடந்து செல்லும் போது ஏற்படுகின்ற இனிய மாற்றங்கள். இதயத்திலிருந்து இதயத்திற்கு கடந்து செல்லும் போது ஏற்படுகின்ற இனிய மாற்றங்கள் அந்த இதயங்களில் ஏற்படுத்தும் வேதியியல் விளைவுகள். காலத்தால் மறக்க முடியாதது, மாற்ற முடியாதது. சந்திப்போம் நேசனே.

0: கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
1: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
1: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
1: கட்சவி இலக்கம்
0: 94 86 28 24 24.

0: நினைவின் வழியே வழிந்தோடும் கான நதியாய் இதயத்தின் பகுதிகளை இதமாய் வருடும் பாடல்களோடு வலம் வருகிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி வர இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு நொய்யலாற்றின் கரையில் அமைந்து மக்கள் தொகையில் சென்னைக்கு பிறகு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரமாகவும் இந்தியாவின் 16வது பெரிய மாநகரமாகவும் திகழ்ந்து ஈர மாவு இயந்திரம் மற்றும் கோரா பருத்தி ஆகியவற்றுக்கு புவியியல் குறியீடுகள் பெற்றும் தென்னிந்தியாவில் ஜவுளி தொழிலின் மையமாக இருப்பதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றும் அழைக்கப்படுகிற கோயம்புத்தூர் மாவட்ட நேய உறவுகளுக்காக கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் மட்டும் அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 29 முன் இணைப்பிற்கு 04 54 2 இணைத்தும் மற்ற அனைத்து மாவட்ட நேய உறவுகளும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். ஒரு முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். பேர் சொல்லுங்க.
1: குமார்.
0: எங்க இருந்தீங்க?
1: நான் கோயம்புத்தூர் மாவட்டம் பக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: எந்த ஊர் பேர் தெளிவா கேக்கலீங்களே? கோயம்புத்தூர் மாவட்டம்
1: சோமனூர்.
0: சோமனூர். சரிங்க சரிங்க. பேர் என்ன சொன்னீங்க?
1: நாளைக்கு கருமத்தை மட்டும் சேருங்க. வந்து சேருங்க. வந்துருங்க.
0: சரி சரி. என்ன உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: குமார்.
0: குமாரையா. சரிங்க சரிங்க. நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பொன்மான செல்வத்தில இருந்து ஒரு பாடல் அனைத்து நேரங்களுக்கு
2: அண்ணான கண்ணுக்கு ஒரு கழுதாசி போட்டேனே.
3: சபாஷ் சபாஷ்.

0: கோயம்புத்தூர் மாவட்ட நேய உறவுகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நினைவு சுகம். வாங்க வணக்கம்.
1: வான்வெளியில் வண்ணம் காட்டும் கோடை பண்பலைக்கு இனிய உறவுடன் கோவை வெளிநிமிஷம் நரசிபுரம் என்கே கந்தசாமி ஐயா.
0: சொல்லுங்க கந்தசாமி, என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: ஐயா, இரவு நேரத்தில் அருமையான பாடல்கள். பூங்காற்று இங்கே வந்து வால்டர் வெற்றிவேல் படத்துலங்க.
0: சரி, வால்டர் வெற்றிவேல் இருந்து பாடல் கேட்கலாம். நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க. நன்றிங்க ஐயா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட நேய உறவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அழைக்கலாம் இந்த எண்களில் 24 24 24 அல்லது 24 24 29 அழைக்கலாம். வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா? எங்க இருந்துங்க?
1: கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து திருச்சியிலிருந்து திவ்யா பேசுறேன் சார்.
0: என்ன பாடல் வேணுமா?
1: மன்னன் படத்துல இருந்து அம்மா
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:18. இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம், கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களுக்காக. வாங்க, வணக்கம். யார் பேசுறீங்க? மேட்டுப்பாளையம். அங்க இருந்துங்க?
1: நந்தினி.
0: நந்தினி, என்ன பாடல் வேணுமா?
1: செந்தூரப்பூவே.
0: செந்தூரப்பூவே அந்த பாடத்தானே கேட்டுறா. நன்றிமா.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
1: என்னுடைய பேர் அப்துல். நான் இங்க இருகூர்ல இருந்து பேசுறேன், கோயம்புத்தூர் இருகூர்ல.
0: அப்துல் இருகூர்ல இருந்து கோயம்புத்தூர். சரிங்க, என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: எனக்கு வந்து உயிர்கீத படத்துல இருந்து பாடுனி தம்பி பாடல்.
0: பாடல் கேட்டுருவோமா? நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் இரவு 10:29. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் என்று கோயம்புத்தூர் மாவட்ட நேய உறவுகளுக்காக வந்து கொண்டிருக்கிறது. அழைக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்ட நேய உறவுகள் மட்டும் 24 24 24 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்தும் மற்ற அனைத்து மாவட்ட நேய உறவுகளும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் கோயம்புத்தூர் சீனமேட்லேருந்து மோனிகா தீபக் பேசுறேங்கண்ணா.
0: மோனிகா, என்ன பாடல் கேட்கலாங்க?
1: எனக்கு தர்மபுத்திரி படத்துலேருந்து நான் தேடும் செவந்திப்போங்கண்ணா.
0: கேட்டுருவோமா?
1: கேட்கலாங்கண்ணா.
0: நன்றிம்மா.
1: நன்றி. நன்றிங்கண்ணா.

0: நேரம் 10:34. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் வரும் நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: கோவை மாவட்டங்க செந்தியர் ஐயம்பாளையங்க.
0: சரிங்க
1: சார்.
0: நான் ராசன் பேசுறீங்களா? சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க?
1: ரஹமான் அப்துல்லா படத்துல இருந்துங்க.
0: செந்தமிழே செந்தமிழேவா?
1: முத்தமிழே முத்தமிழே.
0: முத்தமிழும் செந்தமிழ் தான். சரி, பாடல் கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க சார். நன்றிங்க சார்.

0: நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: கோவை மாவட்டம் கிருஷ்ணகிரி அரசம்பாளையம் கிராமத்திலிருந்து மிஸ்டர் ரங்கசாமி ஐயா.
0: என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: ஐயா தூங்காதும் தூங்காதில்லை, நானாக நான் இல்லை.
0: பாடல் கேட்டுலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றி ஐயா.

0: கோவை மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சிகள் இனிய பாடல்களோடு நேரம் 10:44 நிமிடம் இணைப்பில் வரும் நேயர் வாங்க வணக்கம்.
1: கோடை பண்பலை தாய் ஊருக்குள்ளும் அறிவிப்பாளருக்கும் இரவு தெரிவித்து தொடர்பு கொள்வது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி செல்வாய் மலை படம் சத்திரியின் பாடல் மாலையில்
0: பாடல் கேட்டுருவோம். நன்றிங்கய்யா.

0: வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்துங்க?
1: கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் அரசூர் கிராமத்திலிருந்து எஸ் செல்வராஜன் பேசுறேங்க.
0: என்ன பாடல் வேணுங்க?
1: இரட்டைவாள் குருவி படத்திலிருந்து கண்ணன் வந்து பாடுகின்றான். நல்லா பாருங்க.
0: பாடல் கேட்டுடலாம். நன்றிங்க.
1: நன்றி வணக்கம்.

0: நினைவு சுகம் நிகழ்ச்சியில் நிறைவு நேயராக வாங்க. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கத்துடன். கோவை மாவட்டம் கோவை புதூர் ஏவிஜி.
0: வணக்கம். என்ன பாடல் கேளுங்க வேணுங்கய்யா?
1: சார், என் ஆசை மச்சான் படத்துல இருந்து தலைவனையே அழைக்குமே தவிக்கும் பெண் மனம் அப்படின்னு
0: பார்த்து. சரிங்க, பாடல் கேட்டுருவோம். நிறைவாக நிறைவான பாடலாக நன்றிங்கய்யா.
1: நன்றிங்க சார்.

கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்களை சந்தித்து இனித நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நேயர்களை சந்தித்த மகிழ்வில் இனிய பாடல்கள் தந்த மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். என்றும் அன்புடன் ரங்கா. இனினம் கோடை பண்பலை 100.5 இரவை இடைவிடாது மீட்ட வருகிறது இசை கொண்டு இரவு சிறகு.

வெளித்திரையில் நித்திரை நிலை கொண்டிருந்தாலும் இரவு நேரத்து கானங்களை இதயங்களில் நிரப்ப காத்திருக்கிறது இடைவிடாத பாடல்களோடு கூடைப்பன் விலை இன்னொரு புள்ளி ஐந்தில் இரவு சிறகு. மீண்டும் இனிய இரவு. வணக்கம் நேர்களே.

மணிமணியாய் அரிசி, மல்லிகப்பூவாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி. சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

மணிமணியாய் அரிசி, மல்லிகைப்பூ வாய் சாதம், கொஞ்சம் அரிசி அதிக உபரி, சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசி. கிளீன் ரைஸ்னா அது நம்ம சென்னை ரைஸ் தான்.

ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் இரவு சிறகு நாளை இரவு 11 மணிக்கு. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். அதிகாலை 5 மணிக்கு அருள்மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியில் ஆலய உலா இடம்பெறும். 6:30 ரசிக்கலாம் மேக்னாசில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சத்யா ஏஜென்சிஸ் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் சென்னை ரைஸ் கிச்சடி புண்ணிய

0: அரிசியின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கரூர் தைலாசில்க் சென்டரின் பூந்தொழில் நேரம் கேட்கலாம். 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், போமக்ஸ் மன்னன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமான் சென்னர்வாரின் இன்று அன்று ஆகியவை இடம்பெறும். 7:30 ரசிக்கலாம் சுகமான காலை. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் மனதோடு ராகம். நாளைய ராகம் இசைக்க காத்திருக்கிறது குழந்தை செல்வங்களுக்காக. நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளோர் ஆயில், மேக்னா சில்க்ஸ் பரமதிவேலூர் துறையூர் முசிறியின் வானவில். 9:30 ரசிக்கலாம் சத்யா ஏஜென்சிஸ் சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் வானவில். வானவில்லின் தலைப்பு வன உயிர்களை வாழ விடுவோம். வன உயிர்களை வாழ விடுவோம் சிறப்பு விருந்தினராக சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல் வல்லுநர் முனைவர் ராஜமாணிக்கம் ராமமூர்த்தி அவர்கள். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் வியத்தகு இந்தியா. 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு சிவா டெக்ஸ்டைல்ஸின் 49வது துவக்க விழா தீபாவளி வைப்ஸுடன் இல்லம் தேடி வரும் பண்பலை. நிகழ்ச்சியில் ஜெம் கேன்சர் சென்டரின் ஐயம் தீர்க்கும் 5 நிமிடங்கள். பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வெல்வர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு டோல் தமாக்கா தூல். பிற்பகல் 3 மணிக்கு சென்னை ரைஸ் கிச்சடி பொன்னி அரிசியின் உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் இடம்பெறும். நாளைய உயிரெழுத்து தர்மபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரம் சத்யா செல்வராசு அவர்களின் தெரிவில் வலம் வர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், தாராபுரம் வியசன் சூரியன் பிராண்ட் அரிசி, சத்யா ஏஜென்சிஸின் செப்புக செந்தமிழ். 4:30 ரசிக்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமதிவேலூர் துறையூர் முசிறியின் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சித்திர சிவானம். 5:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸின் சித்திர சிவானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 6 மணிக்கு கதம்ப மலர்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியில் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7 மணிக்கு தங்கள் அன்புடன். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8 மணிக்கு இளமை பேசுகிறது. நாளை இளமை பேசுகிறது தொட்டு தொட்டு 1, 2, 3 விளையாட்டுகளோடு வலம் வரும். 9 மணிக்கு கொடைத்தென்றல், சிறப்பு விருந்தினராக தேனி போடி நாயக்கனூர் தொழில் முனைவோர் ஜி கண்ணன் அவர்கள். உடன் பயணிக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். 10 மணிக்கு நினைவே சுகம், நாளைய நினைவே சுகம் பயணிக்க காத்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் பசப்புரு பருவரல் குரல் எண் 1189.

0: நைச்சியமாக பேசி என்னை உடம்பட வைத்து என்னை விட்டு பிரிந்தவர் அங்கு நல்லபடியாக இருப்பார் என்றால் என் மேனியில் இப்படியே பசலை நிறம் படர்ந்து என் அழகு கெடுவதாகும். குறள் எண் 1189 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
1: பசக்கமன் பட்டாங்கன் மேனி நயப்பித்தார் நன்னிலையராவர் எனின்.
0: நைச்சியமாக பேசி என்னை உடம்பட வைத்து என்னை விட்டு பிரிந்தவர் அங்கு நல்லபடியாக இருப்பார் என்றால் என் மேனியில் இப்படியே பசலை நிறம் படர்ந்து என் அழகு கெடுவதாகும். குறள் எண் 1189 அதிகாரம் பசப்புரு பருவரல்.
2: பண்பலையோடு பயணித்த நேய நெஞ்சங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறோம். நமது அடுத்த ஒளிபரப்பு 4:51 ஆரம்பமாகும். ஜெய்ஹிந்த்.

நேயர்கள் அனைவருக்கும் அதிகாலை வணக்கம். கனவுகள் எதிர்பார்ப்புகள் இரண்டையும் சுமந்து அழகாக அடியெடுத்து வரும் இன்றைய நாள் நம் எல்லோருக்கும் நல்லதொரு சிறப்பான நாளாக அமைய வாழ்த்தி வரவேற்கிறது நம் கோடை பண்பு.

0: 100.5 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இப்போது முதல் ஒளிபரப்பாகும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். வளமையான அலைவரிசை 100.5 MHz, தஞ்சாவூர் சுற்றுவட்டார நேர்கள் 101.2 MHz. இன்று சக வருடம் 1948, அஸ்வின 12, பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 17, திருவள்ளுவர் ஆண்டு 2057, அக்டோபர் 4, 2026 ஞாயிற்றுக்கிழமை.

கோடை பண்பலை 100.5 தொடர்வது அருள்மழை பொழிந்து ஆனந்தம் மனதில் மலர்ந்து அச்சம் மகன்று அன்பும் அமைதியும் வாழ்வில் வளமாய் நிறைத்து இனிதே வளம் வர தொடர்கிறது அருள்மாலை.

இறை அருளின் வாசம் வீச, இனிய இசையின் நாதம் சேர, பக்தியின் சுகந்தம் மனதில் நிறைய, இறை நினைவாள் இதயம் நெகிழச் செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலையின் அருள் மாலை.

திருமுகங்களை நினைவுபடுத்தும் பாடல்களை கேட்டு மனங்கள் ஒருமுகங்களாய் மாறி பயன்தரும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை

வானில் பறக்கும் வான் முகில்களோடு வதனம் தொடும் கவலைகளை களைந்து கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.